நேரம் 5:35. பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கொடை பண்மலையின் அருள் மாலையில்

கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டர் வழங்கும் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன் சின்னர்வேர் வழங்கும் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் என் மனதோடு ராகம் இன்று நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக, நிகழ்ச்சியில் 8:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபால் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா வழங்கும் வானவில், வானவில் பண்பலை 1:05 இன்று தந்திருக்கும் வண்ணம் சமச்சீர் உர பயன்பாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் திரையுலக கலைப்பயணம், திரைப்பட நடிகர் ஏரிவாயா ஷேக் அவர்களுடன் ஓர் சந்திப்பு, 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11:00 லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல, 12:20 வத்தலக்கொண்டு சக்திய சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீளவழி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1 மணிக்கு காவிய கணங்கள் அரங்கேறும் தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்டர்ஸின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சல், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 டோல் தமாக்காதுல், 3 மணிக்கு உயிரெழுத்து பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஹர்ஷா, 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூனின் பிரன் அரசியன் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் விடுகதை வனத்தூரிகை, 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் விடுகதை வனத்தூரிகை, மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க சித்திரச்ச வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திரச்ச வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர், 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு, 7:30 சொந்த பந்தம், 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம் தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சி இன்று ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இடைவிடா இசையோடு இரவு சிறகு, இவை யாவும் கொடை பண்பலை 1:05 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இறை கீதங்களால் இதை நிறைத்து நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலையின் அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடை பண்பலை 100.5 MHz.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் உளவு குரல் எண் 1039.
2: செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும்.
3: உழுது பயிரிட்ட நிலத்தை உரியவனே சென்று கவனித்து வர வேண்டும். அப்படி இல்லையானால் உரிமையான மனைவி முகம் சுழிப்பதைப் போல

0: நிலமும் வெறுத்து விளைச்சலில் குறைந்துவிடும். குறள் எண் 1039 அதிகாரம் உழவு.
1: செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும்.
0: உழுது பயிரிட்ட நிலத்தை உரியவனே சென்று கவனித்து வர வேண்டும். அப்படி இல்லையானால் உரிமையான மனைவி முகம் சுழிப்பதைப் போல நிலமும் வெறுத்து விளைச்சலில் குறைந்துவிடும். குறள் எண் 1039 அதிகாரம் உழவு.

0: கோடை பண்பலை நுறுபுளியைந்தில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
3: நிறுவனங்கள். 7382812345 or visit www.mahindra.org.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்.

0: மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் ஆனந்தகிரி பெரியமாரியம்மன் திருக்கோயில் சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று அக்னி சட்டி எடுத்தல், பொங்கல் இடுதல். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் முசுவனூத்து முத்தாலம்மன் உற்சவ விழாவில் இன்று முத்துப்பல்லாக்கில் அம்மன் பவனி வருதல், பொங்கல் வைத்தல், அக்னி சட்டி எடுத்தல்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகரீஸ்வரர் திருக்கோவில்.
2: ஜெய ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர ஹர சங்கரா.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு வேதகரீஸ்வரர் திருக்கோவில். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் இது 28வது தலமாகும். வேதமே மலையாய் இருப்பதால் இத்திருத்தலம் வேதகிரி என பெயர் பெற்றது. வேதாச்சலம், கதலிவனம், கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள். மலைமேல் ஒரு கோவிலும் ஊருக்குள் ஒரு கோவிலும் உள்ளன. இவை முறையே திருமலை கோவில், தாளக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கழுகுகள் பூசித்து பேறு பெற்ற காரணத்தால் கழுக்குன்றம் என்று பெயர் ஏற்பட்டது. முதல் யுகத்தில் சாபம் பெற்ற சண்டன் பிரசண்டன் என்னும் இரு கழுகுகளும், இரண்டாம் யுகத்தில் சம்பாதி ஜடாயு என்னும் கழுகுகளும், மூன்றாம் யுகத்தில் சம்புகுத்த

அருள்மிகு வேதகரீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் இது 28வது தலமாகும். வேதமே மலையாய் இருப்பதால் இத்திருத்தலம் வேதகிரி என பெயர் பெற்றது. வேதாச்சலம், கதலிவனம், கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள். மலை மேல் ஒரு கோவிலும் ஊருக்குள் ஒரு கோவிலும் உள்ளன. இவை முறையே திருமலை கோவில், தாளக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கழுகுகள் பூசித்து பேறு பெற்ற காரணத்தால் கழுக்குன்றம் என்று பெயர் ஏற்பட்டது. முதல் யுகத்தில் சாபம் பெற்ற சண்டன், பிரசண்டன் என்னும் இரு கழுகுகளும், இரண்டாம் யுகத்தில் சம்பாதி, ஜடாயு என்னும் கழுகுகளும், மூன்றாம் யுகத்தில் சம்புகுத்தன், மாகுத்தன் என்னும் கழுகுகளும், நான்காம் யுகத்தில் சம்பு, ஆதி என்னும் கழுகுகளும் முறையே வழிபட்டு பேறு பெற்றன. மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதில் இரண்டு கழுகுகள் வந்து உணவு பெற்று செல்கின்றன. மலைக்கோவிலில் இறைவன் வேதபுரீஸ்வரர் என்ற பெயரிலும், தாளக்கோவிலில் இறைவன் பக்தவத்சலேஸ்வரர் என்ற பெயரிலும் குடிகொண்டுள்ளனர். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்ற நான்கு வேதங்களும் நான்கு பெரிய பாறைகளாக இருப்பதாகவும், அவற்றுள் அதர்வன வேத பாறை உச்சியில் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ளார் என்றும் தலபுராணம் விவரிக்கிறது.

0: மலை சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. 500 அடி உயரம் கொண்டு மலைமேல் ராஜகோபுரம் ஒரு பிரகாரத்துடன் அமைந்துள்ளது. மலை மீது ஏறி செல்ல நல்ல முறையில் அமைக்கப்பட்ட படிகள் உள்ளன. முலவர் வாழை பூக்குருத்து போன்று சுயம்பலிங்க மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயருடனும், அம்பாள் சொக்கநாயகி என்ற பெண்ணின் நள்ளாள் அம்மை என்ற பெயரிலும் எழுந்தருளியிருக்கின்றனர். மலைமேல் உள்ள வேதகிரீஸ்வரர் கருவறையில் அனைத்து தெய்வங்களும் உள்ளனர். ஈசனை இந்திரன் பூஜிக்கும் தலம் இது. இந்திரன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சன்னதியில் நுழைந்து இறைவனை வலம் வந்து பூஜித்து விட்டு செல்வதாக ஐதீகம். இதற்கு ஏற்றாற்போல் கோவில் விமானத்தில் ஒரு துவாரம் உள்ளது. அதன் வழியேதான் இந்திரன் இடி உருவில் வந்து செல்வார். இடி இறங்குவதால் இவ்வாலயத்திற்கு எந்த சேதமும் ஏற்பட்டதில்லை. தாழ கோவில் சுமார் 12 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 4 புறமும் கோபுரங்களுடன் அமைந்துள்ளது. ஆலயம் 3 பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது. இக்கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரெதிரே ஒரு 4 கால் மண்டபம் உள்ளது. இடதுபுறம் 16 கால் மண்டபம். இதிலுள்ள தூண்களில் அழகிய சிற்பங்களும் உள்ளன. கிழக்கிலுள்ள ராஜகோபுரத்திற்கு நேரே உள்ள தெருவின் மறுகோடியில் மிக்க புகழுடைய சங்கு தீர்த்தம் உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்குளத்தில் சங்கு பிறக்கின்றது. இவ்வாறு கிடைத்த சங்குகள் தாழ கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன. மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவித்த போது இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும், அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 2 நீராழி மண்டபங்களும் நீராடுவதற்குரிய படித்துறை மண்டபமும் உள்ளன. சங்கு தீர்த்தத்தில் விடியற் காலையில் நீராடி மலையை கிரிவலம் வருபவர்களின் நோய்கள் யாவும் நீங்கும் என்பது நம்பிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: 5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: நம் மக்களை நாடி நானும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கொடை பண்பலை 100.5 MHz.
1: கொஞ்சம் மழலைகளின் குதூகலமான பேச்சில் இதயம் நிறைக்க இது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்

0: நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா ரொம்ப அழகா கியூட்டா வந்திருக்காங்க. நெத்திலெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ அழகா இருக்கு. சரி சரி, அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: வின்சியா.
0: வின்சியா என்ன படிக்கிறீங்க?
1: 3ஆம் வகுப்பு.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: தொடக்கப்பள்ளி ஆனந்தகிரி.
0: உங்க வீட்டில் யார் யார் இருக்கா?
1: அம்மா, அப்பா, நானு, அன்சியா, அம்மாச்சி, மாமா இருக்கு.
0: சரி, அப்பா பேர் என்ன?
1: திருச்செல்வம்.
0: அம்மா பேர்?
1: ஜூலி.
0: உங்க ஆச்சி பேர் என்ன?
1: ரோசி.
0: சரி, நீங்க இன்னைக்கு எங்களுக்கு பூந்தள்ளி நேரத்தில் என்ன சொல்ல போறீங்க?
1: கலர் பட்டர்ஃப்ளை பத்தி.
0: எங்க சொல்லுங்க.
1: The first to come to the garden bed is a lovely butterfly of brilliant red. Then in comes another and that makes to fly right in my friend of blue. The garden is fine. The best I've seen, says the butterfly with springtime green. Our garden needs a sunshiny fellow. Fly in butterfly with wings of yellow.
0: ஆஹா, நீங்க பட்டாம்பூச்சி பார்த்திருக்கீங்களா?
1: பார்த்திருக்கேன்.
0: எங்க பார்த்திருக்கீங்க?
1: வீட்டில் இருக்கு.
0: வீட்டில் இருக்குமா? நீங்க பட்டாம்பூச்சி வளர்க்குறீங்களா?
1: இல்லை.
0: இல்லையா? அது தானா வரும் வீட்டுக்கு. நீங்க என்ன மாதிரியான வண்ணத்து பூச்சி எல்லாம் பாத்திருக்கீங்க?
1: ரெட் கலர், ப்ளூ, கிரீன், எல்லோ.
0: ரொம்ப அழகா இருக்குமா?
1: ஆமா.
0: அந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? நீங்க சின்ன பொண்ணா இருக்கீங்க, படிச்சு பெரிய ஆளானதும் என்ன ஆக போறீங்க?
1: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆகி என்ன செய்வீங்க?
1: எல்லாத்துக்கும் டிரஸ் எல்லாம் வாங்கிக்கிறது.
0: எல்லாத்துக்கும் டிரஸ் வாங்கி தருவீங்களா? எனக்கு வாங்கி தருவீங்களா? எத்தனை வாங்கி தருவீங்க?
1: 100.
0: 100 ட்ரெஸ் வந்துடுவீங்களா? சரி சரி, இனிமேல் நான் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுறேன். நீங்கள் படித்து நல்ல ஒரு ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நிறைத்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: பெண்கள் குழந்தைகளுக்கு நேரும் வன்முறைகளுக்கு என்னதான் சட்டம் தண்டிச்சாலும் நம்ம மனசு மாறணும். பெண் பிள்ளைங்கன்னா இதுதான், ஆண் பிள்ளைங்கன்னா அதுதான், அப்படி பழைய டயலாக் வேணாம், மாறணும். பெண் ஆண் சமத்துவம், பாலினம் மரியாதை, இத பத்தி நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைங்ககிட்ட சொல்லி கொடுப்போம்.
3: சாதி பாகுபாடு எப்படி சமூகத்திற்கு ஒரு ஆபத்தோ, அதே போல பாலின பாகுபாடும் ஒரு ஆபத்து தான். சமத்துவம் காண்போம்.
4: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7382 1 2 3 4 5 பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்து ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மடுதாவணி, மதுரை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,
10: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
11: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
10: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
11: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
10: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
11: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
12: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
13: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
14: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள், திண்டுக்கல்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: முப்பது மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

கோடை பன்மலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகியிருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும், வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர்

0: தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த இரு நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, துட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் ஒரு அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஐந்தருவியில் மற்றும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இன் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: தொடங்குங்கள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
1: வழங்கிய வசந்த விடியல்.
2: நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பன்மலை நற்பலை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

இனிய வணக்கம் நேர்களே. நாளை என்ன நடக்கும் என்று சிந்திப்பதை விட இன்று என்ன செய்யலாம் என சிந்திப்போம். நம் முயற்சிகளால் தான் நம் வாழ்க்கையை அழகாக்க சிறப்பாக்க முடியும். வாழ்த்துக்களோடு மலர்கிறது கோடி பண்பலை 100.5 சுகமான காலை.

0: கோடை பண்பலை 1:05 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: இணைந்து வழங்குவோர்
6: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இது உங்கள் கோடி பன்மலையின் 1.5 கேட்டுட்ருக்குறீங்க. சுகமான காலை நேரம் இப்போது 7:12 ஆயிடுச்சுங்க. 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கக்கூடிய மனதோடு ராகம் வர இருக்குங்க. இன்றைக்கி நாமக்கல் மாவட்ட நேர்களே உங்களுக்காக தான் மனதோடு ராகம். வாங்க பேசுங்க உங்கள் கோடை பன்மலையில் காலையில் 8:00.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: இணைந்து வழங்குவோர்
6: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 1:05 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: இணைந்து வழங்குவோர்
6: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்

0: கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை
1: நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
8: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5

0: கோமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மன்னா மன்னா, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தானாக சுற்றி கொண்டிருக்கிறாரே. மன்னா மன்னா மன்னா, ஒரு நிமிடம் நில்லுங்கள், விழுந்து விடாதீர்கள்.
4: அமைச்சரே அமைச்சரே, விழமாட்டேன் விழமாட்டேன் ஐயா, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்ன மன்னா தானாக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள்? ஏற்கனவே உங்களை பற்றி அப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் வேறு இப்படி இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்களே.
4: அமைச்சரே, என்னை பற்றி எப்படி எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்?
3: அதை என் வாயால் எப்படி சொல்வேன்? சரி மன்னா, அதை நான் நிறைவாக சொல்கிறேன். இப்போது ஏன் நீங்கள் சுற்றி கொண்டிருந்தீர்கள், அதை சொல்லுங்கள்.
4: அமைச்சரே, இந்த கோடை காலத்தில் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதனால் தான் நான் சுற்றி சுற்றி சுற்றுலா சென்று கொண்டிருக்கிறேன்.
3: கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, இப்போது உறுதியாகி விட்டது. ஏன் மன்னா, உங்களுக்கு நீங்களே சுற்றிக் கொள்வதற்கு பெயர் தான் சுற்றுலாவா?
4: ஏன் அமைச்சரே?
3: ஏனா? ஏன் மன்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? இந்த கோடை காலத்தில் குளிர்ச்சியான இடங்களுக்கு, மலை பிரதேசங்களுக்கு, இயற்கையில் சூழ்ந்த இடங்களுக்கு குடும்பத்தினரோடோ நண்பர்களோடோ சென்று வருவதற்கு பெயர் தான் சுற்றுலா மன்னா.
4: ஓ அப்படியா அமைச்சரே?
3: அப்படித்தான் மன்னா. ஆனால் நீங்கள் இந்த நாளில் சுற்றுலா பற்றி இவ்வளவு தெரிந்து வைத்திருப்பது நல்லதல்ல மன்னா.
4: அப்படி என்ன சிறப்பு அமைச்சர் இந்த நாளுக்கு?
3: மன்னா, இன்று May 6 நேஷனல் டூரிஸ்ட் அப்ரிசியேஷன் டே, சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் நாள்.
4: ஓ, சுற்றுலா பயணிகளை ஊக்குவிப்பதற்கெல்லாம் ஒரு நாளா அமைச்சரே? அருமை அருமை.
3: ஆமா மன்னா, சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும், சுற்றுலா செல்வோரை கௌரவிக்கும் விதமாகவும், சுற்றுலா தலங்கள் இருக்கிறது இல்லையா, அங்குள்ள உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டு May 6 டூரிஸ்ட் அப்ரிசியேஷன் டே சுற்றுலா பயணிகளை ஊக்குவி நாள் அனுசரிக்கப்படுகிறது.
4: ஆஹா, அப்படியானால் இந்த தருணத்தில் நம் தர்பார் கேட்டுக்கொண்டே சுற்றுலா தலங்களில் சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் அமைச்சரே.
3: நிச்சயமாக மன்னா, சுற்றுலா தலங்களில் உள்ள உள்ளூர் வியாபாரிகளுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையானது கோடையில் ஒரு வசந்தம் என்றே சொல்லலாம்.
4: கோடையில் ஒரு வசந்தம், அருமை அருமை.
3: சுற்றுலா தலங்களில் உள்ள உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் சுற்றுலா பயணிகளிடம் காட்டும் அன்பு, வரவேற்பு முறை, வியாபார அணுகுமுறை, மற்ற இடங்கள் சுற்றி பார்ப்பதற்கான வழிகாட்டுதல் என்று ஒரு நட்புறவோடு பழகுவார்கள். அவ்வண்ணமே வெளியூர் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வியாபாரிகளிடம், உள்ளூர் வாசிகளிடம் மிகுந்த மகிழ்ச்சியான மனநிலையோடு பழகுவார்கள்.
4: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, நான் கூட கவனித்திருக்கிறேன்.
3: வியாபாரம் முடிந்து புறப்படுகையில், ஓகே ப்ரோ பாய் ஜி வரானே என்று சொல்லிவிட்டு புறப்படுவதும், ஜி அந்த கடையில நான் சொன்னேன், அந்த கடையில மறக்காம சாப்பிட்டு போங்க, ப்ரோ அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காம பாத்துட்டு போங்க என்று அன்போடு சொல்லி அனுப்புவதை பார்க்கும் போதும், சுற்றுலாவில் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், சுற்றுலா மனிதனை லேசான மனநிலைக்கு மாற்றி விடுகிறது என்பதையும் உணர முடிகிறது இல்லையா மன்னா?
4: நிச்சயமாக நிச்சயமாக அமைச்சரே.
3: சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் இந்த நாளில் அவர்களிடம் ஒரு சிறு வேண்டுகோளை மட்டும் வைத்து விடலாம் மன்னா.
4: அது என்ன அமைச்சரே?
3: சுற்றுலா பயணிகளே, நீங்கள் இல்லை என்றால் சுற்றுலா தலங்களில் ஏது வளர்ச்சி? நீங்கள் இல்லை என்றால் உங்களையே நம்பி சுற்றுலா தலங்களில் வியாபாரம் செய்ய காத்திருக்கும் வியாபாரிகளின் வாழ்க்கையில் தான் ஏது வளர்ச்சி? அதனால் சுற்றுலா பயணிகளே, நீங்கள் தான் சுற்றுலா தலங்களின் ஆணிவேர். மரத்தின் வேர் தான் மண்ணிற்குள் ஆழமாக ஊடுருவி சென்று நிலத்தடி நீரை உறிஞ்சி மரத்தை செழிப்பாக வாழ வைக்கும். அப்படி சுற்றுலா தலங்களில் உள்ளோரையும் சுற்றுலா தலங்களையும் செழிப்பாக்கும் சுற்றுலா பயணிகளே, ஒன்றே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து ரசித்த அந்த இடம், நீங்கள் பார்த்து மகிழ்ந்த அந்த இடம், நீங்கள் பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த இடம் மற்றவர் வந்து பார்க்கும் போதும் அதே போல இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். சுற்றுலா தலங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வோம், சுற்றுலா பயணிகளை ஊக்குவிப்போம்.
4: அருமை அருமை அமைச்சரே, எப்படி அமைச்சரே இப்படி?
3: அதெல்லாம் அப்படித்தான் மன்னா.
4: அமைச்சரே, அப்படி இப்படி என்று சொல்லுகிற போதுதான் என் நினைவுக்கு வருகிறது, என்னை பற்றி எப்படி எப்படியோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, எப்படி எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்?
3: அது மன்னா, மன்னருக்கு முற்றிவிட்டது என்று ஒரு சாரார், முற்றவில்லை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது என்று ஒரு சாரார். இதில் உங்களுக்கு நீங்களே சுற்றி சுற்றி விளையாண்டு கொண்டிருந்தால் முடிவாக சொல்லிவிடுவார்கள் இல்லையா மன்னா? அதனால் தான் அப்படி எப்படி சொல்கிறார்கள் என்று இப்படி இப்படி சொன்னேன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம்.

0: கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 1.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: இணைந்து வழங்குவோர்
8: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்மலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபர் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி மதுரை.

0: படை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 6
0: இறைப்பணி செய்வதற்காய் இந்தியா வந்த புனிதர்
2: மறைப்பணியோடு மக்கள் பணியும் ஆற்றிய ஸ்பெயின் நாட்டு மா மனிதர்
0: இறையியல் படிப்புகள் பாரிஸில்
2: நண்பர்களோடு இணைந்து இறை வேதம் ஓத நினைத்தார் பாரினில்
0: வந்து சேர்ந்த இடம் திருவிதாங்கூர் சமஸ்தானம்
2: மன்னர் பூதன வீர கேரள வர்மனுக்கு செய்தது பெரும் உபகாரம்
0: அதனால் அந்த மன்னனால் கிடைக்க பெற்றது உயர் கௌரவம்
2: 1542
0: கிறிஸ்தவ போதகர்
2: பிரான்சிஸ் சவேரியார் கோவா வந்து அடைந்த தினம் இன்று ஓர் இடத்தில் இருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு செய்திகளை அனுப்புவது
0: பண்டைய இலக்கிய காலங்களிலிருந்தே நடைபெற்று வருவது
2: காலங்கள் செல்ல செல்ல அது கடித வழி பரிமாற்றங்கள் ஆனது
0: அந்த கடிதங்களை அனுப்பி வைக்க அரசே பொறுப்பேற்றது
2: கட்டணமாய் அதற்கென நிர்ணயிக்கப்பட்டதுதான் தபால் தலைகள்
0: கச்சிதமாய் உரிய முகவரிக்கு கொண்டு சேர்த்தது அந்த துறையின் கலைகள்
2: ஆரம்பத்தில் ஓர் இரு வடிவங்களில் வெளிவந்தன
0: இன்றோ அழகழகாய் இந்திய தபால் துறையில் தபால் விலைகள் வளம் வருகின்றன
2: 1854
0: நம் நாட்டில் முதல் தபால் தலை வெளியிடப்பட்ட தினம் இன்று பாரிஸ் என்றால் உலகத்தவர் உள்ளங்களில் உதயமாகும் சின்னம்
2: உலக அதிசயமாய் எல்லோரும் பாராட்டும் ஈஃபில் கோபுரம் எனும் வண்ணம்
0: வடிவமைத்தவர் குஸ்டேவ் ஈஃபில்
2: அவர் பெயராலே இக்கோபுரம் அழைக்கப்படுகிறது உலகில்
0: பிரெஞ்சு புரட்சியின் 100 விழா நுழைவு வாயில் வளைவாக கட்டப்பட்டது
2: ஆண்டுதோறும் 55 லட்சம் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் இடமானது
0: 300 மீட்டர் உயரம்
2: 10,000 டன் எடையுடைய இரும்பு கோபுரம்
0: உலகின் கவர்ச்சிகரமான கலை பொக்கிசம்
2: 1889
0: ஈஃபில் கோபுரம்
2: பொதுமக்களுக்காக திறந்து விடப்பட்ட தினம் இன்று இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் இவரும் ஒருவராவார்
0: இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தந்தையாவார்
2: காஷ்மீரில் பண்டித குடும்பத்தில் பிறந்த மோதிலால் நேரு
0: பாரத நாட்டிற்காய் உழைத்தவர்களில் இவர் போல் யாரு
2: கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பாரட்லா படிப்பு
0: தொடர்ந்து விடுதலை போராட்டங்களில் காந்தியுடன் இணைய துடிப்பு
2: காங்கிரஸ் கட்சியின் தலைவராக முதலில்
0: சுயராஜ்ய கட்சியில் இணைந்து போராடியது முடிவில்
2: 1861
0: இந்திய சுதந்திர போராட்ட வீரர்
2: மோதிலால் நேரு பிறந்த தினம் இன்று
0: குழந்தைகள் கல்வி முறையில் வேண்டும் புதிய திட்டம்
2: அதில் மழலையர் கொள்ள வேண்டும் அதிக நாட்டம்
0: இதற்காய் யோசித்தார் ஓர் இத்தாலிய பெண்மணி
2: அதற்காய் தொடர்ந்தார் கல்வி ஆராய்ச்சி பணி
0: அதன் விளைவாய் கிடைத்தது ஒரு தீர்வு
2: குழந்தைகளுக்காய் உருவான இந்த கல்வி முறையே தனி அழகு
0: அதிக நேரம் மூளைக்கு வேலை கொடுத்தாலும் அடைவதில்லை சோர்வு
2: அதனாலேயே இம்முறையினை வரவேற்று ஐரோப்பிய நாடுகள் தேர்வு
0: 1952
2: மாண்டிச்சோரி கல்வி முறையை உலகுக்கு தந்த
0: மரியா மாண்டிச்சோரி நினைவு தினம் இன்று
3: உடல் நம் வாழ்வின் முக்கிய அங்கம்
4: உணவு அதன் ஆற்றலுக்கான முக்கிய ஆதாரம்
3: சரியான உணவு முறையின்மையால் அடிக்கடி உண்டாகிறது
4: உடலுக்கு பங்கம்
3: கொழுப்பை ஏற்றுக்கொள்ளும் உடலின் தன்மை
4: உடல் வடிவத்தின் பன்முகத்தன்மை உள்ளிட்ட
3: உடல் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை கொண்டாட
4: ஐக்கிய ராஜ்யம் உண்டாக்கியது நாள்
3: அன்று
4: அதனால்
3: 1992 கொண்டாடுகின்றோம்
4: சர்வதேச
3: உணவு கட்டுப்பாடற்ற நாள்

0: என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: கோடை பண்பலை 1:05 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
10: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
9: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை
1: நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தவணி மதுரை.
3: நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை கோடி பன்மலை 100.5. இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்திக்க வருகிறது. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா

0: சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடை பண்பலை 100.5 MHz.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பந்தானுங்க.

0: அதேதான்
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: திருவாவுடை பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
8: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: வணக்கம் நேர்களே. இன்றைய மனதோடு ராகம் ஒரே பாறையினால் ஆன மலைக்கோட்டை மற்றும் குடைவரை கோவில்கள் அமைந்துள்ள இடம். முட்டை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. நாமக்கல் மாவட்ட நேயர்கள் வரலாம். 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பகையின் 0 4 5 4 2.

0: இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: காலை வணக்கங்கம்மா.
0: வணக்கங்க.
1: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க சிவகாமி அம்மா?
1: நாங்களும் நலமா இருக்கங்கம்மா.
0: சரிங்க. வெயில் எப்படி இருக்குது?
1: வெயில் ரொம்ப அடிக்குதுமா. அட்லீஸ்ட்ரம் பிறந்துக்கிட்டேங்கம்மா. ரொம்ப வெயிலா இருக்குங்க.
0: ரொம்ப வெயிலா இருக்கு. அந்த வெயில தணிக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யறீங்க வீட்டுல?
1: அம்மா நாங்க வந்து இப்ப பருத்தியோட தாம்மா நூல் துணி தாங்க போடுறோம். அப்புறம் நொங்கு காட்டுல நொங்கு இருந்துங்க வெட்டிட்டு வந்து சாப்பிட்டோம். வெள்ளரி பழம் சாப்பிடுறோங்கம்மா. வெள்ளரி காய் சாப்பிடுறோம்.
0: சரிங்க.
1: நன்றிங்க.

0: ஆட்டை தீண்டு மாட்டை தீண்டு, ஆனா சில மனிதனை மட்டும் தீண்டக்கூடாதுன்னு இன்னைக்குமே சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் தீண்டாமைன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. தீண்டாமைங்கிற சமூக நோய் வராம இருக்க நம்ம பசங்களுக்கு சமத்துவம் பகுத்தறிவை வளர்க்க சொல்லிக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளோட எழுத்துக்களை படிக்க ஊக்குவிப்போம்.
1: சாதி பாகுபாடு அது நம் எல்லோரையும் பின்தள்ளும் ஒரு சங்கிலி. சமத்துவம் காண்போம், சாதிய பாகுபாட்டை களைவோம்.
0: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 7382812345.
6: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
12: நான் 2nd இயர். நான் 1st இயர் BSc நர்சிங் படிக்கிறேன்.
11: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
12: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
11: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
12: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
13: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
1: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
0: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 7382812345. வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம், இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
0: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
1: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
0: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
8: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தா

0: தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக் சினவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
2: பிற்காலத்தில் குழந்தைகள் பிறந்து வளர்ந்த பிறகு ஏனப்பா நீ இப்படி இருக்கிறாய் என்று பல தாய்மார்கள் குழந்தைகளை பார்த்து நோகிறார்கள். இந்த வயல் ஏன் இவ்வளோ முரடனாக இருக்கிறான், இந்த பெண் ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கிறாள் என்றெல்லாம் தங்கள் பிள்ளைகளை பற்றி அவர்கள் வேறு யாரிடமாவது போய் புலம்புகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். ஆனால் ஒரு அடிப்படை உண்மையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போது ஒரு தாயின் மனம் என்ன நிலையில் இருந்ததோ அதுதான் பெருவாரியாக குழந்தையின் மனம் என்று கண்டுபிடிக்கிறார்கள். சைல்ட் இன் த வூம்ப் என்று ஒரு அருமையான ஒரு செய்தி மடல் வெளிவந்தது, ஒரு செய்தி படம் வெளிவந்தது. அதை பார்க்கிற போது நான் கண்டுபிடித்த உண்மைகள் என்னை திகைக்க வைத்தன. ஒரு பெண் குழந்தையை கருவுற்ற நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு பேறுகாலம் வாய்த்து வெளியிலே தருகிற காலம் வரை அணு அணுவாக படம் பிடித்திருந்தார்கள். 7 மாதம் கருவிலே இருக்கிற ஒரு பருவம். தாய் சமையலில் ஈடுபட்டிருக்கிறாள். அவள் ஏதோ அடுப்பிலே சட்டியிலே போட்டு தாளிக்கிறாள். கம கம கம என்று மனம் வருகிறது. கர்ப்பத்திலே இருக்கிற குழந்தையை ஸ்கேன் மூலமாக காட்டுகிறார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா, நாக்கை சப்பு குட்டுகிறது. அந்த சாப்பாட்டுக்கு அது நாக்கை சப்பு குட்டுகிறது. பிறகு விஞ்ஞான உண்மையை விளக்கினார்கள். இந்த குழந்தைக்கு அந்த மனம் தெரியாது. ஆனால் அது ஏன் நாக்கை சப்பு குட்டியது? தாயின் கருப்பையில் தொப்புள் கொடியோடு தொடர்பு பெற்றிருப்ப காரணத்தினாலே தாயின் மூளையில் இது நறுமணமானது, சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதும் அது நேரடியாக இந்த குழந்தைக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. தாய் என்ன நினைத்தாலோ அது குழந்தையின் நினைவாக ஆகிவிட்டது. இந்த அடிப்படை உண்மையை நாம் யோசிக்க வேண்டாமா? ஒரு குழந்தை கருவில் இருக்கிற போது தாய் கோபப்பட்டால் குழந்தை கோபப்படும், தாய் பயந்தால் குழந்தை பயப்படும், தாய் அழுதால் குழந்தை அழும், தாய் சிரித்தால் குழந்தை சிரிக்கும். ஒரு காட்சி காண்பித்தார்கள். அம்மா வாக்கிங் போக வேண்டும் என்று நடக்கிறாள், கர்ப்பத்திலேயே குழந்தை நடக்கிறது. தண்ணீரில் 2 கால்களை வைத்து கொண்டு அம்மா நடந்தால் எப்படி நடப்பாளோ அதுபோல் தானும் கர்ப்பத்திலேயே நடக்க முயற்சி செய்கிறது. நான் அதிர்ந்து போய்விட்டேன். என்ன பொருள் தெரியுமா? தாய் என்ன நினைக்கிறாளோ அதுதான் குழந்தையின் நினைப்பாக மாறுகிறது. ஒரு குழந்தை கருவில் இருக்கிற போது தாய் என்ன நினைக்கிறாளோ, தாய் என்ன கேட்கிறாளோ அது குழந்தைக்கு போய் சேருகிறது. இல்லை என்றால் ஒரு பழமொழி வருமா, தாயைப் போல் பிள்ளை நூலைப் போல் சேலை என்று ஒரு பழமொழி வருமா? பிற்காலத்தில் குழந்தைகளை பார்த்து தாய் கேட்கிறாள், ஏன் என் பிராணனை வாங்குகிறாய் என்று. வாங்கும்படியாக நாம் தான் பெற்றிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டாமா? ஏன் பயந்து தொலைக்கிறாய் என்கிறாள். இவள் என்றைக்கு பயந்தாலோ அந்த பயம்தான் குழந்தைக்கு போய் சேர்ந்தது என்பது புரிய வேண்டாமா? நான் தாய்மை பேரடைந்த பெண்களின் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீர்கள். நீங்கள் அழுதால் அது அழும், நீங்கள் சிரித்தால் அது சிரிக்கும், நீங்கள் கோபப்பட்டால் அது கோபப்படும், நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் அதுவும் புத்திசாலித்தனமாக இருக்கும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
3: நேரம் 8:19 கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்குது. நேர்களை இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அணில் பாஸ்தா வழங்கும் வானவில் வானவில் பண்பலை 1:5 இன்று தந்திருக்கும் வண்ணம் சமச்சீர் உர பயன்பாடு, சமச்சீர் உர பயன்பாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எம் விக்னேஸ்வரன் அவர்கள்.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
7: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
6: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
7: மாணவிகளுக்கு கல்வி.

0: கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
0: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் 8:23. இது உங்கள் கோடை பன்மலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க வணக்கம்.
1: கோடை பன்மலைக்கு வணக்கம்.
0: வணக்கங்க.
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பூசாரி பாளையத்துல இருந்து எல்ஆர் மந்திரி.
0: மந்திரி
1: மந்திரி.
0: சரிங்க, என்னங்கய்யா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பவர்லூம் தறி ஓட்டிட்டு இருக்கிறேங்க.
0: ஆஹா, என்ன வயதாகுதுங்கய்யா உங்களுக்கு?
1: எனக்கு 58 வயதாகுது.
0: 58 வயதாகுது. வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: எனது மனைவி, 2 பசங்க.
0: பசங்க என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்களா, வேலைக்கு போகிறாங்களா?
1: பெரிய பையன் இன்ஜினியர் முடிச்சாப்படி, சின்ன பையன் இன்ஜினியருக்கு போகிறாப்படி.
0: ரெண்டு பேருக்குமே பொறியியல் துறையில் தான் விருப்பம் இருந்ததுங்களா?
1: ஆமாங்க, நான் வந்து 8வது வரையில தான் படித்தேங்க. அப்போ படிக்க என்னால் இயல முடியல. அதனால் பசங்களை கேட்டேன், நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னாங்க. நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. மற்ற விடுமுறை நாட்கள், அதாவது வீட்டில் வேலை இல்லாத நேரங்களில் எங்கெல்லாம் போவீங்க?
1: நான் வந்துங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு போவேன்.
0: முயற்சி பண்ணவே இல்லீங்களா?
1: முயற்சி பண்ணேன். தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள்லாம், அதெல்லாம் ஒன்னும் லைன் கிடைக்கல, இன்னைக்குதாங்க கிடைச்சது.
0: எல்லாம் நம்ம நேயர்கள் தான் முயற்சி பண்றாங்க, அதனால ஒன்றும்
1: இல்லை.
0: இன்னைக்கு பண்ண மாதிரி தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் முயற்சி பண்ணி வாங்க, பங்கெடுத்துக்கலாம். என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
1: டெய்லர்ல இருந்து ஏதோ ஒரு பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
2: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் கா ஹுக்கும்.
1: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: தொடர்புக்கு 7382812345.
1: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: இருக்கிறாங்க.
1: வீட்டில் மருமக மகன், ரெண்டு பேர பிள்ளைங்க, ஒரு பேரன், ஒரு ரெண்டு பேத்திங்க, மொத்தம் மூணு பேர் தான்.
0: பேர பிள்ளைங்களா உங்ககிட்ட விளையாட சொல்லி கேட்பாங்களா இல்லை ஏதாவது கதை சொல்லி கேட்பாங்களா?
1: கதை கிட்ட ஏதாச்சும் ஜோக்கு
0: கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க,
1: பள்ளிக்கூடம் இருக்கீங்க, பள்ளிக்கூடம் போயிடுவாங்க, பள்ளிக்கூடம் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் சொல்ல
0: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: வெற்றி
0: பெற்று நாங்க வந்து பேசுவோம் நிலையத்துக்கு. வாங்க, கண்டிப்பா வாங்க. என்ன பாடல் கேக்கலாம்?
1: அதான் அந்த முட்டை கலைக்கு வேணுமா? என் பேரம் பேத்திங்களுக்கு.
0: பேரம் பேத்திங்களுக்கா? பொதுவாவே இந்த பேர பிள்ளைங்களா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அப்படின்னு யோசிக்கிறது பிள்ளைங்களுக்காக தான் அதிகமா யோசிப்போம் இல்லைங்களா?
1: ஆமாங்க மேடம், ஆமா, அவங்க விருப்பம் தான் நம்ம விருப்பம் மாதிரி ஆயிடுது
0: ஆயிடுது அதுதான் மகிழ்ச்சியும் கூட. சரிங்கம்மா, உங்களோட பேசுன ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க, தொடர்ந்து வந்து பேசுங்க. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் மக்களின் நாடி நானும் உங்களை நாடி வரும் கொடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, நான் மணியம்மாள் பேசுறேன் மேடம்.
0: மணியம்மாள் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: என்ன பண்றீங்க மணியம்மாள்?
1: நான் வீட்டுலதான் மேடம் இருக்கிறேன். கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால வீட்டுல தான் இருக்கிறேங்க.
0: சரிங்க சரிங்க. வீட்டுல யாரெல்லாம்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து சுற்றுலா பயணிகளை சந்திக்கும் நிகழ்ச்சியாய் ஒலிக்க இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாங்களும் நடிப்போம்ல. 3 மணிக்கு உயிரெழுத்து, இன்றைய உயிரெழுத்து பயணிக்க இருக்கிறது ஈரோடு சத்தியமங்கலம் ஹர்ஷா அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ண தூரிகை, 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடை தென்றில், 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
6: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
7: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
6: இது எதுக்கு?
7: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
6: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
9: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
10: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: நேரம் 8:39. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை. நாமக்கல் மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சிக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
6: வணக்கங்க.
5: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
6: நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சி புதூர்லருந்து சுதா பேசுறேங்க.
5: உங்க ஊர் பேரை மட்டும் திரும்ப சொல்லுங்க.
6: காரைக்குறிச்சி புதூருங்க.
5: காரைக்குறிச்சி புதூர்.
6: ஆமாங்க.
5: என்ன அர்த்தங்க அதுக்கு?
6: அர்த்தம் ஒண்ணு இல்லைங்க, கிராமம் அப்படிதாங்க. காரைக்குறிச்சி புதூர் ஒண்ணு, காரைக்குறிச்சின்னு இருக்குங்கலாம்.
5: சரிங்க சரிங்க. என்ன பண்றீங்க சுதா?
6: வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேங்க.
5: வீட்டுல என்ன பண்றாங்க?
6: விவசாயம் இருக்குங்க.
5: வீட்டுல என்ன பண்றாங்க?
6: வீட்டுல ஒரு பையங்க, அவரு 10th படிக்கிறாருங்க.
5: சரிங்க.
6: சரி
5: சரி. அதான் பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு அப்படினா என்ன செய்வீங்க?
6: பொழுதுபோக்கு நம்ம எப்பவும் தாங்க பொழுது நிக்கோம்.
5: என்ன செய்வீங்க? போயிட்டு வந்துருவீங்க. சரிங்க சுதா. என்ன பாடல் கேக்கலாமா?
6: பாடல் மெர்சல்ல இருந்து
5: கேட்டிருக்காங்க. மெர்சல்ல இருந்து பாடல் கேட்கலாம்.
6: சரிங்க.

நேரம் 8:46. நேரில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அணில் பாஸ்தா வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் சமச்சீர் உர பயன்பாடு. சமச்சீர் உர பயன்பாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்

0: பன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள். நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எம் விக்னேஸ்வரன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: ராசிபுரம் மட்டம் சின்னக்காக சிற்றூரிலிருந்து திருப்பதி பேசுகிறேன் மேடம்.
0: திருப்பதி?
1: ஆமாங்க மேடம்.
0: எப்பயுமே படப்படப்படன்னு பேசுவீங்களா? ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம்.
1: பொண்ணுங்க
0: தூரத்துல கட்டி கொடுத்துருக்கீங்களா பக்கத்துலயேவா?
1: ஒரு பொண்ணுக்கு 70 கிலோமீட்டர் தூரங்க, ஒரு பொண்ணு 40 கிலோமீட்டர் தூரங்க.
0: ஆஹா, எப்படி நீங்க போய் பார்த்துட்டு வருவீங்களா, அவங்க வந்துருவாங்களா வீட்டுக்கு?
1: இந்த விடுமுறைக்கு வந்துட்டு போனாங்க உள்ளூர் பண்டிகைக்காக.
0: சரிங்க சரிங்க.
1: அப்புறம் மற்ற டைம்ல ஏதாச்சும் விசேஷம்னா போய் பார்த்துட்டு வருவோம்.
0: ஆனா பெரும்பாலும் பார்த்தா பொண்ணுங்க அந்த ஊர் திருவிழாக்கு தான் வர்றது விரும்புவாங்க.
1: ஆமாங்க மேடம், ஆமாம் மேடம்.
0: சரிங்க சரிங்க. பொண்ணுங்களை பிரிஞ்சு இருக்கிறது சிரமமா இருக்குதா?
1: ஆமாங்க, எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு மறுபடியும் போனாங்கன்னா அப்போ பார்த்தா வீடே பொக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது.
0: சரிங்க. பிள்ளைங்க பேர பிள்ளைங்கலாம் வீட்டில் வந்து இருப்பாங்களா கொஞ்ச நாளைக்கு விடுமுறைக்கு? எப்படி?
1: லீவ்ல வந்துருக்குறாங்க மேடம்.
0: இருக்காங்க, இப்போ அங்கே தான் இருக்கிறாங்களா?
1: இல்லை இல்லைங்க, சின்ன பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்க எல்லாம். அங்கே விசேஷம் பண்டிகைக்காக அங்கே போயிருக்காங்க.
0: ஆ சரிங்க, ஒரே கொண்டாட்டம் தாங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க திருப்பதி, எங்களோட பேசல மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: ஜவான் படத்திலிருந்து எனி சாங் போடுங்க மேடம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

17+ யுஜி கோர்சஸ், 9+ பிஜி கோர்சஸ், 5+ பிஹெச்டி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
6: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு நண்பர் அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்க பையன் அப்படி என்னதான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பிய மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார். புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க. கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 3:30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாரான்.

0: கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலை ஆகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றிய அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னாராம்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவுக்கு வரவிருது மனதோடு ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம். நேர்களை கொடை பண்பலை நூற்பலை 5 தொடர்கிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அணில் பாஸ்தா வழங்கும் வானவில். முன்னதாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு

0: தமிழகம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: நேயர்களின் என்ன கருத்துக்களோடு வண்ணம் பெறும் வானவில் இன்று பேச இருக்கிறது சமச்சீர் உர பயன்பாடு குறித்து. நேயர்கள் தங்களின் சந்தேகங்களுக்கு பதில் பெற அழைக்கலாம் கோடை பண்பலைக்கு. இந்த எண்களில் 242424 அல்லது 242426 மற்றும் ஒரு எண் 242429 முன் இணைப்பிற்கு 0-45-42. வானவிலில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
8: வணக்கம் நேயர்களே,

0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சமச்சீரான உணவு எவ்வளவு அவசியமோ அதுபோல பயிர்களின் வளர்ச்சிக்கும் மண் வளத்திற்கும் சமச்சீரான உரங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் தேவை. இன்றைய வானவில் சமச்சீரான உர பயன்பாடு என்ற தலைப்பில் விரிய காத்திருக்கிறது நமது சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்களை. கோடை பண்பலை வானவில் நிகழ்ச்சிக்கு இனிதே வரவேற்கிறது. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் முனீஸ்வரன்.
0: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: ஐயா, இந்த ஊட்டச்சத்து குறைபாடு மனிதர்களுக்கு இருக்கு, இப்ப பயிர்களுக்கும் இருக்கு. பயிர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால என்ன பிரச்சனை ஏற்படும்?
1: பொதுவா பாத்தோம்னா பயிரோட வளர்ச்சிக்கு 17 வகையான ஊட்டங்கள் தேவைப்படுது. அதுல வந்து பாத்தோம்னா நம்ம பேரூட்டங்கள், புதுட்டங்கள், நுண்ணூட்டம் சொல்லிட்டு நம்ம பல வகையில பிரிக்கலாம். அதுல வந்து பாத்தோம்னா பெருவூட்டங்கள்ல நம்மளுக்கு ஒரு 3 வகையான ஊட்டங்கள் இருக்கு. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. அதுக்கடுத்ததான் சிறு ஊட்டங்கள். இந்த சிறு ஊட்டங்கள்ல சுண்ணாம்பு சத்து, கந்தக சத்து, மெக்னீசிய சத்து. நுண்ணூட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வகையான நுண்ணூட்டங்கள் இருக்கு. இரும்பு, மாங்கனீசு, துத்தநாகம், தாமிரம், போரான், குளோரின், மாலிப்டினம், நிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயிரோட வளர்ச்சிக்கு இந்த 17 வகையான ஊட்டங்கள் ரொம்பவும் இன்றியமையாதது. இதனோட பற்றாக்குறை, குறிப்பா இந்த பெருவூட்டங்களோட பற்றாக்குறை ரொம்பவும் உணர்ச்சியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா பயிர்களில் நம்ம உதாரணமா சொல்ல போனா நெற்பயிர். நெற்பயிர்ல நம்மளுக்கு மஞ்சள் வர மஞ்சள் வந்து அதிகமா தென்படும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல பயிரோட வளர்ச்சி குண்டி இருக்கும். நம்ம நினைத்த அளவுக்கு குத்துகளோட எண்ணிக்கை இருக்காது. இதோட எதனால இது வந்து நடக்குதுன்னா மண்ணுல சில ஊட்டங்களோட பற்றாக்குறை, குறிப்பா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த மூணும் ஒரு மண்ணுல வந்து பற்றாக்குறையா இருக்கும் பட்சத்துல முதல்ல தெரியக்கூடிய இந்த நோய் குறைபாடு, அந்த பற்றாக்குறையோட குறைபாட்டோட அறிகுறி என்னன்னு பார்த்தா மஞ்சள் ஆகுதல். இந்த மஞ்சள் ஆகிறதுக்கு நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா யூரியாவை நம்ம கொடுப்போம். யூரியா எடுத்த உடனே முதல் விஷயம் யூரியாவை கொடுத்துருவோம். அது டக்குன்னு ஒரு 2-3 டேஸ்ல நம்மளுக்கு பச்சையை கொடுத்துருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம டிஏபி யூஸ் பண்ணுவோம், இல்ல சூப்பர் யூஸ் பண்ணுவோம். பொட்டாஷ் வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மட்டும் விவசாயிகள் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆனா பொட்டாசியம் சத்தும் முக்கியம். விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த பெருவூட்டங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. சிறுவூட்டங்களையும் நுண்ணூட்டங்களையும் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றது கிடையாது.
0: என்னென்ன சத்துக்கள் இருக்கு, இல்ல எந்தெந்த பயிர் பண்ணலாம், இதை எப்படி பண்ண எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகள்?
1: மண் பரிசோதனைங்க முதல் விஷயம். நம்ம மண் மாதிரிக்கு எடுத்து அருகில் உள்ள மண் பரிசோதனை நிலையத்துக்கோ இல்ல வேளாண் அறிவியல் நிலையத்துக்கோ நீங்க கொண்டு போனீங்கன்னா டெஸ்ட் பண்ணி மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்களோட அளவை சொல்லிடுவாங்க. சோ மண்ணுக்கு தகுந்த உரத்தோட அளவையும் அந்த பயிர் எவ்வளவு எடுத்துக்கும் அந்த பயிருக்கு எவ்வளவு தேவை இருக்குன்றதாங்க அந்த அளவையும் நாம அந்த மண்ணுவளாட்டியில கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பயிருக்கு உரத்தை இட்டா போதும்.
0: இப்ப அந்த சரியான நேரத்துல சரியான முறையில கொடுக்கணும். இப்ப சில நேரங்கள் சரியான நேரத்துல கொடுக்கறது இல்லை, இல்ல அளவுக்கு அதிகமா கொடுக்கறோம், அதனால என்ன மாதிரி
1: நல்ல ஒரு கேள்வி. இதுல என்னன்னா உரங்கள் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டா பயன்படுத்தக்கூடிய நடைமுறை நம்ம இந்திய விவசாயத்துல இருக்கு. குறிப்பா ஓவர் ஃபெர்டிலைசேஷன், யூரியா வந்து இருக்கிறதுலே அதிகமா கன்சப்ஷன் ஆகக்கூடிய ஒரு உரம். இது வந்து விவசாயிகள் வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால என்ன விளைவு இருக்குன்னா மண்ணுல நைட்ரேட், அதாவது நைட்ரஜன் சத்தோட அளவு அதிகமாகலாம், மண்ணோட அமிலக்காரத்தன்மை மாற்றம் ஏற்படலாம், யூட்ரோஃபிகேஷன், இந்த நைட்ரேட் ஆனது

0: வந்து மழை நீரோ இல்ல பாசன நீர்லயோ கலந்து ஒரு குளத்துக்கோ இல்ல ஒரு வாட்டர் பாடிக்கோ அது போய் சேரும் போது அந்த இடத்துல பாசிகளோட வளர்ச்சியோ இல்ல நீர் சார்ந்த பைகளோட வளர்ச்சியோ இல்ல அதுல இருக்கக்கூடிய பாசிகளோட வளர்ச்சியோ அதிகமாகுது. என்வரன்மெண்டல் பொல்யூஷன், இது பேர் வந்து என்வரன்மெண்டல் பொல்யூஷன் ஆர் யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் நடக்குது. அதே போல தேகாசியமாகும் போது மற்ற ஊட்டங்களுடைய அளவையும் அது கணிசமான அளவு குறைக்குது. சரிங்களா, இது இந்த மனதில் நடக்கக்கூடிய விஷயம். உரங்களை அதிகமாக பயன்படுத்துறதுனால மண்ணில் மண் வளம் நாட்டு அளவில் குறைய ஆரம்பிக்குது. மண் வளம் குறைஞ்சதுன்னா தொடர்ச்சியான பயிர்களை நம்ம பண்ணும்போது மகசூல் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ உரங்களை வந்து அளவாக பயன்படுத்தினா, அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா மண் வளமும் பாதிக்கப்படுறதுனால சுற்றுச்சூழல் அதாவது நீர் வளம் மற்றவங்களும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வானவில் தொடரும்.
2: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட்
13: 1 liter packet
14: Sunflower oil.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
15: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
16: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
15: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
16: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
15: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
16: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
17: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
18: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: உடனடியாக
19: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பெரியகுளம். பிளஸ் டூவில் மதிப்பெண் அடிப்படையில் 25%, 50% மற்றும் 75% கட்டண சலுகை உண்டு. மாநில அளவில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்ட

0: முற்றிலும் இலவசம். அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 7373710626.
1: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
9: சமச்சீரான உர பயன்பாடுகள் இணையும் முதல் நேர சந்திச்செல்லாம் வருக. வணக்கம்
10: ஐயா. இருவருக்கும் காலை வணக்கம்
9: ஐயா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
10: ஐயா விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எம் அலவர்ல திலராஜ் பேசுறேன்.
9: சொல்லுங்க ஐயா.
10: ஐயா இப்ப நாங்க விதை நட்டி முளைச்சு வருதுங்க ஐயா.
9: என்ன பயிரியா?
10: மக்காச்சோளம். நாங்க மானாவாரி ஐயா போவோம். அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிர் நல்லா முளைச்சி வரையில மஞ்சள் கலர்ல விதை அந்த பயிர் வருதுங்கய்யா. வந்தோடனே மழை பற்றாக்குறையா இல்ல உரம் போட்டதுனாலயா? ரெண்டாவது மழை பெஞ்சோடனே மாறிடுச்சு. ஆனா நானூரியா இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஜிங்க் பட்டு அதுன்னு சொல்லி அந்த மருந்து அப்புறம் என்னென்ன மருந்து சொன்னாங்க அதெல்லாம் கலந்து அடிச்சோம். அடிச்சோடனே மவுசூலான தட்டை பாத்தீங்கன்னா பெரிய தட்டையா வளர்ந்துருச்சு. ஆனா சுத்துக்கால பூரா நல்ல மவுசூல், ஆனா நடுவுல வந்தோடனே மவுசூல் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்கய்யா. அதாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா ஆட்டு கடை போடுவேன் குப்பை நம்ம எரு வாங்கி அதையும் அடிப்பேன், மண்ணை வந்து பாதுகாப்பேன், ஆனா களைக்கோழி மருந்து தவிர்த்திருவீங்க.
11: ஓகே ஓகே சரிங்க. மொதல் நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் காரணம் சொல்லிடுறேன். நீங்க பயிர் வந்து மானாவாரில பண்றேன்னு சொல்றீங்க, உரம் வந்து நீங்க அடிவரமா போடுறீங்களா
10: ஐயா?
11: அடிவுரமா நீங்க உரத்தை யூஸ் பண்ணீங்களான்னு
10: கேக்குறேன். அடிவுரம் வந்து ஜிங்கிள் இந்த இது போடுவேன் ஐயா, நம்ம ஜிங்க் இது ஜிங்க் போடுவேன் மணல்ல கலந்து அதை விதைச்சு விட்டோம்னா அது மவுசூல் நல்லா தெரியுது. ஆனா அந்த இடத்துல பயிர் பாத்தீங்கன்னா நல்லா பசு பசேர்னு இருக்கு. நம்ம யூரியா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருப்பு யூரியா இருக்கு பாத்தீங்களா ஐயா?
11: ஆமா ஆமா ஆமா.
10: அது கீழே அடி உரமா கொடுப்பீங்க.
11: என்ன காரணம் சொல்லிட்டு ஏன் வந்து உங்களுடைய முளைப்புகள் வந்து வாடுதுன்னு சொல்லிட்டு, முதல் விஷயம் நம்ம முளைப்பு நம்ம விதைச்ச உடனே நம்மளுக்கு மூணாவது நாளுக்குள்ள நம்ம தண்ணி விட்டாகணும். நம்ம அடிவரமா உரமும் தரும்போது உரங்கள் வந்து பொதுவாகவே ஒரு சால்ட் சரிங்களா, எல்லாமே வந்து உப்புத்தன்மை கொண்ட உரங்கள் தான். அந்த உரங்கள் வந்து நம்ம மணல போட்டுட்டு அடிவரமா போட்டுட்டு நாம விதைப்ப ஆரம்பிப்போம். விதைக்க ஆரம்பிக்கும் போது முத மலைக்கு நமக்கு வந்து முளைப்பு விட ஆரம்பிச்சு மணலுக்கு கூடிய அந்த உரமும் கரைய ஆரம்பிச்சிடும். சோ அதுல இருந்து இரண்டாவது நாள் மூணாவது இன்னொரு மழையோ இல்ல நம்ம பாசன தேவையோ நம்ம கொடுத்து ஆகணும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான வாடல் வந்து வராது. அது நம்ம கிடைக்காத பட்சத்துல மானாவாரி நிலங்கள்ல இது வந்து பொதுவானதுதான், மழை பற்றாக்குறையினால அந்த வாடல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மழை பெஞ்ச உடனே பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு அந்த இருக்கக்கூடிய கரைஞ்சிருக்கக்கூடிய உரங்கள் இன்னும் மேலும் கரைஞ்சி பயிர்களுக்கு எளிதா கிடைக்கக்கூடியதா அமையறதுனால நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே போல நீங்க யூரியா மட்டும் தான் பயன்படுத்துறீங்கல்ல? ஓகே, யூரியா மட்டும் நீங்க பயன்படுத்தாம மத்த உரங்களை வந்து ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப, குறிப்பா வந்து மெய் அக்காச்சோளத்துக்கு அதோட வளர்ச்சி பருவங்கள்ல ஒவ்வொரு பகுதிகளா பிரிச்சு நம்ம உரத்தை வந்து பயன்படுத்தலாம். குறிப்பா நைட்ரஜன் வந்து இருக்கிறதுல ரொம்ப லீச் அவுட் ஆகக்கூடிய ஒரு உரம் சரிங்களா, ஒரு ஊட்டச்சத்து. அதை நம்ம மணல தரும்போது ஒண்ணு வாலட்டைல் ஆகிடும், ஆவியாகி போயிடும் இல்லையா, பாசன நீரோட கரைஞ்சி வேறத்துக்கு அமணம் ஆயிடும் சரிங்களா. இந்த மாதிரி அந்த யூரியால பிரச்சனை இருக்குன்ற பட்சத்துல அதை நாம பயிரோட வெவ்வேறு நிலைகள்ல பிரிச்சு கொடுக்கறதன் மூலமா அதை வந்து எஃபிஷியன்டான முறையில பயிருக்கு கொடுக்க முடியும் சரிங்களா.
9: அடுத்த நேரம் பார்த்தா அடுத்த நேரில் பார்த்துக்கலாம். வருக வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்கயா.
0: வணக்கம். கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சங்கசரங்க.
1: சொல்லுங்கயா
0: சார். இப்ப வந்து இயற்கையான குப்பை தான் போட்டுட்டு இருக்கு. இப்ப இடையில வந்து இந்த மண்ணுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த இந்த மாதிரி உரமா இருக்குன்னு சொல்றாங்க, அது இடையில கலந்து போடலாங்களா இல்ல அந்த இயற்கையான குப்பையா போதுமா?
1: ஐயா சொல்லுவாரு, சொல்லுங்கயா.
2: கேட்டீங்க, நுண்ணூட்ட உரங்களை அடியோரமா பயன்படுத்தலாமான்ட்டு தாராளமா பயன்படுத்தலாம். நுண்ணூட்டங்களை அடியோரமா பயன்படுத்துறதை விட இன்னொரு குறிப்பு என்ன உங்களுக்குன்னா, அதை இலைவெளி தெளிப்புல கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிக செயல்திறன் மிக்க வகையில பயிர்களை பயிர்களுக்கு அது போய் சேரும், பயிர்களை அது சீக்கிரமா உட்கிரகித்துக் கொள்ளும். சரிங்களா? அதனால நீங்க அதை இலைவெளி தெளிப்புல முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தலாம். 1% கரைசலா நீங்க இலைவெளி தெளிப்புல நுண்ணூட்ட உரங்களை பயன்படுத்தலாம். என்ன பயிர் நீங்க பயன்படுத்த போறீங்கன்றத பொறுத்து அந்தந்த பயிர்களுக்கான கலவைகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள கலவைகள், இப்போ மெய்ஸுக்கு மெய்ஸ் மேக்ஸிம், பல்ஸ் ஒன்றருக்கு பல்ஸ் ஒன்றர் வந்து உளுந்து மற்றும் பயிர் வகை பயிர்களுக்கு, காட்டன் பிளஸ் பருத்திக்கு வந்து காட்டன் பிளஸ் இருக்கு, சுகர் கேனுக்கு சுகர் கேன் மிக்சர்ஸ் இருக்கு, பனானாக்கு பனானா மிக்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்குமே நுண்ணூட்ட உரங்களோட கலவைகளை நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தயாரித்து இது பண்றாங்க. நமக்கு மார்க்கெட்லயும் அவைலபிள் இருக்கு பிரைவேட்டா.
1: ஒவ்வொரு பயிர்களுக்கும்
2: நம்ம வாங்கி பயன்படுத்தலாம்.
1: ஒவ்வொரு பயிர்களுக்கும் வளர்ச்சி ஊக்கிகள் வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தால எல்லா இதுவும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஏற்ப வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கு, அதை வாங்கி பயன்படுத்தலாம் சொல்றீங்க. ஏய், இப்ப நம்ம இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சொன்னீங்க, இது இயற்கையாவே இப்ப இயற்கை உரத்திலேயே நம்ம தயாரிக்க முடியுமா? இடுபொருள் செலவு குறைக்கலாமா?
2: தாராளமா பண்ணலாம். இயற்கை உரங்களை வந்து நம்ம இயற்கையில இருந்துதான் கத்துக்கிட்டோம் ஒவ்வொரு விஷயமே. தலைச்சத்து எங்க இருந்து நம்ம இதுன்னா மண்ணிலிருந்துதான் நம்ம எடுத்து இது பயிருக்கு இது தேவைப்பட்டதால ஆர்டிபிஷியலா இந்த உரத்தை தயாரிக்கிறோம். இயற்கை முறையில எப்படி பண்ணலாம்னா, ஒரு மண்ணுல நைட்ரஜன் சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இயற்கை காரணி நுண்ணுயிரிகள் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். அந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ்ல குறிப்பா அசோஸ்பைரிலம் அண்ட் அசடோபாக்டர், இந்த ரெண்டு நுண்ணுயிரிகள் வந்து பார்த்தோன்னா மண்ணுல நைட்ரஜன் சத்தை நிலைநிறுத்தக்கூடிய வேலையை பார்க்குது. அதே போல பயிர் வகை பயிர்கள்ல இந்த அதோட வேர் முடிச்சுகள்ல பாஸ்பரஸ் சத்தை சாரி நைட்ரஜன் சத்தை வளிமண்டலத்துல இருந்து எடுத்து தரக்கூடிய வேலையை அந்த ரைசோபியன் சொல்ற பாக்டீரியா வந்து பாக்குது. அதே போல பாஸ்பரஸ்க்கு பாஸ்போ பாக்டீரியா பொட்டாசியம் சத்தை கரைச்சி கொடுக்கறதுக்கு பொட்டாசியம் சோலிபிளைசர், இவைகள் எல்லாம் வந்து பாத்தோம்னா மண்ணுல அதிகப்படியா இருக்கும் பட்சத்துல நீங்க கொடுக்கக்கூடிய உரத்தை கூட தன்மிக்க வகையில அதை கரைச்சி பயிர்களுக்கு எளிமையா எடுக்கக்கூடிய வகையில அது தருது. சோ இந்த உரங்களை வந்து நம்ம மண்ணுல இடுவதன் மூலமா, இந்த உயிரி உரங்கள் மண்ணுல இடுவதன் மூலமா நம்ம கணிசமான அளவு உர தேவையை செயற்கை உரங்களோட தேவையை குறைச்சிக்க முடியும். நுண்ணூட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சில கரைசல்கள் உதாரணமா வந்து பார்த்தோன்னா எருக்களை இதை போட்டு நம்ம போரான் டெஃபிஷியன்சிக்கு அதை பண்ணுவாங்க, மண்ணில் உழுவாங்க. சரிங்களா? சில இந்த புங்கம் டைன்சா தக்கப்பூண்டு இதோட உடலங்களில் அதை வந்து நம்ம மடக்கி உழுவதன் மூலமா மண்ணில் ஆர்கானிக் சத்தை நிலைநிறுத்துறது மட்டும் இல்லாம இன்னும் பிற நுண்ணூட்டங்களையும் நம்ம இதன் மூலமா மண்ணில் சேர்க்க முடியும்.
1: ஐயா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி வந்து ரொம்ப நம்ம இதில் குறைவாக இருக்குது. நெல் பண்ணால் நெல்லையே அடுத்தது பண்ணுவாங்க, மக்காச்சோளம்னா மக்காச்சோளம், கரும்புனா கரும்பு. இப்போ பயிர் சுழற்சி பண்ணாததுனால இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரே சத்து குறைவாக இருக்குமா, எப்படியா இருக்கும்?
2: கண்டிப்பாக ஏன்னா பயிர் சுழற்சினா நம்மளுடைய டெல்டா ஏரியாக்களில் இல்லை நீர்வளம் மிக்க ஏரியாக்களில் நம்ம ஒரே பயிர் நெல் தொடர்ச்சியாக ஒரே பயிரை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நாளடைவில் மண்ணோட வளம் குறைய அதிக வாய்ப்பு இருக்குது. அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த பயிர் சுழற்சி முறை. அதாவது ரெண்டு நெல் போறீங்கன்னா இடையில வந்து ஒரு பிரேக் விட்டு பயிர் நம்ம வந்து நெல் தெரிச்சில் உளுந்து, சரிங்களா, அதுக்கான தொழில்நுட்பம் உளுந்து போகிறதன் மூலமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நைட்ரஜனை வந்து அதை நிலைநிறுத்தக்கூடியது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பண்ணலாம் இல்லையா, இடையில வந்து டைன்சா தக்கப்பூண்டு இல்லைன்னா தனப்பு இவைகளை மடக்கி உழுவதன் மூலமாக மண் இழந்த அந்த சத்துக்களை அங்கக சத்துக்களை கொண்டு வர முடியும்.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வானவில் தொடரும்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி

0: பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் மக்கள் தங்கள் தனித்துவமான பண்பாடு மற்றும் கைவினை பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறார்கள். அவர்களின் முக்கிய கைவினை தோடர் எம்ப்ராய்டரி. புகூர் பெண்கள் செய்யும் பாரம்பரிய கைத்தையல் கலை. வெள்ளி துணியில் சிவப்பு மற்றும் கருப்பு நிற ஜியோமெட்ரிக் வடிவங்கள் தைக்கப்படுகின்றன. இந்த வடிவங்கள் இயற்கை எருமை கொம்புகள் புனித இடங்களை பிரதிபலிக்கின்றன. இத்துணிகள் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் முக்கியமாக அணியப்படுகின்றன. எருமை தோடர் சமூகத்தில் முக்கிய சின்னம். பால் சார்ந்த முறையிலும் சடங்குகளிலும் அது மைய பங்கு வகிக்கிறது. எருமைகள் புனிதமாக கருதப்படுகின்றன.

0: அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் மக்கள் தங்கள் தனித்துவமான பண்பாடு மற்றும் கைவினை பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறார்கள். அவர்களின் முக்கிய கைவினை தோடர் எம்ப்ராய்டரி. புகூர் பெண்கள் செய்யும் பாரம்பரிய கைத்தையல் கலை. வெள்ளி துணியில் சிவப்பு மற்றும் கருப்பு நிற ஜியோமெட்ரிக் வடிவங்கள் தைக்கப்படுகின்றன. இந்த வடிவங்கள் இயற்கை, எருமை கொம்புகள், புனித இடங்களை பிரதிபலிக்கின்றன. இத்துணிகள் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் முக்கியமாக அணியப்படுகின்றன. எருமை தோடர் சமூகத்தில் முக்கிய சின்னம். பால் சார்ந்த முறையிலும் சடங்குகளிலும் அது மைய பங்கு வகிக்கிறது. எருமைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. தோடர் பூசாரிகளின் சடங்குகளும் அவற்றோடு இணைந்துள்ளன. தோடர் சமூகத்தின் வாழ்வியல் இயற்கையோடு இணைந்த ஒரு உயிர்ப்பான பண்பாடு.
3: சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம். மேலும் விவரங்களுக்கு தொல்குடி.in.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா,
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: இணைந்து வழங்கியோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: சமச்சீரான உர பயன்பாடு என்ற தலைப்பில் இணையும் அடுத்த நேர சந்திச்சலாம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகத்துல இருந்து.
2: பேர் மறுபடியும் சொல்லுங்கம்மா.
3: சார் கேக்குதாங்க சார்.
2: இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை. மறுபடியும் சொல்லுங்கம்மா.
3: சார் நாங்கள் ரோஜாப்பூ நட்டுருக்கோங்க சார். அந்த ரோஜாப்பு இதழ்கள் வந்து கம்மியாகவே இருக்குங்க சார். பூ வந்து பெருசாகவே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ உரம் போட்டாலும் ஆட்டெருவு போடுறோம், மாட்டெருவு போடுறோம், பூ வந்து சின்னதாகவே இருக்குங்க சார். அப்புறம் காம்ப்ளக்ஸ் எட்டையானால போடுறோங்க சார். ஆனால் பூ பெருசாக ஆக மாட்டேங்குது சார். மருந்து அடிக்கிறோம், பூ இதழ்கள் வந்து கம்மியாக இருக்குங்க சார். காம்பு குட்டியாக இருக்கு.
4: ஓகே ஓகே ஓகே. என்ன ரகம் போட்டிருக்கீங்க
3: சார்? டிங்டாங் சொல்லுவோம்லங்க சார், அந்த ரகம் சார்.
4: சரி சரி. இப்போ அது நீங்க எப்பயுமே பாரம்பரியமா போடுற ரகமா இல்ல புதுசா நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா?
3: இப்போதான் சார், இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது சார் போட்டு.
4: 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா நீங்க அத பயிரிட்டு இருக்கீங்க அப்படிதானே?
3: ஆமாங்க சார்.
4: சரிம்மா. ஓகே. நீங்க என்ன மாதிரியான உரங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க
3: சார்? ரெட்டையனா, காம்ப்ளக்ஸ்.
4: காம்ப்ளக்ஸ்ல வந்து ஆல் 19 ஆல் 20 அந்த மாதிரி பயன்படுத்துறீங்களா இல்ல தனித்தனியா பயன்படுத்துறீங்களா?
3: இல்ல சார், தனித்தனியாங்க சார்.
4: தனித்தனியா பயன்படுத்துறீங்க. இந்த பூல வந்து பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? இந்த இந்த சீசன்ல ஸ்டார்ட் ஆகுதுங்களா இல்ல எப்பயுமே இந்த பிரச்சனை இருக்கா?
3: இந்த சீசன்ல சார். இப்போ சார் ரொம்ப மோசமா இருக்கு சார். பூவே எடுக்கவே மாட்டேங்குது சார்.
4: சரி.
3: காடு வருது சார், அப்படின்னா பூவே பூக்க மாட்டேங்குது சார்.
4: சரி சரி சரி. இதுக்கு நான் காரணத்தை சொல்லிடுறேன். முத வந்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை. இப்போ வெப்பம் அதிகமா இருக்கு, கூடவே வந்து காட்டுல ஈரப்பதம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம பயிர்களில் பயிர்களோட வளர்ச்சிக்கான ஹார்மோன்கள் வந்து சரியான வெப்பநிலையில தான் அதோட செயல்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் குறைவாகிறதன் காரணமாக உங்களுக்கு இது வந்து ஏற்பட்டிருக்கலாம். இது வந்து மற்ற சீசன்லையும் உங்களுக்கு ஜூன் டு ஆகஸ்ட்லேயோ இல்லை ஆகஸ்ட்டுக்கு பிறகு ஆகஸ்ட் டு ஜனவரியோ உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்ததுன்னா நீங்கள் மொதல் வந்து ஒரு மண் மாதிரியை வந்து பரிசோதனை பண்ணிடுங்க. பரிசோதனை பண்ணிட்டு மண்ணுக்கு எவ்வளோ உரம் இடணும், அந்த மலருக்கு எவ்வளோ மலர் பயிருக்கு எவ்வளோ உரம் தேவைப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உரத்தை பயன்படுத்துங்க. மேபி அதன் மூலமாக நீங்கள்
3: வர மாட்டேங்குது சார்.
4: புரியல.
2: இல்லை மகசூல் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
4: ஆ
2: அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம். வருக வணக்கம். இணைப்பில் இல்லை. அதே சார், அந்த தரமான மலர்களா விளையலைன்னு சொல்றாங்க.
4: ஆமாங்க சார். இப்ப என்னன்னா இப்போ இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமும் வெப்பம் அதிகமான காலம். அவங்க வந்து மலர் பயிரிடுறன்னு சொல்றாங்க. இதே நம்ம வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்ல நிலநிலை குடியிலோ இல்ல மத்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் மூலமா நம்ம வளர்க்கும் போது நம்ம வருஷம் முழுக்கவும் வந்து வளர்க்க முடியும். இதே வந்து அவங்க ஓப்பனா வளர்க்குறாங்கன்ற பட்சத்துல பயிர் வளர்ச்சிக்கு தேவையான காலநிலை, மலர்கள் வந்து கொஞ்சம் மிதமான காலநிலையில கொஞ்சம் குளிர், காட்டுல ஈரப்பதம் இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த சூழ்நிலையில நல்ல மகசூல் இருக்கும். இந்த சீசன்ல மகசூல் கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல அந்த ரகம் எந்த மண்ணுக்கு எந்த மண்டலத்துக்கு அது சூட்டபிள்ன்றத பார்த்துட்டு நம்ம விவசாயிகள் அதை பயிரிடணும்.
2: இப்போ இந்த ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஏற்றவாறு இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இடம்னு ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இடம்னு எதுவும் இருக்காயா?
4: கண்டிப்பாக கண்டிப்பாக. நெல்லுக்கு ஒரு தேவை இருக்கும், கரும்புக்கு ஒரு தேவை இருக்கும், வாழைக்கு ஒரு தேவை இருக்கும், தென்னைக்கு ஒரு தேவை இருக்கும்.
2: அது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வந்து கொடுக்கணும்.
4: சரியான அளவான உரம், சரியான உரம், சரியான அளவு, சரியான நேரத்தில், சரியான முறையில் அது வழங்கப்பட வேண்டும். அப்பன்றா மட்டும்தான் அந்த உரம் வந்து எஃபிஷியண்டா போய் சேரும். நம்ம கண்ட அளவுக்கு நம்ம கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பயிர் எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நெல் இருக்கு, நெல் வந்து 50 கிலோ தான் எடுத்துக்கணும். நம்ம எக்ஸஸா ஒரு கூட ஒரு 10 கிலோவோ 20 கிலோவோ கொடுக்கும்போது அதை எடுத்துக்காது. அது ஃபில் பண்ணிட்டு மீதி வந்து மண் நீர், பாசன நீர் மூலமா அரிமானமோ இல்ல காற்றில் ஆவியாதலோ நடந்து அது காலியாக

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கிய வானதில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒவ்வொரு உரமும் ஒரு ஒரு பயிருக்கு தேவை இருக்கு, அளவு இருக்கு. அந்த அளவை நாம தெரிஞ்சுக்கணும்னா மண் மாதிரியே பரிசோதனை பண்ணணும்.
1: ஐயா அடுத்து வந்து துல்லிய பண்ணையம், ப்ரிசிஷன் ஃபார்மிங் சொல்லுவோம், அதாவது பயிர்களுக்கு தேவையான என்ன தேவையோ அதை வந்து அதுக்கு மட்டும் கொடுத்து, இந்த மற்ற இப்போ நீங்கள் சொல்கிறீங்க யூரியா போடுறதுனால காற்றுல ஆவியாகுது, தண்ணியில் கரைஞ்சி போயிடுது, இது வேர்களுக்கு கொஞ்சம்தான் போகுது, அது மாட்டுக்கு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பயிர்களுக்கே கொடுத்து அந்த அதாவது மற்றபடி அந்த வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு துல்லிய பண்ணையம் எந்த விதத்தில் பயன்படுதுயா?
0: கண்டிப்பாக துல்லிய பண்ணையம் இப்போது ரொம்பவும் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம், இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இதில் வந்து இப்போ ஏஐ இன்டகிரேஷன் வரைக்கும் அது போயிட்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே சென்சார்ஸ் மூலமாகவும் இதை இது பண்ண முடியும். பயிர் பயிரோட வளர்ச்சியில் தண்ணி எப்போ தேவை, உரம் எப்போ தேவை, எந்த அளவுக்கு தேவை, எல்லாத்தையும் கணித்து நம்ம இந்த துல்லிய பண்ணையத்தை பண்ணுறோம். சரிங்களா, துல்லிய பண்ணையத்தில் நம்ம சில செயற்கை உரங்களையும் பயன்படுத்த வேண்டியது இருக்குது, அது கூடவே இயற்கை உரங்களும் அங்கக உரங்களும் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போனா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த துல்லிய பணியை சாத்தியமாகும்.
1: இதை தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வானவில் தொடரும்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
8: திருச்சி சாரதாஸ்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11
11: லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
12: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
1: சமச்சீரான உர பயன்பாடு என்ற தலைப்பில் வானவில் விரிஞ்சிருக்கு. ஐயா அடுத்து வந்து மண் வளத்தை எப்படி பெருக்கலாம்? இப்போ ஒரு பயிர் அறுவடை முறிஞ்ச பிற்பாடு கூட சில நாட்கள் வந்து அந்த வயல் வந்து சும்மா இருக்கும்போது மண் வளத்தை, இப்போ நீங்கள் பசுந்தாள் உரம் இருக்குது, மண்புழு உரம் இருக்குது, இது மாதிரி மண் வளத்தை இயற்கை முறையில் எப்படி வந்து பெருக்கலாம்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசணும். மண்ணோட வளம் குறையிறதுக்கு முக்கிய காரணம் ஒரே பயிரை தொடர்ச்சியாக நம்ம பயிர் பண்ணுறது. குறிப்பாக இந்த புல் வகைகள், நெல், கரும்பு, மக்காச்சோளம், இவையெல்லாம் வந்து பார்த்தோன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தலை சத்தையும் சாம்பல் சத்தையும் அதுக்கு தேவையில்லைனாலும் அதை எடுத்துக்கும். அது ரொம்ப வந்து சாயிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அது வந்து நாளடைவில் குறைந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பசுந்தாள் உரங்களையும் பசுந்தாள் மற்றும் பசுந்தாளி உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் அதை தவிர்த்து மண்புழு உரம் வந்து சிறந்த மூலங்கள் வந்து அதில் நிறைய இருக்குது. குறிப்பாக அங்கக சத்து, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இந்த அங்கக சத்து பார்க்குது. மண்புழு உரத்தில் இருக்கக்கூடிய இல்லாத சத்தே கிடையாது. ஸோ மண்புழு உரம் வந்து மண்ணோட சத்தை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணோட நீர்பிடிப்புத்தன்மை, மண்ணோட ஸ்ட்ரக்சர், மண்ணோட அமைப்பு எல்லாத்தையுமே மேம்படுத்த உதவுது. கண்டினியூஸாக இதை நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக மண் வந்து நம்மளுக்கு நல்ல பலமான மண்ணாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட நம்ம பயிர்களுக்கு

0: இந்த மாதிரியான அங்கக இடு பொருட்களை கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா இளைவேளை தெளிப்புல மீனமில கரைசல், பஞ்சகாவியா, கனஜீவாமிரத கரைசல், இந்த மாதிரியான கரைசல்களை மணல கொடுக்கறதன் மூலமா இந்த பயிர்களுக்கு மேல் தெளிப்பதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய சத்து டைரக்டா பயிருக்கு போய் சேர்ந்துருது. இதன் மூலமா நம்ம செயற்கை உரங்களை மண்ணில் தேவை கிடையாது. இதன் மூலமா இன்டைரக்டா நம்ம மண்ணில் செயற்கை உரங்கள் சேர்றதை தடுக்க முடியும், மண் வளமாக மாற்றவும் முடியும். இந்த கனஜீவாமிரத்துல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு. அந்த நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் பெருகுதன் மூலமா பயிர்களுக்கு அது நாள்பட்ட அளவில் ஒரு நல்ல மகசூல் அடைய பயனுள்ளதாக இருக்கு.
1: அடுத்த நேரம் செஞ்சலாம் வருக. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: நான் தேனி மாவட்டத்துல இருந்து முத்தனமட்டி வயிறு பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் தென்னங்கன்று இருக்கு, அதுல போறமே குருத்து வந்து வந்து தொடையுது. அது போற குருத்து வந்தது சரிஞ்சரிஞ்சு கீழே விழுந்து போகுது. தண்ணியும் பத்தாம தேருக்கு ஒரு முக்கால் மணி நேரம் பாயுது. 400 கண்டுக்கு ஒரு நாளைக்கு இங்கிட்ட ஒரு 300, இங்கிட்ட ஒரு 300, இங்கிட்ட ஒரு 200, அங்கிட்ட ஒரு 200 அப்படி தண்ணி பாயுது. ஆனா முக்கால் மணி நேரம் பாயுது தண்ணி.
0: குருத்து அழகு, குருத்து வந்து பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் கூண் வண்டுங்க. சரிங்களா, கூண் வண்டும் காண்டாமிருக வண்டும். சரிங்களா, காண்டாமிருக வண்டு இருக்கிறதுல டேஞ்சரஸ். அந்த குருத்து மற்றும் இளமிலைகளை வந்து கட் பண்ணி அது உணவா எடுத்துக்கும். அதை நாம கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கான மேலாண்மை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, அதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த கூண் வண்டு மரத்தோட தண்டுல ஓட்டைய போட்டு உள்ள போயிட்டு அதோட இன்னர் கோரை சாப்பிட்றோம். ஸோ அதன் மூலமா அந்த மரம் வந்து வளர்ச்சி குன்றி நாளடைவில் அது சாகவும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா காண்டாமிருக வண்டும் அதே பிரச்சனையை பண்ணும். குருத்த வந்து ரொம்ப அதிகமா டேமேஜ் பண்ணும். ஸோ இதுக்கான மேலாண்மை முறைகளை நம்ம சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையம் இல்லைன்னா வேளாண்மை பல்கலைக்கழகம் இதை நீங்க இது பண்ணலாம். நம்ம தேனி மாவட்டத்துல காமாட்சிபுரம் சென்டெக் கேவிக்கு வந்து நம்ம அந்த சேவையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து நீங்க டைரக்டா வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கான டெக்னிக்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.
1: ஐயா, அடுத்து பார்த்தோம்னா இப்போ உர பயன்பாடுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா இருக்கிறதுலே அதிகமாக இடுபொருள் செலவு செலவாகிறதுல பூச்சிக்கொல்லி, அந்த பூச்சி வெரைட்டி, அந்த பூச்சிகள்னால தான் நம்ம வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுறதா இருக்கு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக குறையிறதுக்கு அது ஒரு காரணம்.
1: ஆ, அதை பற்றி சொல்லுங்க.
0: பூச்சிகள், பூச்சிக்கொல்லிகள் வந்து பார்த்தோம்னா மண்ணில் நம்ம பயிருக்கு தரோம். அது பயிருக்கு மட்டும் போகிறதில்ல, மண்ணிலையும் படுது. மண்ணில் அது பல வருடங்கள் சிதைவடையாமல் இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பார்த்தோம்னா பூச்சி நம்ம கொல்லாம பூச்சி விரட்டுறதுக்கு இயற்கை முறைகளை நம்ம வழிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஒன்று தான் இந்த 3G பூச்சி விரட்டி கரைசல், பத்திலை கரைசல். சரிங்களா, மாட்டு கோமியத்தில் இஞ்சி, இஞ்சி பூண்டை வந்து இடித்து ஊற வச்சு அந்த கரைசலை வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா, இந்த மாதிரியான கரைசல்கள் பூச்சியை வந்து விரட்டிடுது. அது நன்மை செய்ய பூச்சியாக இருந்தாலும் சரி, தீமை செய்ய பூச்சியாக இருந்தாலும் சரி, அதை வந்து விரட்டி விட்டுருது. ஆனால் செயற்கை பூச்சிக்கொல்லிகள் அப்படி கிடையாது. அது நம்ம செய்யும் பூச்சியும் கொன்றுது, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளையும் கொன்றுது. இதனால ஒரு ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் வந்து அங்கே உருவாகி நம்மளுக்கு மகசூல் வந்து இன்டைரக்டா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வானவில் தொடரும்.

குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர்

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: சமச்சீரான உர பயன்பாடு என்ற தலைப்பில் இணையும் அடுத்த நேர சந்திச்சலாம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா நான் அட்வொகேட் ஜெகநாதன் பரமத்திவேலிருந்து பேசுறேன். ஐயா
4: சொல்லுங்க. ஐயா
5: சொல்லுங்க. ஐயா தென்னை மரம் நம்மளுக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன், அதுல பார்த்தா தென்னை மரத்துல குருத்து வந்து இந்த வண்டு கடிச்சு குருத்து அப்படியே சாஞ்சு போகுது. அந்த குருத்துக்கு நான் பாத்து கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மருந்து ஒரு ரோஸ்மிக் மாதிரி ஒண்ணு ஆச்சு, ஒரு முக்கா முக்கா 200 மில்லி ஊத்தினேன். மறுபடியும் எஃபெக்ட் இந்த வண்டு தாக்குதல் அதிகமா இருக்குது ஐயா.
4: ஐயா சொல்லுவாங்க, அடுத்த நேரம் பார்த்தலாம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
6: ஐயா வணக்கங்க.
4: ஐயா உங்க
6: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
6: நாமக்கல் பேசுறேங்க.
4: பேர் சொல்லுங்க. ஐயா
6: ராஜேஷ்குமாருங்க.
4: ஆ சொல்லுங்க. ஐயா
6: ஐயா ஒண்ணு இல்லைங்க, வீர் 10 செம்பருத்தி வச்சிருக்கோம்.
4: ஐயா தெளிவா கேட்கலையா, மறுபடியும் சொல்லுங்க.
6: வீட்டுல வந்து 10 செம்பருத்தி செடி வச்சிருக்கோங்க, பூ வந்து சின்னதா இருக்கு.
4: ம்.
6: அப்புறம் இன்னொரு கேள்வி, 2 ஏக்கர் நிலம் இருக்கு.
4: ம்.
6: அது வந்து ஆதாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆதாரம் சேர்ந்து மிகுதியாக நீரில் பயன்படுது. அதனால ஆதார் எப்படி சந்தேகப்படுத்துறது, 2 கேள்விதான்
4: ஐயா சொல்லுவாங்க. ஐயா ஃபர்ஸ்ட் இந்த தென்னை மரம் நீங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, காண்டாமிருக வண்டு அந்த சொன்னீங்க. அது தென்னை மரத்தில் இந்த வண்டு வராமல் இருக்கணும்னா என்ன என்னென்ன முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கைகள் பண்ணலாம்யா?
7: ஐயா நம்ம தென்னந்தோப்பு நம்மளது தனியாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் சொல்லிட்டு தென்னை மரங்கள் இருக்கும்பொழுது நம்ம முறையான கட்டுப்பாடு மேலாண்மைகளை மேற்கொள்ளுவோம். நம்ம இடத்துல அது கட்டுப்பாடு ஆயிடும். ஆனால் நாளடைவுல பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல இருந்து மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியான மேலாண்மை முறைகள் மூலமா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண

0: முடியும். அந்த தனிப்பட்ட ஒரு விவசாயி மட்டும் பண்ண பத்தாது, விவசாயிகள் குழுவா சேர்ந்து அந்த ஏரியாக்களுக்கு கூடிய மொத்த தென்னை விவசாயிகளும் சேர்ந்து இந்த மேலாண்மை முறையை கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பூச்சியோட எண்ணிக்கையை குறைக்க முடியும். முழுவதும் கட்டுப்படுத்துறதுன்றது கொஞ்சம் இல்லாத காரியம், ஆனா அது அது ஒரு பகுதியளவு நம்மளால அதோட தாக்குதலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல இந்த மாதிரியான மரங்களுக்கு கொஞ்சம் பொட்டாஷ் உரங்களை நம்ம கூடுதலாக கொடுங்க, நைட்ரஜன் உரங்களை கொஞ்சம் தவிர்க்கணும் சரிங்களா. அதே போல இயற்கை முறையில் நம்ம இந்த ஆமணக்கு கொட்டை கரைசல் மூலமா இந்த பூச்சிகளை வந்து கவர்ந்தெடுத்து அதை எடுத்து நம்ம கொள்றதன் மூலமா அந்த மரத்தை வந்து பாதுகாக்க முடியும். தோப்புல ஒரு ரெண்டு இடத்துல நீங்க ஆமணக்கு கொட்டை கரைசலை வச்சு பூச்சியோட தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. அந்த ஆமணக்கு கரைசல்ல ஒரு குறைந்த அளவு ஒரு 5-10 அளவுக்கு விழுந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, ஒரு 10-20 மேல கொஞ்சம் கூடுதலா விழுகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ஏரியாவில தாக்குதல் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்கு ஏத்த மாதிரியான மேலாண்மைகள் இருக்கு. தாக்குதல் அதிகமாக போகும்பொழுது நம்ம ரொம்ப சிவியரான கட்டுப்பாடு மேலாண்மையை நம்ம மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பரமத்தி வேலூர்னா நீங்க கண்டிப்பா நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போங்க. அங்க இளவரசன் சொல்லிட்டு தோட்டக்கலைத்துறை வல்லுநர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கான முழு தொழில்நுட்ப உதவியும் பண்ணுவாங்க சரிங்களா. நம்ம வெப்சைட்லயும் அவங்களுடைய தொலைபேசி எண் இருக்கு, நீங்க டைரக்டா வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட அந்த கட்டுப்பாடு மேலாண்மை குறித்த அறிவுரைகளை டைரக்டா கேட்டுக்கலாம்.
1: ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலலாம் செடி மலர் செடிகள்லாம் வளர்ப்பாங்க சரியா, பூ பூக்களை இதுக்கு எப்படி இந்த உர பயன்பாடு எப்படி பண்ணலாம்?
0: பூக்களுக்கா?
1: ஆமாம், வீட்டில் வந்து செடிகள் பூச்செடிகள் வளர்ப்பாங்க, அதுக்கு சரியா பூக்களை அதை எப்படி நல்லா மண் வளத்தோடு பராமரிக்கிறது?
0: வீட்டு பூத்தோட்டங்களுக்கு குறிப்பாக நம்ம நடுவோம் தண்ணி விடுவோம், மற்றபடி நம்ம அதை பராமரிப்புன்றது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சில பராமரிப்பு முறைகளை இன்க்ளூட் பண்ணுறதன் மூலமாக நல்ல ஒரு மலரை வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். குறிப்பாக நம்ம எந்த செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் அது வருஷம் முழுக்க வந்து பூக்கக்கூடிய ஒரு பூ, அது எப்போ வந்து பூ வந்து கம்மியாக பூக்கணும் கோடையில் சரிங்களா. அதே போல் ரோஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த அக்டோபருக்கு பிறகு பிப்ரவரிக்குள்ளார நல்ல மகசூல் இருக்கும். ஸோ அந்த அதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் வெப்பமான காலங்களில் அதோட மகசூல் வந்து பாதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலங்களில் நம்ம மலரை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ எல்லா வருஷம் முழுக்கவும் ஒரே மாதிரியே வந்து மலர் வந்து பூக்காது எந்த இதுவுமே, எந்த ஈவன் வந்து நம்மளுக்கு தென்னையோ நெல்லோ எந்த பயிருமே ஒரே இடத்துல நம்ம பயிர் பண்ணும்போது வருஷம் முழுக்க ஒரே மாதிரியான மகசூல் கொடுக்காது, ஏதாவது ஒரு சீசனில் அதோட மகசூல் வந்து கம்மியாகும் சரிங்களா. வீட்டு பூத்தோட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இளவெளி தெளிப்பில் நீங்கள் உரங்களை கொடுக்கலாம் சரிங்களா. ஒரு லிட்டருக்கு 10 கிராம் இந்த அளவில் வந்து டிஏபி ஸ்ப்ரே வந்து கொடுக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் வந்து அந்த ஸ்ப்ரேயர் வச்சுருப்போம், சின்ன ஸ்ப்ரேயர் ஹேண்ட் ஸ்ப்ரேயர், அதில் வந்து இந்த உரத்தை கலந்துக்கிட்டு நம்ம டைரெக்டாக இளவெளி தெளிப்பில் உரத்தை கொடுக்கறது மூலமாக பண்ணலாம். அதே போல் கொஞ்சமாக ஒரு செடிக்கு வந்து 50 ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜிப்சம் சேருங்க. இந்த மலரை வந்து தூண்டக்கூடிய விஷயத்த ஜிப்சம்ல இருக்கக்கூடிய அந்த தண்டக சத்து பண்ணுது. சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது மலர் பயிர்களை பொறுத்த வரைக்கும்.
1: ஐயா நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இப்ப குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்துல என்னென்ன மாதிரி பயிற்சிகள் விவசாயிகள் கொடுத்துட்டு வரீங்க?
0: கண்டிப்பா நம்ம நிலையத்துல வந்து பார்த்தோம்னா 6 தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க. ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள், இங்க மட்டும் இல்ல மாவட்டம் தோறும் ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு. அந்த வேளாண் அறிவியல் நிலையத்துல 6 வல்லுநர்கள் இருப்பாங்க. தோட்டக்கலை பயிருக்கு தனியா, வேளாண்மை பயிர்களுக்கு தனியா, கால்நடை பயிர்களுக்கு கால்நடைக்கு தனியா, இந்த மாதிரி 6 வெவ்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க. ஸோ அவர்கள் அந்த துறை சார்ந்த பயிற்சிகள், உதாரணமாக இப்போ வேளாண் பயிர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேளாண் பயிரில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை சரிங்களா, அதில் நம்ம வந்து வேளாண் பயிர்களையும் பண்ணலாம் தோட்டக்கலை பயிர்களையும் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் நவீன ரகங்களை வந்து எப்படி வந்து விவசாயிகளை கொண்டு சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு அந்தக்கான பயிற்சி, மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கான பயிற்சி.

0: தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே நம்ம எல்லா வேளாண் அறிவிலையத்துமே கிடைக்கும். தாராளமாக விவசாயிகள் தங்கள் அருகில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களுக்கு சென்று இந்த பயிற்சிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதுவரை சமச்சீர் உர பயன்பாடு குறித்த பல பயனுள்ள தகவல்களை வழங்கிய குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்களுக்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறது இன்றைய வானவில் நிகழ்ச்சி.

0: பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பராமரிப்பதில் உரங்களை கையாளும் முறைகளை சொல்லிச் சென்றது இன்றைய வானவில். சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். இன்றைய வானவில் நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், அனீஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினி ஆக்கம் பூஜா. கோடி பண்பலை 100.5 இனி சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை வழங்கும் திரையுலக கலைப்பயணம். பயணிக்கும் முன்பாக செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூல தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து

0: கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: மாவட்ட பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.
1: கலை பயணம், கலை பயணம்,
0: கலை. இந்த உலகத்துல நம்மளை ரொம்ப நிம்மதியா வைத்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த உலகத்துல பல நேரங்கள்ல நல்லா அள வைக்கக்கூடிய ஒன்று. இந்த உலகத்துல பல நேரங்கள்ல நம்மளை நல்லா சிரிக்க வைக்கக்கூடிய ஒன்று, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்று. இந்த கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் பங்கை எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கலைகளை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அந்த கலைகளின் ஊடாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கக்கூடிய பல கலைஞர்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10 ஒளியேறக்கூடிய இந்த கலைப்பயணம் நிகழ்ச்சி. சரி, இன்றைய தினம் எந்த கலைஞனோடு அவருடைய கலைப்பயணத்தை நாம தெரிஞ்சுக்கவிருக்கின்றோம் அப்படின்னா, வாழ்க்கையில ஒருத்தரை சீக்கிரம் ரொம்ப எளிமையா அளவைக்க முடியும், கோபப்படுத்த முடியும், உற்சாகம் மூட்ட முடியும், ஆட்டம் போட வைக்க முடியும், ஆனா அவ்வளோ சீக்கிரமா சிரிக்க வைக்க முடியாது. காரணம், மற்றையவெல்லாம் நடிப்புக்குட்படுத்தப்படும், ஆனால் சிரிக்கிறது மட்டும்தான் உள்ளத்திலிருந்து வெளிப்படும். இதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்படி நகைச்சுவையை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு தனக்கான கள்ளத்தை அமைத்து திரைப்படத்துறையில பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, திரைப்பட நடிகராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏரிவாயா ஷேக் அவர்களோடு தான் இன்னைக்கு நாம கலைப்பயன் மகிழ்ச்சியை சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம் ஷேக் அவர்களே.
2: வணக்கம். வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்.
2: சிறப்பா இருக்கேன் சார், சிறப்பா இருக்கேன். பெரிய ஓபனிங் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் எப்படி சிறப்பா இல்லாம இருப்போம்?
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறதுல.
2: எனக்கும் எனக்கும் சார். நம்மளுடைய கோடை எஃப்எம்ல பேசுறது இதுதான் முதல் முறை. இதன் மூலயமா மக்களை சந்திக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ ஏரிவாயா ஷேக் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பேர் வித்தியாசமா இருக்கு, இந்த ஏரிவாயா அப்படிங்கறத யோசிப்பாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு இந்த பேரு, இந்த குரல் அப்படிங்கறது அப்படியே இப்ப கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அப்படியே அந்த நீங்க பேசுற அந்த டயலாக் அப்படியே கொஞ்சம் பேசி காட்டுங்களேன்.
2: வடிவேல் சார் ABC அப்படின்ற ஒரு படத்துல, சோ அதுதான் என்னுடைய அறிமுகம்.

0: 2005 அந்த படம் வெளியாச்சு. அதுல வந்து வடிவேல் சார் கண்டக்டரா இருப்பாரு. ஏரிவாயா ஏரிவாயா ஏரிவாயா அப்படின்னு வாரு. ஏரிவாயாவா, என் வாய பார்த்தா ஏரிவாய் மாதிரியா இருக்கு. நீ தாயா தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன், அவ்வளவு வாயும் ஒரே வாயிலையா தெரியுது. படியில ஏறி வாடன்னு சொன்னா என்னடா பேச்சு பேசுற? அப்ப மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற? டேய், நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா? நாங்கெல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவரும் தாயா ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமயே வரீங்க. அப்படின் கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயிர எட்டிக்கிட்டு உதச்சேன், தண்ணி லாரிக்குள்ள போயிடுவேன் அப்படின்னு ஒரு பிரேக் டவுன். பிரேக் டவுனா இவனுங்க டார்ச்சர் பத்தாதுன்னு ஓன் டார்ச்சர் வேற அப்படின்னு அப்படி போவோம்.
1: சரி, இது இந்த காட்சி, இந்த காட்சி ரொம்ப நகைச்சுவையாக, என்ன ஒரு ஏரிவாயான்னு சொல்றது, இந்த கிராமப்புறத்துல சொல்லுவாங்க மாமா மச்சாங்களே, ஏ வாயா மாப்பிள்ள எப்படியா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாயாவ ஒரு நகைச்சுவையோட பொருத்தி, வாயோட பொருத்தி, அது ரொம்ப அழகா ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவையாக அமைஞ்சிருந்தது. இப்போ ஏரி வாயா ஷேக் அப்படின்னு உங்களுக்கு பேராவே அது மாறிடுச்சு, ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு அடையாளம் கொடுத்து.
0: இது இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து என்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் சரவண சுப்பையா சார் தான். அதுக்கப்புறம் இந்த காமெடியில என்ன அனுமதிச்ச வடிவேல் சார், ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்துல நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்ன இந்த அளவுக்கு நான் இப்போ இன்னைக்கு வரைக்கும், இப்போ இன்னைக்கு TN 2026 ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்துல ஒரு பெரிய நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், நட்டி சாருக்கு அசிஸ்டண்டா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னை அறிமுகப்படுத்தின சரவணா சுப்பையா சார், வடிவேல் சார், நான் வளர்ந்த தென்னிந்திய திரைப்பட கல்லூரி. ஸோ இப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல ஒரு பெரிய நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் உங்களை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்க காத்திருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பெரிய குளம் விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபீசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது, குறைந்த இடங்களே உள்ளன. செல் 7373710632.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரான ஏரிவாயா ஷேக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கோம். சார், நம்ம பிறந்தது வளர்ந்தது படிப்பு எல்லாம் எப்படி, எங்க அமைஞ்சது?
5: எல்லாமே சென்னை தான் சார். எங்க அப்பா எல்லாமே சென்னை தான். நான் இந்த சென்னையில அரும்பாக்கம் MMDA காலனில தான் வசிச்சுட்டு இருக்கேன். எல்லாமே சென்னையில தான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே சென்னை தான்.
4: நீங்க படிச்சது அப்படின்னு சொன்னீங்க, எப்படி நடிகரா ஆகிறதுக்காக திரைப்பட கல்லூரியில போய் சேர்ந்து படிச்சீங்களா, அல்லது எப்படி இந்த கலைத்துறைக்குள்ள நடிப்பு அப்படிங்கறதுக்குள்ள உள்ள வந்தீங்க? அதிலும் குறிப்பா அந்த நகைச்சுவைக்குள்ள எப்படி உள்ள வந்தீங்க?
5: இல்ல, அது உண்மையிலேயே நம்ம நகைச்சுவை நடிகரா போறோமா, ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்படி கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ண போறோமான்றதா தெரியாம தான் சினிமாக்குள்ள போனேன்.
4: சரிங்க.
5: முதல்ல இந்த ஏரிவாயா நடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அவரோட என்னால வடிவேல் சார ஃபாலோ பண்ணி போகும்போது அவங்களுடைய அந்த ரியாக்ஷன், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னால வந்து அவருக்கு ஈக்குவலா பண்ணமு, அதாவது அவர்கிட்ட அந்த ட்ரூப்ல என்னால நடிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் படிச்சது, நம்ம நாலேஜுக்கு படிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சினிமாக்குன்னு ஒண்ணு, அதாவது சொல்லுவாங்கல்ல, முதலில் பயிற்சி செய், முடியும் என்றால் முயற்சி செய். அதனால நான் என்ன பண்ணேனா அப்புறமா பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சு, ஸோ அதுக்கப்புறம் சினிமாக்குன்னு ஒரு நடிப்புனா என்ன, பாடி லாங்குவேஜ்னா என்ன, எக்ஸ்பிரஷன்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா நிறைய ரிசர்ச் பண்ணி படிச்சு அதன் மூலமா அதுக்கப்புறமா தான் நான் நிறைய சக்சஸ் பண்ண முடியுது என்னால.
4: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அந்த முதல் வாய்ப்பு எப்படி, அந்த திரைப்படத்துல அந்த காட்சிக்கு நீங்க போனீங்க? ஏற்கனவே திரைத்துறையில எதுவும் அறிமுகம் இருந்ததா, அல்லது எப்படி அந்த படத்துக்கு நீங்க ஒப்பந்தம் பண்ணீங்க?
5: இல்ல, என்னன்னா என்னுடைய நண்பர் ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருப்பாரு, அழகுமணின்னு சொல்லி ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருந்தாரு. அவருடைய அந்த போட்டோ ஸ்டுடியோல, ஆமா, அழகுமணின்னு ஒருத்தர், அவர் வந்து அந்த இயக்குனருக்கு நண்பர். அப்ப ஒரு நாள் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் அங்க வந்து கம்பெனி ஆர்டிஸ்டா போட்டோ கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்ப நான் இந்த மாதிரி ஒரு படத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய அந்த இயக்குனர் வந்து என்னுடைய நண்பரு, நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், நீங்களே வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப அவரு என்ன அங்க கூட்டு போனாரு, அந்த இயக்குனர்கிட்ட கூட்டு போய் முதல் அறிமுகம் வந்து அவர் தான் கொடுத்தாரு. அப்போ அந்த இயக்குனர் என்ன சொன்னாருன்னா, ஆல்ரெடி இந்த படம் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, வந்து காமெடி ட்ராக் மட்டும் தான் இருக்கு, வடிவேல் சார் அவங்க குரூப் தான் பண்றாங்க, அதுல யாரும் புதுசா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுனா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அந்த அழகுமணி சார் சொன்னாரு, இல்ல அவரு என் தம்பி அப்படின்னாரு. உடனே அவரு டைரக்டர் வந்து, ஆமா டைரக்டர் உடனே என்ன பண்ணாருன்னா, அந்த போட்டோ வாங்கிட்டு இவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலிம் சிட்டிக்கு வர சொல்லிட்டாங்க. நானும் ஷூட்டுக்கு கூப்பிட்டாங்க, நானும் பிலிம் சிட்டிக்கு போயிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா மத்த எல்லா காமெடியிலயும் அப்படியே
4: உட்கார்ந்துருப்பேன்.
5: அந்த பாம்பு போடுற போண்டாமணி சார் காமெடியா இருக்கட்டும், சிங்கமுத்து சார் காமெடியா இருக்கட்டும், எல்லா காமெடியிலயும் பாத்தீங்கன்னா நான் பஸ்ஸுக்குள்ளயே இருப்பேன். அப்போ ஒரு இந்த ஏரிவாயா காமெடி பர்டிகுலரா வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, பஸ் ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு அந்த பஸ் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல நான் கொஞ்சம் முதல்ல போயிட்டேன். கேரக்டர் வந்து என்ன அங்க பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கேரக்டர் தான்ன்றதெல்லாம் எதுவுமே பிக்சட் இல்ல.
4: ஓஹோ.
5: ஆனாலும் நாங்க போயிட்டு, அப்போ அந்த ஏரிவாயா மேட்டர் ஒன்னு ஒரு சின்ன மேட்டர் தான் வருது, அப்ப இது யார பேச வைக்கலாம் அப்படின்னு அந்த கோ டைரக்டர் பாத்துட்டு இருக்கும்போது, அப்ப நான் சொன்னேன், சார் சார் பாக்குறதுக்காக நான் ஆபீஸ் வந்தேன் சார், சாருடைய ஃப்ரெண்டோட வந்தேன் சார், உங்ககிட்டதான் சார் போட்டோ கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நான் அதெல்லாம் சொல்றேன். அப்படியா, பேசுங்க அப்படின்றாரு, பேசி காட்டுங்க அப்படின்றாரு. உடனே கடகடன்னு பேசி காட்டுறேன். அப்போ வடிவேல் சாரும் அந்த இயக்குனரும் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தபோது, யார் பேசுறா அப்படின்னு போது, இவர் பேசலாம் சார் அப்படின்னா அந்த டைரக்டர் அப்பதான் பாக்குறாரு, என்ன பரவாயில்லையே புடிச்சு வந்துட்டா

0: பிடிச்சி வந்துட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சரி நல்லா கொண்டு பேசுங்க அப்படின்னா இப்போ வடிவேல் சார் பார்த்தாரு. பார்த்துட்டு ஓகே, அந்த டைம்ல என்னுடைய அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய அந்த ஏஜ்ல அங்கே யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இவரே கரெக்டா தான் இருக்காரு, நல்லதான் பேசுறாப்புல இவரையே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, அந்த சீனை டெவலப் பண்றாங்க. டெவலப் பண்ணும்போது இவர் நல்லா பேசுறாருன்றதுக்காக அந்த சீன் கொஞ்சம் டெவலப் செய்யப்படுது. டெவலப் பண்ணும்போது அப்போ வந்து எரிவாயாவா நீ தான் தவளவா, இதெல்லாம் ஒரு மாதிரி நான் வந்து பேப்பர்ல இருக்கிற மாதிரி, பேப்பர்ல டைலாக் பேப்பர்ல இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நான் மைண்ட்ல ஏத்திட்டேன். அதுக்கப்புறம் வடிவேல் சார் வந்து அவர் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா, இந்த நாய் வாயினத்துக்கு முன்னாடி போடு, தவள வாயின ரெண்டாவது போடு, உறங்கு வாயின மூணாவதா போடு, பன்னி வாயினா இப்படி ஒண்ணு. அந்த டைம்ல ஏன்னா என்னுடைய முதல் படம், நான் நடிக்க போற கேமரா முன்னாடி நடிக்கிற முதல் படம், அப்போ எனக்கு இதெல்லாம் மாத்தி விட்ட உடனே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஆனாலும் அப்போ வந்து பிலிம் ரோல், அது அப்போ டிஜிட்டல் கிடையாது, பிலிம் ரோல்லதான் ஷூட் பண்ணப்படுது. அப்போ வந்து அந்த பஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும், அப்புறம் வந்து பக்கத்துல வந்து இங்க அட்மாஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா பைக்கு ஆட்டோ இதெல்லாம் வரும். யாராவது அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கூட டைலாக் இருக்கும் வடிவேல் சாருக்கு, அதுக்கப்புறம் ஹீரோ ஷாம் சார் கூட டைலாக் இருக்கும், அதுக்கப்புறம் என்கிட்ட வரும். இதுல யார் தப்பு பண்ணாலும் திருப்பி பஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் போனோம், திருப்பி எல்லாருமே திருப்பி ஃபர்ஸ்ட் பொசிஷன் போனோம். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதனால கொஞ்சம் ரொம்ப கண்டிப்பான ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்ததுனால இது எப்படியாவது நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது டேக்ல அது ஓகே பண்ணாங்க. ஒரு பாராட்டு அந்த இடத்துல எனக்கு, முதல்ல வடிவேல் சார் வந்து அப்படி நெஞ்சில அப்படி தட்டி சூப்பரா பேசின, சூப்பரா பண்ண அப்படின்னு ஒரு பாராட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஷாம் சார் அந்த படத்துடைய ஹீரோ பயங்கரமா பாராட்டினாரு, டைரக்டர் பாராட்டினாரு. அதுல இருந்த இன்னைக்கு பெரிய பெரிய இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்களா இருக்கிறவங்க எல்லாம் அதுல இருப்பாங்க, அவங்க எல்லாருமே என்ன பாராட்டினாங்க. நாங்கெல்லாம் வடிவேல் சார பார்த்து பயந்த காலத்துல நீ இவ்வளவு தைரியமா அவரு கூட பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. அது முதல் படமே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு சீனா அமைஞ்சது வந்து உண்மையிலே இறைவனுக்கு தான் நன்றி.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது ஒரு தொடக்கம் கலைத்துறையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
2: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க கோடை பண்பலையே. இது கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட நடிகரான ஏரிவாயா ஷேக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரி, நீங்க வந்துட்டீங்க, இது மாதிரி தொடர்ந்து அங்கே பயணிக்க முடியல, திரைப்பட கல்லூரிக்கு போய் நீங்க அப்படியே உங்களை நடிப்பெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. மிக முக்கியமா நீங்க குறும்பட இயக்குனர் அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப பல படங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 குறும்படங்கள் நீங்க இயக்கிருக்கிறீங்க. ஏன் அந்த குறும்பட இயக்கத்துக்குள்ள போனீங்க, என்ன காரணம், அதனுடைய தொடர்புகள் எப்படி?
3: இல்ல, நான் வந்து அந்த சவுத் இந்தியா பிலிம் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நான் ஆசிரியரா பணியாற்றிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. நிறைய நான் வந்து திரைக்கதை சம்பந்தமான புத்தகங்கள், திரைக்கதை சம்பந்தமான வகுப்புகள், நடிப்பு சம்பந்தமான இதெல்லாம் வந்து உள்ள நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு, அப்போ நான் என்ன பண்ணனும், ஒரு நம்ம குறும்படம் பண்ணணும். ஏன்னா டைரக்ஷன் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆக்டிங்கும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு குறும்படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணும்போது அப்போ சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, இப்போ வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு வரதட்சணைக்கு எதிரான ஒரு ஒரு படமா நம்ம படம் இருக்கணும்னு சொல்லிட்டு அது பண்றேன். அப்புறமா ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி நிறைய சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்த கருத்துக்களை சொல்றக்கூடிய ஒரு படமா பண்ணேன். அப்புறம் செல்போன்ல அடிக்ட் ஆன, செல்போன்ல எந்நேரமும் செல்போன்லயே அடிக்ட் ஆன ஒரு ஒரு அம்மாவா இருந்தாங்கன்னா, பாசத்துக்கு எங்கிற ஒரு குழந்தையா இருந்தாங்கன்னா, இது எப்படி இருக்கும், இப்படி பண்ணா எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். மனதின் தேடல் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம் இருக்கும், இப்படி நிறைய ஜீரோ பட்ஜெட்ல எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணும்போது அதுக்கு நிறைய விருதுகளும் கிடைச்சது. இப்போ நான் ஒரு 6 குறும்படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ 7வது ஒரு குறும்படம், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா ஒண்ணு பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் காமெடி பண்ணல, எல்லாம் மெசேஜாவே சொல்லிட்டு இருந்தோம், சரி ஒரு காமெடியா ஒண்ணு பண்ணணும்னு இப்ப முடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இன்னொரு இந்த மாதத்துக்குள்ள இல்ல அடுத்த மாதத்துக்குள்ளேயே அந்த குறும்படத்துடைய இயக்க வேலைகளை தொடங்க இருக்கிறேன். ஏன்னா இப்ப படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும்ன்றதுனால, இப்போ TN 2026 ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, பாத்திருப்பீங்க, அதுல நடிச்சா இருக்க அசிஸ்டண்டா பண்ணிருப்பேன். அது இல்லாம இப்போ டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் கூட ஒரு ஃப்ரெண்டா ஒரு படம் பண்ணிருக்கேன், வாட விடு அப்படின்ற ஒரு படம். அதுல வந்து அவருக்கு ஃப்ரெண்டா ஒரு படம் த்ரோட்டா பண்ணிருக்கேன். ஸோ இதுல சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே இருக்கும். அதுல ஒரு நல்ல கதாபாத்திரம் எனக்கு படம் ரிலீஸ் ஆனா உண்மையிலேயே ஒரு பேசக்கூடிய, என்னுடைய கதாபாத்திரம் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கும்.
2: ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இதுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம உள்ள போகும்போது, திரைப்படத்துறை அப்படிங்கும் போது மிக முக்கியமாக வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் முன்னப்பணம் கிடைக்கும், சம்பளமும் பாத்தீங்கன்னா முன்னப்பண்ணதான் இருக்கும், ஒரே மாதிரியான நிலைகள் எல்லாம் இருக்காது. அது நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடித்து கொண்டிருந்த காலகட்டம். அப்ப பொருளாதாரம் சூழல் அப்படிங்கிறது பெரிய விஷயம், அதுவும் சென்னையில வந்து செலவினங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கிறது சிரமம் தான். எப்படி அந்த பொருளாதார சூழலை நீங்க சமாளிச்சீங்க அந்த காலகட்டத்துல?
3: உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வர அவங்க எல்லாருமே வந்த உடனே வந்து விஜய் சார் ஆயிடணும், அஜித் சார் ஆயிடணும், ரஜினி சார் ஆயிடணும், கமல் சார் ஆயிடணும் தான் வராங்க. அப்படி பண்ண அப்படி கிடையாது. சினிமா நம்ம ட்ரை பண்ணும் போதே நம்ம ஏதாவது ஒரு பிசினஸோ ஏதாவது ஒரு ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணோம். அப்படிதான் நானும் நான் ட்ரை பண்ணேன். இப்ப நான் வந்து பிலிம் இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுக்கிறேன், அதன் மூலியமா எனக்கு ஒரு ஒரு வருமானம் கிடைக்கும். வெளிய ஏதாவது அந்த பையிங் சேலிங் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், இது ஒரு பக்கம் ஒரு வருமானம் இருக்கும். அது அதன் மூலியமா சினிமாவை ட்ரை பண்ணுவேன். இப்போ என்னுடைய ஃப்ரீ டைம்ல வந்து ஏதாவது ஒரு ஒன்லைன் எடுத்து அதுக்கு ஸ்டோரி எழுதுவேன், சில நேரம் ஒரு காமெடிக்கு ஏதாவது ஒரு ட்ராக் ஒரு ட்ராக் மாதிரி எழுதுவேன். இப்படி ஏதாவது ஒரு ஒரு ஒரு படத்துக்காக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு சினிமா ட்ரை பண்ணும்போது, இந்த சினிமால நம்ம பெருசா ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க நம்ம இதை பாக்கணும்னு அவசியம் இல்லை, அது நம்மள அப்படியே தூக்கிட்டு
2: போயிடும்,
3: சூப்பரா நம்மள உயரத்துக்கு கொண்டு வந்துடும். இதை செய்யாம நம்ம வந்து வெறும் சினிமான்னு ட்ரை பண்ணா என்ன ஆகும்னா, இப்ப பணமும் இல்லாம இந்த சினிமா மேலயும் நமக்கு ஒரு ஒரு ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு ட்ரை பண்றதுக்கு ஒரு மனசு வராது. அந்த இதுல நான் தெளிவா இருந்தேன். ஏன்னா எனக்கு மனைவி இருக்காங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க படிக்க வச்சிருக்கேன், தனியாளா தான். எனக்கு வந்து பெரிய பெரிய சொத்தெல்லாம் சேர்த்து

0: வச்சுட்டு போல, தாத்தா அப்பா அப்படின்ற மாதிரி சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போல, என்னுடைய உழைப்பினாலதான் நான் இந்த அளவுக்கு வந்து என்னுடைய குடும்பத்தை நல்லபடியா வச்சிருக்கிறேன். ரெண்டு பசங்களும் கல்லூரி முடிச்சுட்டாங்க.
1: ஓ அருமை, என்ன படிக்க வச்சிருக்கீங்க?
0: பெரியவர் வந்து பிசிஏ படிச்சிருக்காரு.
1: நல்லது.
0: பிசிஏ முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி எம்சிஏவும் முடிச்சுட்டாரு. சின்னவர் வந்து இப்போ பிசிஏ முடிச்சுட்டாரு, புது கல்லூரி நியூ காலேஜ்ல இப்ப முடிச்சுட்டாரு. இப்ப இந்த இந்த இந்த இந்த மாதம் தான் முடிச்சிருக்காரு.
1: சரி சரி சரி. அவங்க என்னைக்காவது அப்பா இந்த மாதிரி நீங்க திரைப்படம் இருக்கிறீங்க, இதை பாக்குறீங்க, பண்றீங்க, நீங்க சூப்பரா பண்றீங்க, அல்ல இந்த விஷயத்த எப்படி ஏதாவது சின்ன சின்ன இது இப்படி பண்ணலாம்

0: இப்போ பிசிஏ முடிச்சிட்டாரு, புது கல்லூரி நியூ காலேஜ்ல இப்ப முடிச்சிட்டாரு, இப்ப இந்த இந்த இந்த இந்த மாதம் தான் முடிச்சிருக்காரு.
1: சரி சரி சரி. அவங்க என்னைக்காவது அப்பா இந்த மாதிரி நீங்க திரைப்படம் இருக்கிறீங்க, இந்த பாக்குறீங்க, பண்றீங்க, நீங்க சூப்பரா பண்றீங்க, அல்ல இந்த விஷயத்தை எப்படி ஏதாவது சின்ன சின்ன இது இப்படி பண்ணலாம், இது ஒரு விஷயத்த பத்தி ஒரு குறும்படம் பண்ணுப்பா அப்படின்னு எல்லாம் சஜஷன் சொல்லுவாங்களோ?
0: சஜஷன் எல்லாம் இல்ல. இப்ப அதாவது வெளியே வெளியே வந்து நம்மள வந்து பயங்கரமா சார் செம்மையா பண்ணிருந்தீங்க, சூப்பரா பண்ணிருந்தீங்கன்னு பண்ணிக்குவாங்க. இவங்க இவங்க கிட்ட அதாவது வெளியே நம்ம அங்கீகாரம் வாங்கிடலாம், இவங்க கிட்ட அங்கீகாரம் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கு. இவங்க தான் ஓட்டுவாங்க, நம்ம இவங்க தான் நம்மள ஓட்டுவாங்க. இது நம்ம ஆக்டிங் நம்ம வந்து அங்க ஆக்டிங் ட்ரைனரா இருப்போம், நம்ம அங்க வந்து நடிப்புனா என்ன, ஒரு ஒரு நவரசம்னா என்னன்னு சொல்லி கொடுப்போம், எப்படி டைலாக் பேசணும், மாடுலேஷன் சொல்லி. ஆனா இவங்க வந்து நமக்கு மாடுலேஷன் சொல்லி கொடுப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் நீங்க பண்ணிருக்கலாம், இது சுமாரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா அடுத்ததுல நல்லா பண்ணிடுற.
1: நேயர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: நடிப்பு கற்றுக் கொடுத்து வளர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு பண்ணும்போது அது நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அளவு தான் தெரியும். அந்த ஒரிஜினல்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த உணர்ந்து செய்யக்கூடிய தன்மை, அது வெளிப்படுமா நடிப்பு சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டு செய்யும் போது?
1: அதுதான் நடிப்பு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது இல்ல, அது வந்து உணர்றது. இந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கும்னு தெரியும். நடிப்பு வந்து கத்துக் கொடுக்க முடியாது யாருக்கும், யாரும் நடிப்பு கத்துக் கொடுக்க முடியாது. அது அவங்களுக்குள்ள இருக்கும். அதாவது நடிப்பு அப்படின்றதே அடுத்தவங்களுடைய எமோஷனை தூண்டுற விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நடிக்கிறோம், நான் அழுகிறேன், நான் வந்து சிரிக்கிறேன், நான் வந்து கோபப்படுறேன் அப்படின்னா அது அடுத்தவங்களை அவங்களுடைய உணர்ச்சியை டச் பண்ற விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, சோ அந்த சூழ்நிலையை அதாவது சுச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த சுச்சுவேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நடிப்புன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும்.
0: என்ன மாதிரி சொல்லி தருவீங்க நீங்க அந்த நடிப்பு வகுப்புல சேர்ந்தோம் அப்படின்னா?
1: இல்ல அதான் வகுப்புல சேரணும் என்ன மாதிரி சொல்லி தருவீங்க அப்படின்றத தாண்டியதான் நான் சொன்னல. இப்ப அந்த உணர்ச்சிகளை, இப்ப நான் அழுகணும், நான் சிரிக்கணும், இப்ப நான் அழுது ரொம்ப எனக்கு நெருங்கின, அது ஒரு நாய்க்குட்டியா இருக்கட்டும், இல்ல யாராவது ஒருத்தர் இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், ஒரு ரிலேஷனா இருக்கட்டும், இப்ப நான் அழுகிறேன், நான் அழுது என்னுடைய ஒரு நடிப்பை கொடுக்குறேன் அப்படின்னா முதல்ல நான் யாருன்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் யாரு, அந்த அங்க இறந்துருக்கவங்களுக்கும் எனக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், நான் எப்படி அழுகுறேன், கதறி அழுகுறேனா, இல்ல வெறும் நான் என்னுடைய கைய இப்படி வாய்கிட்ட வச்சுட்டு இப்படி வெறும் இப்படி கலங்கின மாதிரி நிக்கிறேனா அப்படின்றத பொறுத்து நான் எப்படி அழுகலான்றத அவங்களுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு புரிஞ்சிக்கிறதுதான் அந்த அழுகைய முடிவு பண்ணும். என்னுடைய குணங்கள் முடிவு பண்ணும். நான் வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகுறோம்னா, இல்ல எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க கூடியவனா அப்படின்றத பொறுத்து எனக்கு இந்த கதாபாத்திரத்துக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, இந்த கதாபாத்திரத்துக்கான ஒரு ஒரு ஒரு குணநலன்கள் இருக்கும். அதை வச்சுதான் நான் எப்படி நடிக்கணும்ன்றத முடிவு பண்ணுவேன்.
0: அப்போ ஒரு கல்லூரியில, திரைப்பட கல்லூரியில ஒரு ஆசிரியராகப்பட்டவர் நடிப்பை சொல்லித்தரது கிடையாது, இருக்கிற நடிப்பு உங்களுக்குள்ள இப்படி இருக்கு, இதை இப்படி நீ வெளிப்படுத்தணுங்கிற அந்த வழிமுறையை மட்டும்தான் கத்துக் கொடுக்க முடியும்.
1: அதுதான் உண்மை. அதாவது நடிப்புக்கான பயிற்சியை தான் கத்துக் கொடுக்க முடியுமே தவிர, யாருக்கும் நடிப்பு அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கும், அவங்க பிறந்த போதே அது வந்துடும். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுவோம்ல, இப்ப ஒரு திடீர்னு நான் வந்து ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னா அம்மா கிட்ட அப்பா கிட்ட வந்து சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா வந்து சொல்லுவேன்.
0: நிச்சயமா
1: இப்ப நம்ம எல்லாருமே சொல்லிருப்போம், எல்லாருமே சொல்லிருப்போம். இப்ப சினிமா அப்படின்னும் போது அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி
0: காட்டுறதுன
1: இப்ப ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறேன்னா நான் எப்படி சோகத்தை வெளிப்படுத்துவேன், அப்ப சினிமான்னும் போது அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டுறதுதான் அதுதான் விஷயம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ திரைப்பட கல்லூரியில வந்து சேர்றதுக்கும் திரைப்படத்துல புதிய வாய்ப்புகள் தேடுவதற்கும் களச்சூழல் எப்படி இருக்கிறது, சரியாக இருக்குமா புதிய நபர்கள் எல்லாம் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள்? ஏன்னா இப்ப டிஜிட்டல் மீடியாலாம் வந்த பிறகு அங்கங்கு வாய்ப்பு கிடைச்சா பார்க்கல, இல்லைன்னா அப்படியே ஒண்ணும் பண்ணிட்டு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஏற்பட்டுருச்சு. இது திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய அளவுல பின்னடைவை ஏற்படுத்தாதா இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம்?
1: இல்ல சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இப்படின்னு எல்லாருக்கும், இப்ப எல்லார் கையிலயும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. எல்லாமே இப்ப இந்த அந்த ஒரு மொபைல்லயே இன்னைக்கு படம் எடுத்துடலாம், ஒரு மொபைல்லயே ஒரு குறும்படம் எடுத்துடலாம், இங்க ஒரு மொபைல்லயே ஒரு சின்ன கண்டென்ட் வீடியோ பண்ணிடலாம், எல்லாமே இருக்கு. இப்போ முதல்ல நாங்க சினிமா ட்ரை பண்ற காலத்துலலாம் அதெல்லாம் கிடையாது, சினிமாக்குள்ள வரதே கஷ்டம். இன்னைக்கு சினிமாக்குள்ள யாரு வேணா வரலாம், ஆனா தக்க வச்சுக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்றாங்க, நாம இன்னைக்கு தக்க வச்சுக்கிறது கஷ்டம். அப்போ வந்து இப்ப நீங்க பாத்திருப்பீங்கல்ல, நான் இந்த ஸ்டாருன்ட்டு ஒருத்தர் வராரு, நான் அந்த ஸ்டாருன்ட்டு ஒருத்தர் வராரு, ஆனா வந்த வேகத்திலேயே போயிடுவாங்க, நிக்க முடியாது. அப்ப நடிப்புன்றது ஏன்னா அவங்க திறமை இல்லாம வராங்கல்ல, சும்மா ஏதாவது ஒண்ணு போலியான ஒரு எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க இன்னைக்கு சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வடபழனி சாலிகிராமம் பகுதியில எவ்வளவு பேர் கூத்துப்பற்றை இந்த மாதிரி பிலிம் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி எல்லாம் போய் கத்துக்கிட்டு திறமையோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த தொலைக்காட்சியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம, இந்த மாதிரி போலியான இந்த மாதிரி வெத்து விளம்பரத்துல இந்த இன்ஸ்டால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அவங்களால மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும், ஒரு 4 படத்துல தலையை காட்ட முடியும். அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண, அவங்கள வச்சு என்ன பண்றாங்க, ஓட்டுறாங்க அந்த படத்துல. அவங்க வந்தவொடனே கத்துறதும் அப்படி இப்படி இப்படி ஒரு போலியான ஒரு இது. அது வந்து எவ்வளவு பேர் வாய்ப்பு தேடி அலைகிறாங்க திறமையோட, ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வாய்ப்பு தேடி அலைகிறாங்க. அதுவும் அந்த மாதிரி

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். திரைப்பட நடிகரும் குறும்பட இயக்குனருமான ஏரிவாயா ஷேக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க சொன்னீங்க திரைப்பட கல்லூரியில நான் நடிப்பு சம்பந்தமா ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க.

0: திறமை உள்ளவங்களை மதிச்சு, அதாவது அதுக்காக நீங்க அவங்களுக்கு சும்மா கொடுத்துட வேண்டாம், அவங்களுக்கு ஒரு அப்போ ஆடிஷன் வைக்கிறீங்க. சினிமால இப்ப ஆடிஷன் ஒரு விஷயம் நடக்குது, அந்த ஆடிஷன்ல அவங்க அட்டன் பண்ணி அவங்களுக்கு திறமை இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.
1: இல்ல இது
0: அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
1: இல்ல அதைத்தான் நாங்க கேட்க விரும்புறோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு போலியான அல்லது இன்னும் அதனுடைய தொழில்நுட்பம் சூட்சமலை தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத போது, இதே மாதிரியான வாய்ப்புகளை தொடர்ந்து வேற நபர்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கலைத்துறை டைல்யூட் ஆகிறாதா, அதாவது தன்னிலையில இருந்து பிறழ்ந்து போயிடாதா, நீர்த்து போயிடாதா?
0: கலைக்கு வந்து என்றைக்குமே அழிவு இல்லை சார். கலைத்துறை கலைக்கும் என்றைக்குமே அழிவு கிடையாது. அது வேற வேற வேற வேற டைமென்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போலியான நபர்கள் வந்து எவ்வளவு வேகமா வராங்களோ அவ்வளவு வேகமா போயிடுவாங்க.
1: ஆனா
0: கலைக்கு வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது. அதாவது அந்த திறமையோட வரவங்கள இன்னைக்கும் நீங்க வந்துகிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு புது புதிய நடிகர்கள் நீங்க வெற்றி பெறத பாக்குறீங்கல்ல, அதுக்காக நான் வந்து யாரும் வெற்றி பெறல, யாரும் வர முடியலன்னு நான் சொல்ல வரல. எவ்வளவு திறமையானவங்க இன்னும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி போலியானவர்களை நீங்க எடுத்துட்டு முன்னிலைப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன்.
1: புரிகிறது?
0: இவங்களை முன்னிலைப்படுத்தாம இருந்தா அவங்க எல்லாம் வந்துருவாங்க நான் சொல்றேன். கலைக்கு வந்து என்னைக்குமே அழிவுல. இன்னைக்கும் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா குறும்படங்கள் வந்து இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்ம இயக்குநர்கள்லாம் இங்க இங்க தயாரா தான் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு இயக்குநர்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க தமிழ்ல அவ்வளவு சிறப்பான படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்க.
1: இன்னைக்கு
0: தாய் கிழவின்னு ஒரு படம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு
1: இருக்க.
0: நம்மளுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அப்படி பயங்கரமா பண்ணிரு. அந்த தியேட்டர்ல படம் பார்க்க முடியல, அப்படி அவ்வளோ ஒரு அந்த படத்துக்குள்ளே ஒன்றி போறோமே நம்ம. அப்படி ஒரு படம் வந்திருக்கு இன்னைக்கு.
1: சரி சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேர்களிது உங்கள் கோடை பண்பலை 100.5 இலிருந்து கலைப்பயணம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ்

ஹாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: 91.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: கொடைக்கானல் பரம்பில் 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் குறும்பட இயக்குனரும் நடிப்பு கலையை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியராகவும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏரிவாயா ஷேக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கலை இதெல்லாம் இருக்கும்போது, ஒரு கலைஞன் ஒரு கலையை நடிக்கும் போது அல்லது அந்த கலையில தன்னை ஈடுபடுத்திக்கும் போது எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைகிறான்?
3: அது ஒரு எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி சார். என்னன்னா கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு சீன்ல நம்ம நடிக்கிறோம், நடிக்கிறோன்றத தாண்டி அந்த கதாபாத்திரமாக வாழும் போது அதோடைய வெற்றி அங்கேயே தெரியும். அதோடைய வெற்றி வந்து அந்த சீன்ல நடிச்சிட்டு நம்ம வெளியே வந்த உடனே நமக்கு அதுக்கான அந்த பாராட்டு அங்கேயே நடக்கும். அப்ப அங்கேயே அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். இன்னும் தியேட்டர்ல பார்க்கும் போது இன்னும்
2: மகிழ்ச்சி இதெல்லாம் சேர்ந்து வந்துரும்.
3: கண்டிப்பா வரும், கர்வம் வராது, மகிழ்ச்சி இருக்கும். அதாவது இப்போ 2026ல பாத்தீங்கன்னா கூட, இப்போ எனக்கு நல்ல கதாபாத்திரம், நான் வந்து அதுல வந்து நடிச்சார் கஸ்டண்டா இருப்பேன். சோ அதுல வந்து அந்த அரசியல கிண்டல் பண்ண மாதிரி ஒரு படம், அப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அந்த அந்த காட்சியில எல்லாம் நம்மள ரொம்ப ரசிச்சாங்க, நிறைய பேர் போன் பண்ணி பாராட்டினாங்க. அவங்கள பார்த்தோம், நல்லா பண்ணிருந்தீங்க, சூப்பரா பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதவன் சார் வந்து அவருடைய ஒரு யூடியூப் சேனல்ல எரிவாயா ஷேக் வந்து இதுல ரொம்ப சூப்பரா, சில காட்சியில வந்தா கூட ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
2: உங்களுடைய கலைப்பயணம் இப்ப எப்படி சார் தொடர்ந்துட்டு இருக்கு? எந்த எந்த பாதையில நோக்கி நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: இல்ல, அதாவது நம்ம வந்து சினிமால ஒரு அங்கமா இருக்கணும், எதுவா இருக்கணும். இப்ப நான் எனக்கு வந்து இப்ப டைரக்ஷன் வருது, எனக்கு வந்து ஒரு சீன் எழுத வருது, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு டிஃப்ரெண்டா உருவாக்க வருது, இதெல்லாம் வருது. இப்ப எனக்கு டைரக்ட் பண்ணுன்ற ஒரு ஆசையும் இருக்கு. இப்ப அது இல்லாம நம்ம காமெடியில மட்டுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம கேரக்டரா சொல்லி எனக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு சென்டிமெண்டான ஒரு காட்சியில நடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுதான் அப்படின்றது இல்லாம எல்லாமே என்னால முடியும், நம்மளால எல்லாமே முடியும், அதுக்கான வாய்ப்பு அமையும் போது, வாய்ப்புகள் அமையும் போது அதெல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். இதுதான் பண்ணணும் அப்படின்றது இல்ல, இந்த காலம் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்ப என்னைக்கு அதெல்லாம் இறைவன் நாடுகிறானோ அந்த நேரத்துல இதெல்லாமே நடக்கும், இயக்கமும் நடக்கும், புது புது கதாபாத்திரங்களும் நடக்கும்.
2: காலம் என்ன கொடுக்குதோ அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு செய்வதற்கு இந்த ஷேக் தயாராக இருக்கிறார்.
3: கண்டிப்பா, அதுக்கு வந்து எனக்கு வந்து உறுதுணையா இருக்கிறது வந்து இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையா சார். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய, எனக்கு என் மேல ஒரு அன்பு இருக்கு அவருக்கு. அவரு பண்ற படங்கள்லயும் சரி, அவருடைய மகன் இயக்குகிற படங்களும் சரி, இப்ப இந்த 2026ம் தம்பி ராமையா சாருடைய மகன் தான், உமாபதி ராமையா சார் தான் இயக்குனர். அவர் இப்ப தம்பி ராமையா சார் சொல்லிதான் எனக்கு அந்த படத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சு, இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்பவும் என்கிட்ட நான் அவரு கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த கம்பெனில கமிட் ஆயிருக்கோம், நம்ம அடுத்து நம்ம சேர்ந்து பண்ணுவோம், பயணம் பண்ணுவோம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மேல ரொம்ப ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் அவருக்கு இருக்கு. அவர் மேல எனக்கு ஒரு பெரிய, அதாவது நம்ம சினிமால நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய

0: குருநாதர் கிடைப்பாங்க, நிறைய சிஷ்யங்க இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க நம்மளை வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. நமக்கு அண்ணன் கிடைப்பாங்க, நம்ம அவங்க நம்மளை தம்பியா நினைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சினிமால நான் என்னுடைய ஒரு சொந்தமாக நான் நினைக்கக்கூடிய ஒருவர் தம்பி ராமையா சார். அவரும் அதே போல என்ன வந்து அவருடைய சொந்த தம்பியா மகனா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதர். அவரும் நிறைய வாய்ப்புகள் எனக்கு சொல்றாரு. அது போல என்ன அறிமுகம் பண்ண வடிவேல் சார், இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் சாருடைய எல்லா படங்கள்லயும் எனக்கு, அதுக்கப்புறம் நான் ஒரு எலின்னு ஒரு படம் பாத்திருப்பீங்க, ஊமையா நடிச்சிருப்பேன் ஜெயில. அதே மாதிரி தென்னாலிராமன், தென்னாலிராமன்ல பாத்தீங்கன்னா கதாநாயகியே படத்துல நான் தான் அறிமுகப்படுத்துவேன். ஒரு போட்டி நடக்கும், யார் பலசாலியன், அப்போ அதுல என்கிட்டதான் வந்து வடிவேல் சார் கேட்பார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாதன மாலை அது மாதிரி வடிவேல் சாரோடைய நான் ஒரு 8 படம் நடிச்சிருக்கேன். இப்போ பிரபுதேவா சாரோட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்க என்ன பேட்டி எடுக்கிற இந்த நேரத்துல அவங்க வந்து மலேசியால ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மலேசியால இருக்காங்க அவரு. இப்ப சென்னையில ஒரு 3-4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப அதை நடிச்சுட்டு தான் நாம என்னன்னு சொல்ல முடியும். அது மாதிரி நிறைய, அது மாதிரி நமக்கு காமெடியில டிராவல் பண்ற எல்லாரோடய நான் டிராவல்
1: பண்றேன்.
0: எல்லாருமே என் கூட நல்லா, இப்ப அது யோகி பாபு சாரா இருக்கட்டும், இமான் அண்ணாச்சி சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர், அதே மாதிரி நம்ம வடிவேல் சார் கூட நடிச்சா எல்லாருமே நம்ம கிங் காங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர்,
1: சரிங்க நல்லது,
0: சுப்ரஜன் அண்ணா இருக்கட்டும், விஜய கணேஷா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இவங்களோட நான் எல்லாரோடையும் டிராவல் பண்றேன்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.

0: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்டோமெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் கியூர் பண்ண முடியுமா முடியாதா? நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இது இன்க்யூரபிளா மேடம், இதை நான் ட்ரீட்மெண்ட் பண்ண, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா, நான் ரொம்ப இப்படிதான் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால எண்டோமெட்ரோசிஸ் கியூர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நார்மலா இது ஒரு சைலண்ட் டிசீஸ், ஆனா இது நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான் எண்டோமெட்ரோசிஸ். இந்த எண்டோமெட்ரோசிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம யூட்ரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த லைனிங் இருக்கக்கூடிய செல் மாதிரியே ஒரு சிமிலர் செல் நம்ம அந்த யூட்ரஸுக்கு வெளியில இருந்தா அதை எண்டோமெட்ரோசிஸ் சொல்றோம். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணுது, பெயின் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளங்கள்லாம் அதிகமாக வருது. எண்டோமெட்ரோசிஸ் கியூரபுளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள், ஃபுல்லாக கியூர் பண்ண முடியாது, ஆனால் இதை மேனேஜ் பண்ண முடியும். உதாரணமாக சொல்லணும்னா ஒரு சக்கரை நோயாக இருக்கட்டும், ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கியூரபிள் வராமலே தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டோம்னா நம்மளால ஈஸியாக லைஃப் லாங்காக கஷ்டப்படாமல் வாழலாம். இது எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயின் இருக்கு அதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின் கில்லர்ஸ், ஒரு ஹார்மோனல் தெரப்பி, இன்ஜெக்ஷன் தெரப்பிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த லீஷனோட சைஸ் அது பெருசாகாமல் அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால உங்களுடைய சிம்டம்ஸ் அதிகமாக பாதிக்காமல் இருக்கும். சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இதுக்கு இருக்குது. லேப்ரோஸ்கோபி மூலமாக சின்ன சின்ன எண்டோமெட்ரோடிக் ஸ்பாட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ண முடியும். சில சமயம் ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். பவல் எண்டோமெட்ரோசிஸ், பிளாடர் எண்டோமெட்ரோசிஸ், இந்த எல்லா எண்டோமெட்ரோசிஸ்க்குமே சர்ஜிக்கல் ஆப்ஷன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஒரு எக்ஸலண்ட் ரெமெடியாக அமைய வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய டைம் சிம்டம், உங்கள் ஏஜ், சிம்டம், உங்கள் ஃபர்டிலிட்டி கோலை வச்சு தான் நம்ம இதை எந்த ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். அதனால் இப்போ இருக்க டெக்னாலஜியும் இப்போ இருக்கிற மெடிக்கல் கேர் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு இந்த டிசீஸை பெரிய விதமான கஷ்டமே இல்லாமல் உங்கள் பாடியில் வச்சுக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு பெட்டரான விஷயமாக கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரலாம், ரெகுலர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியும். உங்களுக்கு ஏர்லியராக எப்படி கண்டுபிடிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, பெயின்ஃபுல் பீரியட்ஸ் ரொம்ப அதிகமான பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும்போது பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கா, இது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து எண்டோமெட்ரோசிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் அந்த சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம். மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
6: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி தான் நாம கேட்டுருக்கிறோம். இன்று தினம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர், குறும்பட இயக்குனர், நடிப்பை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏரிவாயா ஷேக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் நாம இருக்கிறோம். ரொம்ப அழகான, அற்புதமான ஒரு கலைப்பயணத்தை தொடர்ந்த நீங்க, அதுல மிக முக்கியமாக காட்சிகளை மட்டும்தான் வெளியே வரக்கூடிய நபர்களுக்கு மத்தியில, அந்த காட்சிகளை நடிக்கக்கூடியவர்களுக்கான ஆசிரியர் பணியும் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது பெரும் மகிழ்ச்சிக்குரியதாகத்தான் இருக்கு. இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள் நிறைய திரைப்படங்களை நீங்க ஒப்பந்தமாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அதன் வாயிலாக நல்லதொரு கலைஞனை நாங்க தூக்கி கொண்டாடணும், நல்ல கலைஞர்களையும் நீங்க எதிர்காலத்துல உருவாக்கணும், உங்களுடைய திரைப்படம் வெகு சீக்கிரமாக ஒரு இயக்குனராக நீங்க வர வேண்டும், அதை நாங்களாம் பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கலைத்தாயானவள் எங்கள் அத்தனை பேருக்கும் தர வேண்டும் அப்படிங்கிற நல்வாழ்த்துகளோடு நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய கலைப்பயணத்தை எங்க கூட பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க மகிழ்ச்சிங்க சார்.
8: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன்னு சொல்றீங்க, எனக்கு டைம் போனதே தெரியல. சோ உங்களுடைய

0: அந்த வார்த்தை உச்சரிப்பு, உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற, நான் எதிர்பார்க்குற, நம்ம மக்கள் எதிர்பார்க்குற அனைத்தும் நடக்கும் அப்படின்ற இறைவன் அருளால் நடக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நம்ம கோடை எஃப்எம் நிலையத்தாக இருக்கும், நம்ம இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வாய்ஸை கேட்ட அத்தனை மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்.
1: நேர்களை நிறைவு கூறுகிறது கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகரும் குறும்பட இயக்குநரும் ஆசிரியராக, நடிப்பு கலைக்கான ஆசிரியராகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏரிவாயா ஷேக் அவர்களோடு தான் நாம பேசணும். அடுத்த வாரம் இன்னொரு கலைஞனோடு இந்த கலைப்பயணத்தை நாம் தொடரலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன் நன்றி, வணக்கம் நேர்களே.

கொடை பண்பலை 100.5 இனி தொடரவிருக்கும் நிகழ்ச்சி சுற்றுலா உறவுகளை சந்தித்து அவர்கள் விருப்ப பாடல்களை வழங்கும் இனிய நிகழ்ச்சியாக லேக் எஃப்எம். நிகழ்ச்சி வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாம்வுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகள் குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை எவ்வித சமரசமும் இன்றி ஒடுக்குமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை

0: சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னட்டி ஹூடா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: பாடை பன்மலை 100.5 நாம் கேட்டு ரசிக்க லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: கொளுத்தும் வெயில், ஆனால் குளுமையை மட்டும் அள்ளித்தரும் கொடைக்கானல். கொடைக்கானலின் இயற்கையை, காலநிலையை ரசிக்க வந்திருக்கும் சுற்றுலா நண்பர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி லேக் எஃப்எம். சந்திக்க காத்திருக்கிறார்கள் மீனா, உமா.
1: கொடை பண்பலை நூற்றுலையை சந்திக்கான நிகழ்ச்சி இருக்கிறோம் அப்படின்னா இருக்கிறோம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இப்போ வெயில் இருக்க அப்படியே நல்லா லேசான ஒரு வந்துட்டே இருக்குது. ஒரு இடமான சூழல நமக்கு முன்னாடி காண குடும்பம் இருக்காங்க பேசலாம்
2: சார்.
1: பழனிக்கு வந்துட்டு முருகன்

0: நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: அருகிலுள்ளோரூமிட் பண்ணுங்க.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
7: கோடை பன்மலை 100.5 லேக் FM நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
8: கொடை பண்பலைன்னு ஒரு பிள்ளைங்க ஐந்தில் இது லேக் எஃப்எம் பிரெயின் பார்க்ல இருந்து வந்துட்டு இருக்கு. பிரெயின் பார்க் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நல்லா வெயிலா இருக்குது. மலர்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப ரம்யமான ஒரு காட்சியா இருக்குது. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்காங்க, அவங்க இதை சந்திச்சு பேசிடலாம். வணக்கம் மேம்.
9: வணக்கம்.
8: உங்க பேர் சொல்லுங்க. சண்முகத்தி. எங்க இருந்து வரீங்க?
9: கோயம்புத்தூர்ல.
8: கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க. கோயம்புத்தூரே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பக்கத்துல வெயிலாதான் இருக்கு. இருந்தாலுமே இந்த கல்லாறு வழியில பயணம் எப்படி இருந்தது? சரிங்க, ரொம்ப
10: மகிழ்ச்சி. எதிர்பார்த்து வந்தோம், ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் இப்ப எல்லாரும் வந்து ரசிக்கிறதுக்கு உகந்த நேரமா தான் இருக்குது.
8: சரிங்க, உங்க பேர் சொல்லிருங்க சார்.
10: பேர் விஜயகுமார். நான் கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்துல இருந்து வரேன்.
8: சரிங்க சரிங்க. போன வாரம் நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு நீங்க சொன்ன டிராபிக்கா தான் இருந்திருக்கும். இன்னும் இப்பதான் விடுமுறை முடிஞ்சிருக்கு. இப்ப விட்டுருக்காங்க, இனிமேல் தான் வருவாங்க எல்லாருமே. இந்த ஒரு எலெக்ஷன் எந்த இதுக்காக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இனிமே வர வர எப்பவுமே கூட்டம் இருக்குது. இது தெரியும்.
10: போன வருஷம் ஊட்டி போயிருந்தோம் ஸ்கூல் லீவ்ல. இந்த வருஷம் நாங்க கொடைக்கானல் வந்திருக்கோம்.
8: எத்தனை நாள்
10: மூணு நாள்.
8: மூணு நாள்
10: என்ன
8: வாங்கி கொடுத்துருக்கீங்க?
10: அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க.
8: கேட்டுக்கங்க, நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரக்கு தயாரா இருக்கிறாங்க.
9: வாங்கிக்கலாங்க.
8: சரிங்க, பசங்க இருக்காங்க. வணக்கம் பாப்பா. அவங்க பேசுறேங்க.
11: கவினையா?
8: கவினையா? என்ன படிக்கிறீங்க பாப்பா?
11: நான் 9th படிக்கிறேன்.
8: கொடைக்கானல் எப்படி இருக்கு?
11: நல்லா இருக்கு.
8: எப்பவுமே கொடைக்கானல் ஊட்டி போவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க.

0: கண்டிப்பா. எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஓகேயா, கொடைக்கானல் எப்படி இருக்கு? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, வித்தியாசமா இருக்கா?
1: வித்தியாசமா இருக்கு. ரெண்டு ரொம்ப பிடிச்சதுதான் குணா கே.
0: அப்ப இங்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விடுமுறைக்கு வேற ரெண்டு பிளேஸ் எல்லாம் கூட்டு போவாங்க, நீங்க சொல்வீங்களா இல்ல அப்பா அவங்க கூப்பிட்டு வருவாங்களா? அதுதானா
1: நாங்க என்ன சொல்றோம் அதெல்லாம்
0: அங்கே கூப்பிட்டு வருவாங்க. கொடைக்கானல் யார் விசிட் பண்ணாங்க?
1: விசிட் பண்ணது எங்க அப்பாவே
0: இந்த டைம். சரி சரி வாங்க. தம்பி வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: மோகித். மோகித், என்ன படிக்கிறீங்க? ஐயோ யோசிக்கிறீங்களே, பாஸ் பண்ணது சொல்லாமா? இந்த போன கிளாஸ் என்ன படிச்சது சொல்லாமா யோசிக்கிறீங்களா? என்ன என்ன கிளாஸ் போக போறீங்க?
1: நீங்க
0: கோயம்புத்தூர் காலநிலை ரொம்ப இதமா இருக்கும். இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு? அங்க இருந்து அங்க வெயில், இங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்க வந்துட்டு போகுதுல எல்லா கன்வீனியன்ஸும் இருக்குதுங்களா? அதாவது என்ன கொடைக்கால் வந்து இது சிரமமா இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாமே சரிங்க. ஏன்னா இது கேட்டுட்டு கொடைக்கால் வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க, தைரியமா வரலாம் புதுசா. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. மேடம், பாடல் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? என்ன பாடல் கேட்கலாம்? பிள்ளைங்களுக்காக யார் தம்பி கேட்டார்? குணா
3: கேட்டேன். வரைக்கும் நான் கோடைப்பண்புலைக்கு வந்து எப்பவுமே கேட்டிருக்கோம். கோயம்புத்தூர்ல கேட்டு இருந்தாலுமே ஏஎம் ரேடியோ இருக்கும் போதே நாங்க டியூன் பண்ணி கோடை தான் கேட்போம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, தொடர்ந்து கேளுங்க. அப்பப்போ கிடைக்கணுவாங்க. ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கான பாடல் கேட்டதாச்சுன்னா நன்றிங்க.
4: Jenny's Institute of Hotel Management. ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள். மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு. மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை. உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில். Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
7: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்,

0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
0: அதான்
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பன்மலை 100.5 லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்கிய வசந்தன்கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையை ஐந்தின் லேக் எஃப்எம் பிரைன் பார்க்ல இருந்து வந்துட்டு இருக்குது. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு அழகான தோழிகள் சொல்றதா குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்களா இப்படின்னு கேட்டுவோம். அவங்களே சந்திச்சு பேசலாம். நிறைய பேர் சேர்ந்து வந்தாங்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் நிக்கிறாங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: காரைக்குடி கர்நாடகா.
0: செட்டிநாடகத்துல இருந்து நல்லா சமையல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி எல்லா சமையல் நல்லா செய்வீங்க?
1: நல்லா செய்வோம். செட்டிநாடு ஹோட்டல்.
0: சரிங்க, என்ன சிறப்பா செய்வீங்க?
1: செட்டிநாடு எல்லாமே
0: எல்லாமே சிறப்பா இருக்கும். நம்ம செய்யறது எல்லாமே நல்லா இருக்கும். வந்ததுல நான் உங்களை பாத்துட்டே இருக்கிறேன். நானு ரொம்ப போல்டா ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கிறீங்க. உங்க ட்ரூப்ல நீங்க தான் அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? இல்ல பொண்ணுங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு
1: நினைக்கிறீங்க?
0: தைரியமா இருக்கணும். எதுக்கு பயப்படணும்? என்ன கொடைக்கானல் வந்து எத்தனை நாளா இருங்க? இன்னைக்குதான் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னே
1: வந்திருக்கீங்களா?
0: சரிங்க, அவங்க நல்லா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. ஏன் பயமா இருக்குங்களா? இன்னைக்கு பிரயாணம் செஞ்சு வந்தது அவ்வளவு டயர்டா இருக்குதுங்களா? இதுக்கு முன்ன மலை பிரதேசங்கள் போயிருக்கீங்களா? இப்பதான் வந்திருக்கீங்க. இந்த வேற தொந்தரவு தலை சுத்துறது அந்த மாதிரி அது இருக்கு. அது சரியாயிடும், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆனா அதெல்லாம் நினைச்சிட்டு வராம இருக்கீங்க. எவ்வளவு அழகான இடங்கள் எல்லாம் பாக்காம விட்டுருவோம் நம்ம. வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன
1: பண்றீங்க?
0: எல்லாம் பயமுத்தி வச்சிருக்காங்களா? பத்தாம் வகுப்பு படிக்கணும் அப்படின்னு பயமுத்தல அப்படின்னு சொன்னாங்களா? படிங்க. என்ன பாடல் கேக்கலாம்? என்ன
1: பாட்டு?
0: தாய்ப்படத்துல உண்மை. நான் உங்ககிட்ட இருந்து இந்த பாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப எதுனால? வரிகளா, அந்த இசையா, என்ன காரணம்? ரெண்டுமே ரொம்ப. சரி சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு பேசணும்ல. கொடை பண்பலின் நூறு புள்ளி ஐந்துல அந்த பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: கண்மலின்னு ஒரு பிள்ளை ஐந்தில் இது லேக் எஃப்எம் ஜெயின் பார்க்ல வந்துட்டு இருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்காங்க, சந்திச்சிடலாம். வணக்கம், அவங்க பேசுறேங்க.
2: வணக்கம், என்னோட பேர் சீட்லி. எனது ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னத்தாயில் அப்படின்ற மீனவ கிராமம். இந்த சம்மர் சீசன்ல நாங்க

0: இங்க வந்து கொடைக்கானல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா நல்லா என்ஜாய் பண்றோம் ஃபேமிலியா. குட்டிஸ் எல்லாருமே நல்லா விளையாண்டுட்டு நல்லா போட்டோஸ் எல்லாருமே எடுத்துட்டு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அவ்வளவுதான். தேங்க்யூ.
1: நீங்க பேசுற கேட்க கேட்கவே ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப அழகா பேசுறீங்க. அந்த தூத்துக்குடி தமிழ்ல
2: வணக்கம் அவங்க பேசலங்கம்மா. என் பேர் தேனிலா, நான் தூத்துக்குடி மாவட்டத்தின் சுண்ணாக்காயல் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். பிள்ளைங்களை சம்மர் சீசன்ல இந்த லீவுக்காக என்ஜாய் பண்றதுக்காக இந்த கொடைக்கானலுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கேன்.
1: எப்போ வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
2: நாங்களாம் நேற்று நைட்டு வந்தோம்.
1: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
2: நல்ல ஜில்லான நல்லா அழகா இருக்கு.
1: பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா?
2: ரொம்ப அழகா என்ஜாய் பண்றாங்க.
1: சரிங்க, வணக்கம். உங்க பேசுங்க.
3: பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் பரஞ்சோ.
1: என்ன படிக்கிறீங்க?
4: ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் எயிட்டு.
1: ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் போறீங்களா இல்ல சிக்ஸ்த்து போறீங்களா? சிக்ஸ்த்து போன போனா சிக்ஸ்த்து போகணும். வணக்கம் குட்டி தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. பிடிச்சிருக்கா இந்த ஊர்? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? கட்டுப்பட்டுருக்கீங்க?
4: ஆமா.
1: அம்மாவா? அவர் பயந்த படிக்கு பேசுறாரு. வணக்கம், உங்க பேர் பாப்பா? ரெஜினா. என்ன படிக்கிறீங்க? இன்னொரு படிச்சிருக்கா? எப்படி இருக்கு கொடைக்கானல்? இருக்கு. வந்துருக்கீங்களா? வந்ததுங்களா? ஓ சரி. இப்பதான் இங்க வரீங்களா? இருக்கு வேற இடங்கள் ஏதாவது கொடைக்கானல் பாத்துருக்கீங்களா? சரியா. சரி, என்ன பாடல் கேட்கலாமா? உங்களை சந்தித்து பேசுற ரொம்ப மகிழ்ச்சி. படத்தை

0: அங்கேயும் ஒரு பிள்ளைங்க லேக் எஃப்எம் பிரைன் பார்க்ல நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. பூக்கள்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்க ஒரு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, அழகான ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள சந்திச்சலாம். வணக்கம் சார்.
1: இந்த சுற்றுலாக்காண்டி வெயிலின் காரணமாக சுற்றி பார்க்கறேன்.
0: சரிங்க, எங்க வேலை பாக்குறீங்க? இப்போ விடுமுறைங்களா?
1: விடுமுறை கொடைக்கானல் ஊருக்கு
0: வர்றதுக்கு முன்னாடி எங்க போகணும் ஆல்ரெடி? அப்படியா?
1: கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு கொடைக்கானல்ல.
0: எப்படி சிங்கப்பூர் கூட்டு போயிருக்கீங்களா? போறது அப்படி கூட்டு போறதுக்கான வாய்ப்பு
1: வந்திருக்காங்க. ரெண்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க.
0: சரிங்க, அவங்கள மட்டும் கூட்டிட்டு போயிட்டீங்க. அவங்க ஏன் பிள்ளைங்க கேட்கலையா? ஏன்
1: சின்ன பிள்ளையா இருந்தாங்க படிச்சு வச்சிருக்காங்க. இந்த வருஷம் படிப்பு முடிச்சுதான் கூட்டு போற.
0: சரிங்க, வணக்கம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சிருக்கேன். இப்ப பெருக்க பிள்ளைங்க படிக்கிறத பத்தி ஏதாவது சொல்லணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஏதாவது
2: பிள்ளைங்க இப்ப இங்க கான்சன்ட்ரேஷனோட படிச்சா போதும்.
0: ஏன்னா நிறைய அவங்களையும் நம்ம ஒண்ணும் குறை சொல்ல முடியாது.
2: நிறைய எஜுகேஷன் மாறி போயிட்டு, அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும்.
0: நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அதுக்குள்ளயும் படிச்சு வர்றாங்க.
2: கேர்ள்ஸ் தான் நல்லா படிச்சு வர்றாங்க.
0: அது என்னைக்குமே நம்ம சொல்லிக்கிறது இல்ல. ஆமா, விளையாட்டு வேடிக்கை எது போயிருந்தாலுமே
2: படிப்பு பிள்ளைங்களுக்கு அதுக்கு ஒண்ணாதான் நல்லாதான்.
0: சரிங்க, சிங்கப்பூர் போயிட்டா நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஏதாவது முக்கியமான நேரத்துல அவங்க கூட இல்ல அப்படிங்கும் போது என்ன செய்வீங்க?
2: பசங்க எல்லாம் நம்ம எங்கேயும் அழைச்சிட்டு போக முடியாது, தனியா இருக்க மாதிரியே இருக்கும். எல்லா நேரம் நம்மளே வேலை செய்யற மாதிரியே இருக்கும். அது இவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்.
0: கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம்.
2: ஃப்ரீயா இருக்கும். எனக்கு இப்ப எந்த இதுவுமே இல்லை, நான் ஜாலியா இருக்கேன். அவங்க தானே கூட்டிட்டு போயிட்டு
0: இருக்காங்க. சரிங்க, சரிங்க, பிள்ளைங்கிட்ட பேசலாம். வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. ஐஸ்வர்யா, என்ன படிக்கிறீங்க? டென்த் போறீங்க? எப்படி இருக்க படிப்பெல்லாம்? ஈஸியா இருக்கா? இது கடினமா இருக்கு? மேக்ஸ் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. பக்கத்துல அம்மா வேற வச்சுட்டு சொல்றீங்க நீங்க. கணக்கு வந்துட்டு நம்ம செஞ்சு பார்த்துட்டா போதும் அப்படின்றாங்க. நம்ம கொஞ்சம் ஒரு தடைக்கு புரியல அப்படின்னா நம்ம மத்த ஆங்கில படம் தான் எழுதி பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி கணக்கு செஞ்சு செஞ்சு பார்த்தாதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செஞ்சு பாருங்க, பிராக்டிஸ் ஆயிடும், பயிற்சி தான் நம்மள தூக்கி விடும். சரிமா, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அர்ச்சியா, நீங்க என்ன பண்றீங்க?
3: 12th போறேன்.
0: 12th என்ன குரூப் எடுத்துருக்கீங்க? அதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்திங்களா? சரி, சரி, ரொம்ப மகிழ்ச்சி. கூட சந்திச்சு பேசுறதுல என்ன பாடல் கேட்கலாம்? இந்த குழந்தை
3: நீலோத்தி திரைப்படத்துல நீலோத்தி பாடல்.
0: நீலோத்தி பாடல் கேட்கலாம். நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5

0: ஐந்தில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கவிதை கேளுங்கள். பிறந்தது ராகம்.
5: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
6: பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
5: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
8: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
5: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
6: கோடை பண்பலை 100.5
5: பண்பலை படைப்பாளிகள்.
9: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
6: நிலைய இயக்குனர்,
9: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
6: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
5: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: காலையில 5:30 போட்டுட்டு வாக்கிங் போறது போடுறது எல்லாமே எஃப்எம் தான். மேக்சிமம் அதே மாதிரி இந்த 10 மணிக்கு வந்து ஒண்ணு போடுவாங்க
1: வானவியின்னு,
0: 9 மணிக்கு வானவியம் போறாங்க. அதனால அதே மாதிரி சண்டே ஆனா 10:30 அது நான் கேட்பேன் நானு. அதை விட நான் ரொம்ப விருப்பப்பட்டு கேக்குறது அந்த பழைய பாட்டை, 1 மணில இருந்து 2 மணிக்கு அந்த பழைய பாட்டை ரொம்ப எனக்கு. எங்க வீட்டுக்காரோட சொல்லுவாரு, பீ சுச்சிலா பீ யானை எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ண. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எஃப்எம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொல்றதை கேக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நேரலையில நீங்க பேசிருக்கீங்களா?
0: அப்படிலாம் எதுவுமே நான் பேசினதான் போன எடுத்து வர விட நம்பர் 2 பேரும் சொல்லுவாங்க, 2 பேரும் சொல்றவங்களே மிஸ்ஸிங் ஆயிரம்.
1: தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா ஒரு நாள் நேரலையில நம்ம பேசுவோம். இப்ப எல்லாருமே கேட்டுருக்காங்க, லைவா போயிட்டு இருக்குது. வணக்கம் பாப்பா, உங்க பேர் மட்டும் சொல்லிருங்க.
2: என்ன
1: படிக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் சந்திச்சு பேசுறத என்ன பாடல் கேட்கலாம்?
0: அம்மா கிட்ட இருந்து ரகசியமான
1: அந்த பாடத்தை தான் நன்றி.
0: நான் என் கண்ணனை கிடைச்சிருக்கேன்.

சுற்றுலா நண்பர்களை சந்தித்து லேக் எஃப்எம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் மீனா உமா. கோடை பன்மலையின் 1.5 லேனி சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம்.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: எட்டு திசைகளிலும் இசை மனம் பரப்பும் உங்கள் இனிய கோடை பண்பலை 100.5 இப்பொழுது பெண்மையின் பெருமை போற்றும் இனிய நிகழ்ச்சியாக மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, நடிக்க வாருங்கள் சகோதரிகளை. உங்களுக்காகவே வெள்ளித்திரை வசனங்கள் விறுவிறுப்பாக காத்திருக்கின்றன. 0454-2384-2424 இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியும் பங்கேற்காத அறிமுக சகோதரிகள் மட்டும் பங்கேற்கலாம். 24-24-26 மற்றும் 24-24-29 மற்ற அனைத்து சகோதரிகளும் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே
1: செல்வபாலா,
0: சுப்பிரமணியம், சுரேந்தர். வணக்கம் நேர்களே.
1: வாழ்த்துக்கள் நேர்களே.
0: இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல.
1: நாங்களுமா?
0: இல்ல, நீங்களும் நடிக்கலாம், நானும் நடிக்கலாம், எல்லாம் சேர்ந்து நடிப்போமே.
1: சகோதரிகளும் நடிக்கலாம்.
0: ஆமா, நடிக்கலாம். உங்களுக்காக வசனம் எல்லாம் காத்துட்டு இருக்கு.
1: ஆமா,
0: 11 மணிக்கு பாட வைப்பீங்க, இன்னைக்கு நடிக்க வைக்க போறீங்க. வாங்க, உங்களுக்காக வசனம் யார்?
1: வணக்கம்,
0: வந்துட்டீங்களா, பேசலாமா?
2: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
2: தேனியில இருந்து ஜெயஜோதி பேசுறேன்.
0: தேனி, ஜெயஜோதி அவர்களே, வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நாங்களும் தத்துவம் பேசுவோம் நிகழ்ச்சி புதுசா மாத்திரம். சரிங்க, கேளுங்கம்மா உங்களுக்கான வசனத்தை.
3: எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம் எங்களுக்கு. அதான் அந்த கடவுளா பார்த்து ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காரு. மீட்டிங் நேரம் ஆயிடுச்சு, வாரே.
0: எங்களுக்கு வீட்டிங்க நேரமாச்சு, நான் வரேன், அவ்வளவுதான். என்னாச்சு? சரிம்மா, நல்ல முயற்சி, வாழ்த்துகள், நன்றிங்கம்மா. போயிட்டு வாங்க. இப்ப அடுத்து வேற யாரு? அவங்களுக்கு வேற வசனம்.
1: வாங்க,
0: யார் பேசுறீங்க?
1: பேசலாமே. என்னாச்சு?
0: என்னாச்சுமா? வானொலி சத்தத்தை சத்தமா வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டீங்க போலயே. வந்துட்டீங்க, பேசுங்க. சரிங்க சரிங்க, இப்ப யாருங்க? பேர் சொல்லுங்க.
1: வானொலி கேட்காதீங்கம்மா, போன்ல கேட்டு பேசுங்க.
0: பொன்னாத்தாள்
2: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்காக
1: ஒரு வசனம் வருது, கேட்டுட்டு அதே மாதிரி நடிங்க.
4: நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. உங்க உயிரை சந்திரமுகி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்திக்க போறீங்கன்னு தெரியல, நினைச்சாலே பயமா இருக்கு.
0: கேட்டீங்களா? அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ. சரி, நீங்க இன்னொரு முறை கேளுங்க.
4: நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல.
1: வாழ்த்துகள்,
0: நன்றிங்க பொன்னாத்தாள் அவர்களே. இப்ப யாரு இணைப்புல? வாங்க. சரிங்க, யாருங்க?
2: அன்பு தம்பி சுரேந்தர் அவர்களுக்கும் செல்வபாலா அவர்களுக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம். தம்பி எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நான் ஒரு மாசம் வச்சு போவங்க ரெண்டு பேரும் பேசுறேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: எப்படி தேதி வாரியா எழுதி வச்சிருக்கீங்களோ?
2: ஆமா தம்பி, எங்க அண்ணன் தம்பிங்கள்ட்ட பேசுறதெல்லாம் அப்படியே நாங்க குறிச்சு வச்சுக்குவோம் தம்பி.
1: சரிங்க, மகிழ்ச்சி. பேரையும் ஊரையும் சொல்லிருங்க.
2: தஞ்சாவூர் அப்ரகாம் நகர்ல இருந்து பத்மாவதி.
0: சரிங்கம்மா, வசனம் வருது, நடிக்கலாமா?
2: இன்னொரு
0: முறை கேளுங்க. கேட்டுட்டு பேசுங்க.
5: என் பொண்டா

0: என்னை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க துக்கத்துல இருக்கேன். நீங்க பகுமானமா பஸ்ல வரகில பஸ்ல
1: என் பொண்டாட்டி என்ன அடிச்சுட்டான்ற துக்கத்துல இருக்கேன். பஸ்ல போறீங்களா? பஸ்ல
2: அப்படி இல்ல, என் பொண்டாட்டி என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான்னு
3: துக்கத்துல இருக்கேன். நீங்க பகுமானமா பஸ்ல போறீங்களா? பஸ்ல
2: அந்த அடிச்சு அதுங்கறத விட்டுட்டீங்களே. சரி, இருந்தாலும் நல்ல
1: என் பொண்டாட்டி என்ன அடிச்சுட்டான்ற வருத்தத்துல இருக்கேன். நீங்க பகுமானமா பஸ்ல போறீங்களா? பஸ்ல
2: சரிம்மா, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா, நன்றிம்மா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி மதுரை.
3: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
6: இது உங்கள் கோடை பண்பலை 100.5, 12:15 மகளிர் நேரம். நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யாரு இணைப்புல? வாங்க.
7: வணக்கம். வாங்க, வணக்கம், பேசலாமே?
8: வணக்கம்.
7: ரேடியோ கேட்டு கேட்டு பேசாதீங்க, போன்ல கேளுங்க.
6: உங்களுடைய குரல் திருப்பி இங்கிருந்து வந்து வானொலிக்கு போயிட்டு திருப்பியும் அங்கிருந்து வந்து அப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த எதிரொலிப்பு அது வந்துகிட்டுச்சுன்னா பேச முடியாது. உங்க பேர் சொல்லுங்க.
7: நல்ல வசனம்
6: தெரியாம பண்ணிட்டா என்னாச்சுமா?
7: என்னமோ வேற மொழியில வசனம் போறீங்க.
6: நல்லா கேளுங்க. என்னன்னா, இடா காவு அம்சா. ஆம்பா, தெரியாம பண்ணிட்டா. அவ்வளவுதான். இப்ப சேர்த்து சொல்லுங்க. இன்னொரு முறை கேளுங்க. நிறைவா ஒரு முறை கேளுங்க.
9: இடா காவு அம்சா. ஆப்பா, தெரியாம பண்ணிட்டா.

0: திரும்ப பண்ணிட்டோம்.
1: மகிழ்ச்சிமா இந்த மாதிரி நிறைய கேக்க நல்லா இருக்கும். புதுசா இருந்தாலும் கேட்டு அதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கு. மகிழ்ச்சிமா நன்றிங்கம்மா. சுப்ரத்னம்மா போயிட்டு வாங்க. இப்ப அடுத்து வாங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாருங்க?
3: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காரபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேன்.
1: சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு வசனம் காத்துக்கிட்டு இருக்கு, கேளுங்க. கேட்டு நடிங்க.
4: என்ன நீ தமாஷ் பண்ணது போய் பேசி பண்ணி அந்த பிள்ளை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உன் மாட்டுக்கு பச்சத்துக்கு போற நீ குடும்ப சட்டைக்கு எல்லாம் பச்சை நிறுத்தலாமா? கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு நட்டமாகும்.
1: இன்னொரு முறை
4: என்ன நீ தமாஷ் பண்ணது போய் பேசி பண்ணி அந்த பிள்ளை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உன் மாட்டுக்கு பச்சத்துக்கு போற நீ குடும்ப சட்டைக்கு எல்லாம் பச்சை நிறுத்தலாமா?
1: நீ பாட்டு சரிமா, நல்ல முயற்சி, நன்றிங்கம்மா. இப்ப யாரு இணைப்புல வாங்க? வணக்கம்.
5: செல்வபாலா சாருக்கும் சுப்பிரமணிய சுரேந்தர் சாருக்கும் வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
1: வசந்தி அம்மா,
5: என்ன செல்வபாலா சார் இப்ப வந்திருக்காரு?
2: ஏன் வரப்படாதா? இந்த நேரத்துக்கு வேலை என்ன உங்களுக்கு? இங்க
5: விடுங்கதைக்குல வருவாரு.
2: 12 மணிக்கு வேலையே இல்லையே, சும்மா வந்து உட்காந்துருக்கீங்க அப்படியா?
6: கங்கா கிட்ட இருந்து சந்திரமுகிய பிரிக்க மனோதத்துவ ரீதியா என்னால முடியும். ஆனா சந்திரமுகிய முழுமையா அளிக்கிற சக்தி உங்க பூஜையில தான் இருக்கு. தயவு செஞ்சு கங்காவுக்காக நீங்க பூஜை செய்யணும்.
1: இன்னொரு முறை கேளுங்க.
6: கங்கா கிட்ட இருந்து சந்திரமுகிய பிரிக்க மனோதத்துவ ரீதியா என்னால முடியும். ஆனா சந்திரமுகிய முழுமையா அளிக்கிற சக்தி உங்க பூஜையில தான் இருக்கு. தயவு செஞ்சு கங்காவுக்காக நீங்க பூஜை செய்யணும்.
5: கங்காவை சந்திரமுகிட்டேந்து பிரிக்க
6: கங்கா கிட்ட இருந்து சந்திரமுகிய பிரிக்க மனோதத்துவ ரீதியா என்னால முடியும். ஆனா சந்திரமுகிய முழுமையா அளிக்கிற சக்தி உங்க பூஜையில தான் இருக்கு. தயவு செஞ்சு கங்காவுக்காக நீங்க பூஜை செய்யணும்.
5: கங்காவை முறைப்படி
1: வீட்டுக்கு கூப்பிட்டு கங்கா கிட்ட இருந்து சந்திரமுகிய பிரிக்க மனோதத்துவ முறையில என்னால முடியும்.
5: சந்திரமுகிய பிரிக்க முறைப்படி எனக்கு முடியும். ஆனா நீங்க சந்திரமுகிய சந்திரமுகிட்ட இருந்து பிரிக்க
1: முழுசா முழுமைய பிரிக்க உங்களாலதான் முடியும். தயவு செஞ்சு பூஜை பண்ணுங்க.
5: முழுமையா பிரிக்க உங்களுக்கு முடியும் பூஜை.
2: என்னங்க அடிபுரலாமல் எழுத வேண்டாமா?
1: தயவு செஞ்சு பூஜை பண்ணுங்க.
5: அவ்வளவுதான்,
2: தயவு செஞ்சு அடுத்து பாட்டை போடுங்க.
1: அப்படிதானே? இல்ல, அதுக்கு முன்னாடி சில பல கடமைகள்லாம் இருக்கு, கடமை நிறைவேற்றிட்டு அப்புறம் வரும்.
7: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
8: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
7: இது எதுக்கு?
8: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
7: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
9: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: காண்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
11: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா,
14: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாதினிகளே. ஒரு இரண்டு தினங்கள் முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி காலில் ஒரு புண்ணு வந்து வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப மெலிஞ்சா இருந்தாங்க, நாக்குலாம் வறட்சி, கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு ரொம்ப கண்டினியூஸாக வாமிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பேஷண்ட் போய் பார்த்துட்டு என்ன சுகர் பார்க்குறோம் 600 மேலே, அதாவது மிஷினில் பார்க்குறப்போ ஹைன் காமிக்க, அப்போ சுகரோட அளவுகள் ரத்தத்தில் அதிகமாயிருக்கு. அந்த பேஷண்ட் நம்ம வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோன்னா, ஒரு நாலு மாதங்களுக்கு முன்பு என்னை வந்து பார்த்துருக்காங்க, அப்போ தான் அவருக்கு சக்கரை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சக்கரைக்குள்ள மருந்துகளை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவருடைய தொந்தரவுக்கு அவர் எக்கசமாக தொந்தரவுகள் சொல்லியிருக்காங்க. எடுத்து நான் கேஷீட்டை எடுத்து பார்க்குறப்ப அப்போ வந்து அவர் ஆள் ரொம்ப மெலிஞ்சு வந்திருக்காங்க, யூரின் போகிறப்ப அதிகளில் அரிப்புகள் இருந்திருக்கு, ரொம்ப தாகம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுகருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க, என்ன வந்து பார்த்துருக்காங்க. நான் முறையான வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு, வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இந்த உடற்பயிற்சி பண்ணணும், முறையான மாத்திரை எடுக்கணும்னு சொன்னே ஒரு 15 நாட்களுக்கு எங்கிட்ட வந்து தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாத்திரையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருடைய தொந்தரவுகள்லாம் குறைந்த உடனே வந்து நான் நல்லா இருக்கேன், நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்கு. அதுக்கு பல காரணம் அவர் சொல்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னார், சார் எனக்கு எதுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி இப்பயே மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்னி பாதிச்சிடும், அதனால் மாத்திரை எடுக்காமல் நீங்கள் வெந்தயமோ வேப்பிலையோ இந்த மாதிரி வந்து கருஞ்சீரகமோ சாப்பிடுங்க, அதுவே உங்களுக்கு சக்கரை குறைச்சிரும். அப்படி நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அரிசாப்பாடு எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, எதுக்கு உடற்பயிற்சிகள், நம்மளே உழைக்கிறோமே இப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்தை அவங்ககிட்ட சொல்லணுன்னே அவருக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காருனா, தொடர்ந்து நான் ஒரு நல்ல ஒரு முறையான வைத்தியத்திலேருந்து முறையான வைத்தியம் நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் வந்து ருட்டீனாக வந்து கிராமத்து மக்கள் தானே, தோட்டங்கள் போகிறோம், அடிபடுறது, அந்த அடிபடுறது நம்ம என்ன பண்ணுவோம், முடிந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் தானே வந்து ஒரு மஞ்சள் வைக்கிறதோ, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுவாங்க, மஞ்சள் தேய்ச்சிக்குவாங்க, இல்லை தேங்காய் தடவை வைக்குவாங்க, இல்லை ஆயின்மெண்ட்ஸ் ஏதாவது போடுவாங்க. பட் மருத்துவட்டு போனால் லேட் ஆகும், இல்லை வந்து பணம் செலவாகும், இதில் ஒரு சின்ன விஷயம் தானே. நமக்குலாம் வந்து உழைக்கிறவங்க, நமக்கு எதுக்கு புண்ணு பெருசாகாது, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை, சக்கரை கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் முறையான வந்து உணவு கட்டுப்பாட்டில் இருக்கேன்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணி இந்த மாதிரி கடைசி நேரங்களில் ஒரு புண்ணு வந்து அழுகி நிலையில் வராங்க. அது என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரலை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா முழுமையாக எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், அந்த புண்ணையும் பார்க்குறோம், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழுகிய நிலைகள் தான் இருக்குது. அப்போ எங்களோட கொஸ்டின் வாங்கிங்கன்னா வருது அப்படின்னா, பேஷண்ட் அட்டன்ட் பேசினா அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்க, உங்கள் நல்லாவே தெரியும், பேஷண்ட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க, விரலை எடுக்காமல் இருக்க என்னென்னலாம் வழிகளுக்கு செய்யும் டாக்டர் அப்படின்றாங்க. நமக்கு பார்த்திங்க அழுகி போயிருச்சு, அது ரொம்ப சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா எலும்பு வரைக்கும் போயிருச்சு. அப்போ நம்மளோட கொஸ்டின் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பேஷண்ட்டு தான் காப்பாற்ற வேண்டியிருக்கும். பேஷண்ட்டை காப்பாற்றலாமா இல்லை காலை காப்பாற்றலாமான்னா, கண்டிப்பாக பேஷண்ட்டையும் காலையும் காப்பாற்ற தான் முடிக்கும், விரலை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம வந்து வேற வழி இல்லாமல் அந்த பேஷண்ட் உயிரை காப்பாற்றிருக்கும், அந்த காலை காப்பாற்றிருக்கும். ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டோம்னா மற்ற இடங்களுக்கும் பரவி உள்ள வரைக்கும் போய் கணுக்காலுக்கு இல்லையோ முட்டிக்குள்ளோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு போகிறாங்க. இதை சமீப காலமாக நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அதுக்கு காரணம் முறையான வைத்தியங்கள், முறையான டயத்தில் முறையான வைத்தியர்கிட்ட போய் பண்ணாமல் இருக்கிறனால என்னென்ன, நார்மலாக சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி எளிமையான முறையில் ஆறக்கூடிய ஒரு பொண்ணு காலையே எடுக்கிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா. ஏன் நேர்களே, கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டிலேயோ நம்ம சுற்றி இருக்கவங்களோ யாருக்கும் இனிமேல் வந்து காலை எடுக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு எல்லாருமே செய்யுற விஷயங்கள், முறையான வைத்தியரை பார்த்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ போய் சிறிய டவுட் இருக்குது, தொந்தரவுகள் இருந்தாலும் மருத்துவர்கிட்ட கேட்டு நல்லா முறையான ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது ஆரம்பத்துலேயே நம்ம வந்து முறையான ஆலோசனை எடுக்கிறப்ப பெரிய பிரச்சனைகளை சிம்பிளாக நம்ம முடிச்சு ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம் நேர்களே.
2: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 1 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டும்
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான

0: வாழ்க்கை தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: பாவடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
5: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக நம்ம வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ், அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிம் ஸ்வாப் ஸ்கேம். எப்பமாவது வந்து இந்த லூசிங் சிக்னல், நாட் ஏபிள் டு மேக் கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா, நம்மளோட சிம்முக்கு வந்து டூப்ளிகேட் சிம் வாங்கியிருக்காங்க. அப்போ இமீடியட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் லூசிங் சிக்னல், நாட் ஏபிள் டு மேக் கால்ஸ் ஆர் டெக்ஸ்ட் அப்படின்னா, இமீடியட்டா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட சிம் வந்து ஆக்சஸ் பண்ணி டூப்ளிகேட் சிம் வாங்கிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி டூப்ளிகேட் சிம் ஸ்கேம் போயிட்டு இருக்கிறதுனால இதுல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த சிம் கார்டை வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான ஓடிபி வாங்கிட்டு நம்மளோட ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஆக்சஸ் எடுத்து நம்மளோட அமௌண்ட் வந்து பறி போடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னாக்கா நம்மளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல அதுல உள்ள டீடைல்ஸ் திருடலாம். அப்படி அதுல வந்து அன்வான்ட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணி நம்மள டிஃபேம் பண்றதோ, நம்மள வந்து சட்டத்துக்கு எதிரான செயல்கள் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி போர்ட்ரே பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு. வந்து உங்களை சிம் மாற்ற கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வருதுன்னா, உங்களோட நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து கான்டாக்ட் பண்ணி அதை செக் பண்ணிக்கலாம். அது போல உங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 2-factor ஆத்தன்டிகேஷன், இரண்டு அடுக்கு பாதுகாப்பு முறையை வந்து செயல்படுத்தலாம். அதே போல ஏதாவது சிம் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு, திருடப்பட்டுருச்சுன்னா உடனே வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே போல உங்களோட டீடைல்ஸை வந்து தொலைபேசி மூலமா ஆன்லைன்லயோ யாராவது கேட்கறாங்க, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னாக்கா நீங்க சொல்லாம இருக்கிறது நல்லது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, பீட்டர் அண்ட் தம்பி ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கால் வருது, நாங்க டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்து வர்றோம், உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் சிம் கார்டு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அவர் அந்த பீட்டர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, அதே மாதிரி நான் எதுக்குமே ரெக்வஸ்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு டேரக்டா அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் செக் பண்ணும் போது யாரோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரிய வருது. அதனால டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க சொல்றாங்க அப்படின்னா இமீடியட்டா அட்டன் பண்ணிட்டு நம்மளோட தனிப்பட்ட தகவல்களோ இந்த மாதிரி சிம் கார்டு பறி போடுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அந்த சிக்னல் லூஸ் ஆயிடுச்சு, கால்ஸ் போகல அப்படின்னா இமீடியட்டா உங்க சர்வீஸ் ப்ரொவைடர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்ல இந்த மாதிரி சிம் கார்டு வாங்கியிருக்காங்க உங்க நேம்ல டூப்ளிகேட் சிம் இருக்கு அப்படின்னாக்கா இமீடியட்டா 1930 நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல சைபர் கிரைம் .gov.in அந்த வெப்சைட் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்க. நன்றி கோடை எஃப்எம்.
4: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய

0: அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
3: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
4: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
2: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
7: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா நாக்டா, குண்டக்கல் பேடி, புர்க்வால் சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில்

0: வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவை கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பவுவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவிஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவை

0: இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சி. இன்றைய மகளிர் நேரம் நிகழ்ச்சி நாங்களும் நடிப்போம்ல வெளித்திரை வசங்கள் அப்படியே விறுவிறுப்பா,
2: ஆமாம்,
1: கலகலப்பாக பேசுகிறாங்க,
2: கேட்டு அப்படியே பேசுகிறாங்க, பேச முயற்சி பண்ணுறாங்க. அது பெரிய கலை இல்லையா?
1: அது ஒரு வார்த்தை, ஏன்னா நடிகர்களே கிட்டத்தட்ட 10 தடவை 15 தடவை அதை வாசித்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வசனத்தை பேசுகிறாங்க,
2: ரீடேக் எடுத்து
1: இவங்க அந்த வசனத்தை கேட்டவுன்னு பேசுகிறாங்க இல்லையா?
2: ஆமாம்,
1: அதுவே பாராட்டுக்குரியது.
2: நிச்சயமாக.
1: இப்போ யார் இணைப்பில்?
2: வணக்கம். பகல் வணக்கங்க. யார் இங்க இருந்து?
3: கரூர் ரெங்கமேடு வீதிக்கு வந்து பரமேஸ்வரி சுரேஷ்மா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்மா, எல்லாருமே நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் அருமையா இருக்கோம்.
1: சரி, அப்ப நடிச்சிடலாம்.
3: நடிக்கலாங்களா?
2: எப்படி இருந்தாலும் நடிச்சுதாங்க,
1: நடிச்சாகணும்மா. கேளுங்க, உங்களுக்கு என்ன வசனத்தை?
4: என்ன பத்தி பேசுது பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறது நாங்க இல்ல.
1: அவ்வளவுதான். சரிங்கம்மா, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.

0: கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, நிறைய பேர் வந்து அழகாக நடித்தாங்க. ஜெயஜோதி, பொன்னாத்தாள், பத்மாவதி, சுப்ரத்னம், நிர்மலா, பரமேஸ்வரி அவர்கள், இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக கொடுத்த வசனத்துக்கு ஏது நல்ல முயற்சி பண்ணாங்க, நல்லா நடித்தாங்க. சரி, இவங்க எல்லாத்துக்காகவும் ஒரு நிறைவாக ஒரு பரிசு பாடலை கொடுத்துடலாமா?
1: கொடுத்துருவோம்.

0: கொடை பண்பலை 100.5 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போமா நேயர்களே?
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில்.

0: நம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய வணக்கம் நேர்களே. கடிதம் எழுதி பாடல் கேட்டு காத்திருக்கும் மனங்களுக்காக செவி நிறைக்க வருகிறது கோடி பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதலாவதாக 1959 வெளிவந்த திரைப்படம் பாகப்பிரிவினை, இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க பெரியகுளம். ஆண்டிப்பட்டியிலிருந்து பெருமாள், ஜோதி, கவி அமுதன், பாக்கிய பாரதி இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி லீலா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
5: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியை புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் 1973 வெளிவந்த திரைப்படம் ராஜபாட் ரங்கதுரை. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர்கள் அருப்புக்கோட்டை, புளியம்பட்டி, அங்கிருந்து ராஜீவ்காந்தி, பத்ரகாளி கணேசன், வஞ்சிவேந்தன், சோமசுந்தரம் இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் TM சவுந்தரராஜன்.
8: Thank you.

கம்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. கம்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள

0: கொடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் 1:17, இது உங்கள் கோடி பன்மலை 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. தொடர்ந்து வரும் பாடல் 1964 வெளிவந்த திரைப்படம் பணக்கார குடும்பம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் சின்னாலப்பட்டி சௌராஷ்டிரா காலனியிலிருந்து பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஸ்வர் இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
5: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா,
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.

காற்று தோருகையின் இசை ஓவியம் இது உங்கள் கூடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்து வரும் பாடல் 1980 வெளிவந்த திரைப்படம் நான் போட்ட சவால். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க ஈரோடு விஜயமங்கலம், அங்கிருந்து குணசீலன். இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் குரல்களில் இந்த பாடல் இப்போது கூடை பன்மலையில்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1976 வெளிவந்த திரைப்படம் உத்தமன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் மதுரை தெத்தூர், அங்கிருந்து துரையப்பா, பொங்குழலி, பத்மஸ்ரீ, ஹிமாஸ்ரீ, சக்திவேல் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடைப்பண்பலை 100.5 இனியும் தொடர்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. தொடர்ந்து வரும் பாடல் 1960 வெளிவந்த திரைப்படம் பாவை விளக்கு. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தாராபுரத்திலிருந்து துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் மர்தகாசியின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் சி எஸ் ஜெயராமன், பி சுஷீலா.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நேரம் 1:38 தொடர்ந்து வரும் பாடல். 1967 வெளிவந்த திரைப்படம் பாமா விஜயம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர்கள் தாராபுரம் சின்ன கடை வீதி, அங்கிருந்து இளங்கோவன், சிவபிரகாசம், மோகன்குமார், காளிமுத்து இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி.
4: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டனா,

புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா

இசைச்சோலையில் இனிசை மழை, இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்து வரும் பாடல் 1969 வெளிவந்த திரைப்படம் மன்னிப்பு. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நம்ம நேயர்கள் சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, அங்கிருந்து தவமணி, கலையரசி, சிவா, சிவரஞ்சினி, சிவசங்கர் இவர்களுக்காக எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடிப்பன்மலையின் ஒரு புள்ளியாய்ந்து தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனி வரும் பாடல் 1965 வெளிவந்த திரைப்படம் திருவிளையாடல். இந்த படத்துல இருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க திண்டுக்கல் பாரதிபுரம். அங்கிருந்த அறிவொளி சீதாராமன், சத்ரியன், செந்தில், ரவிக்குமார், பாஸ்கரன் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு ஜுமக்கு

தகதி

பாடலாக வரும் பாடல். 1965 வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன். இந்த படத்தில் இருந்த பாடல் கேட்டிருக்காங்க. கரூர் வெள்ளியணை பெரியசாமி, கவிதா பிலதா, சரண்யா இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. கோடை பண்பலை 100.5 இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் நமது கோடை பண்பலை 100.5 பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: பூங்குழலி தற்செயலாக ஒட்டுக்கேட்ட விஷயங்கள் அவளுக்கு பெருந்திகிலை உண்டு பண்ணிவிட்டன. பொன்னியின் செல்வரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணியபோது அவளுடைய கைகால்கள் நடுங்கின, கண்கள் இருண்டன, தொண்டை வறண்டது, உள்ளம் குழம்பியது. தான் விட்டுவிட்டு வந்த படகை உடனே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வலியதாக முன்னின்றது. படகை விட்டு வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றாள். இளவரசர் கொடிய விஷ ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அவரை சிறைப்பிடித்து போவதற்கு பழுவேட்டரையர் காத்திருந்தார். அவரை கொன்றுவிடுவதற்கு கொலையாளிகள் காத்திருந்தனர். அவர்களுக்கு துணையாக இந்த பெண்ணுரு கொண்ட மோகினி பிசாசு இருந்தது. பார்த்திவேந்திரனும் அவளுடைய மாய வலையில் விழுந்து விட்டான். இளவரசரை தான் அழைத்துச் சென்று பத்திரமாக வைத்திருக்கலாம் என்று எண்ணிய மறைந்த மண்டபம் கூட இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவ்வளவு அபாயங்களிலிருந்தும் இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமந்திருப்பதாக பூங்குழலி உணர்ந்தாள். ஆகையினாலேயே அவளுடைய மூளை குழம்பிற்று. இதுகாரும் அவளுடைய வாழ்நாளில் என்றுமில்லாத ஓர் அனுபவம் நேர்ந்தது. அதாவது காட்டில் வழி தவறிவிட்டோமோ என்ற பீதி உண்டாயிற்று. சுற்றி சுற்றி புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் தோன்றியது. அப்படி சுற்றி வரும்போது இளவரசரின் எதிரிகள் யாரேனும் எதிர்பட்டு விட்டால் என்ன செய்வது? அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது? எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்துச் செல்வது? இல்லை இல்லை, சரியான வழியிலேதான் வந்திருக்கிறோம். இதோ கால்வாய் தெரிகிறது. படகை விட்டு வந்த இடம் அதோ அந்த மூலையில் இருக்கிறது. பூங்குழலி அவ்விடத்தை நோக்கி பாய்ந்து ஓடினாள். அவளுடைய நெஞ்சு அடித்து கொள்ளாமல் நின்றுவிட்டது. ஏனெனில் அவள் விட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. ஐயோ, படகு எங்கே போயிருக்கும்? ஒருவேளை தான் இல்லாத சமயத்தில் பழுவேட்டரையின் ஆட்கள் இங்கேயே வந்திருப்பார்களோ? வந்து இளவரசரையும் வந்தியத்தேவனையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிருப்பார்களோ? அப்படி நடந்தால் கூட பாதகமில்லை. அதைவிட பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்குமோ? வந்தியத்தேவன் இளவரசரை தூக்கிக் கொண்டு மறைந்த மண்டபத்தை தேடிப் போயிருப்பானோ? அப்படியானால்

அங்கே கொலைஞர்கள் காத்திருப்பார்களே. அடடா, என்ன தவறு செய்து விட்டோம்! அந்த மறைந்த மண்டபத்துக்கு உடனே போய் பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு பூங்குழலியின் மனத்தில் குடிகொண்டது. காட்டு வெளியில் ஓட்டம் பிடித்து ஓடினாள். மறுபடியும் அந்த பழைய சந்தேகம், வழி தவறிவிட்டோமோ என்ற சந்தேகம், சுற்றி சுற்றி வருகிறோமோ என்ற மயக்கம். அது என்ன? ஐயோ, அது என்ன? ஏதோ காலடி சத்தம் போலிருக்கிறதே! யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போலிருக்கிறதே! யாராயிருக்கும்? எதற்காக இருக்கும்? ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதிதானா? அப்படியானால் ஏன் பயப்பட வேண்டும்? இடுப்பில் சொருகியுள்ள கத்தியை எடுத்துக்கொண்டால் போயிற்று. யாராயிருந்தால்தான் என்ன? எதற்காக ஓட வேண்டும்? இல்லை இல்லை, ஓட வேண்டியதுதான். இந்த சமயம் யாருடனும் சண்டை பிடிக்கும் சமயமன்று. கையில் வலிவு இல்லை, கத்தியும் குறிதவறி போகும். உயிரை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு இத்தருணம் ஏதேனும் நேர்ந்தால் இளவரசருடைய கதி யாதாகும்? முன்னமே அந்த வந்தியத்தேவன் எச்சரித்தானே, உயிரை பத்திரமாய் காப்பாற்றிக் கொண்டு வருவதாகச் சொன்னோமே, அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். பூங்குழலி மேலும் மேலும் நெருக்கமான காட்டில் புகுந்து ஓடினாள். ஆனால் துரத்தி வந்தவன் மேலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். பூங்குழலி போன வழியில் மரங்களிலிருந்த பட்சிகள் அலறி புடைத்து கொண்டு ஓடின. வளைகளிலிருந்து நரிகள் கிளம்பி ஓடின. தூங்கிய காட்டுப்பன்றிகள் விழித்தெழுந்து விழுந்தடித்து ஓடின. மான் ஒன்று விற்றென்று பாய்ந்து வந்து அவள் மேலேயே இடித்து புடைத்து கொண்டு ஓடியது. இவ்வளவுக்கும் மத்தியில் பின்னால் தொடர்ந்து வந்தவன் விட்டபாடாக இல்லை. அவனுடைய காலடி சத்தமும் அவன் ஓடியதால் பெருமூச்சு விடும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. பூங்குழலி ஓடி ஓடி சலித்து போனாள். அந்த சலிப்பு அளவில்லாத கோபமாக மாறியது. வருகிறவன் யாராயிருந்தாலும் அவனை ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தாள். பூங்குழலி கோபத்துடன் ஓடுவதை நிறுத்தி திரும்பி நின்ற அதே சமயத்தில் இருள் சூழ்ந்த அக்காட்டகத்தே ஓர் இனிய கீதம் எழுந்தது. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர்கொன்றை அணிந்தவனே. அந்த குரல் சேந்தன் அமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள். கலகலவென்று சிரித்தாள். காலடி சத்தம் வந்த திசை வேறு என்பதை கூட அச்சமயம் அவள் மறந்து போனாள். அத்தான், நீதானா? ஆமாம் பூங்குழலி, நானேதான். எங்கே இருக்கிறாய்? இப்படி வா, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான். நன்றாய் என்னை பயமுறுத்தி விட்டாய். எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய்? பூங்குழலி, உன்னை பார்ப்பதற்காகவும் உன் இனிய கானத்தை கேட்பதற்காகவும் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன். இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன். தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன். ஏன் அப்படி ஓடினாய்? எங்கே, ஒரு கீதம் பாடு, கேட்கலாம். பாடுவதற்கு நல்ல இடம், அதைவிட நல்ல சந்தர்ப்பம். நீ பாடாவிட்டால் நானே இன்னொரு பாட்டு பாடுகிறேன். இந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகங்களையெல்லாம் விழித்தெழுந்து ஓடச் செய்கிறேன் பார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. போதுமத்தான், கொஞ்சம் பாட்டை நிறுத்து. அப்படியானால் நீ பாடுகிறாயா? இவ்விதம் இறைந்து கேட்டுவிட்டு சேந்தன் அமுதன் உடனே மெல்லிய குரலில், பூங்குழலி, உன்னை தொடர்ந்து இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான். உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சத்தம் போட்டு பாடினேன். அவனுக்கும் உன் அண்ணன் மனைவிக்கும் இன்று சாயங்காலம் ஏதோ ரகசிய சம்பாஷணை நடந்தது. அவன் யார் என்று உனக்கு தெரியுமா என்றான். பிறகு மீண்டும் உரத்த குரலில், என்ன சொல்லுகிறாய்? நீ பாடுகிறாயா? நான் பாடட்டுமா? சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினார், நீ வெறுங்காட்டில் பாடக்கூடாதா என்று இறைந்தான். இதோ பாடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு பூங்குழலி அடுத்து வருமாறு பாடினாள். பறக்கும் எம் கிள்ளைகள் பாடும் எம் பூவைகள் அரக்கண் எனத்தகும் அடிகள் ஆரூரை மறக்க இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்தவல்லீர்களே. இவ்விதம் பாடிவிட்டு மெல்லிய குரலில், அமுதா, நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். பூங்குழலி, கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன். நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன். அதே சமயத்தில் பழுவூராட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள். படகில் உன்னை காணவில்லை. ஆனால் என் நண்பன் வல்லவரையனையும் இளவரசரையும் பார்த்தேன். வல்லவரையனிடம் பழுவூராட்கள் வருவது பற்றி கூறினேன். பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். ஐயோ, என்ன தவறு செய்து விட்டீர்கள்? படகு என்னாயிற்று? படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம். ஏன் பூங்குழலி, பாட்டை ஏன் நிறுத்திவிட்டாய்? மிச்சத்தையும் பாடு

0: என்று பிற்பகுதியை உரத்த குரலில் கூறினான் சேந்தன் அமுதன்.
1: மறந்துவிட்டது அமுதா, இந்த கோடிக்கரை குழகரை பற்றி ஒரு பாடல் உண்டே, உனக்கு அது நினைவிருக்கிறதா?
0: நினைவிருந்தால் பாடு.
1: ஓ, நினைவிருக்கிறது
0: என்று சேந்தன் அமுதம் இறைந்து சொல்லிவிட்டு பாடினான்.
2: கடிதாய் காற்று வந்தற்ற கரை மேல் குடிதானயலே இருந்தால் குற்றமாமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர், அடிகள் உமக்கார் துணையாக இருந்தீரே.
1: பாட்டு முடிந்தவுடனே பூங்குழலி, அத்தான், என்னை தொடர்ந்து வந்தவன் போய்விட்டானா, பக்கத்தில் மறைந்து நின்று கொண்டிருக்கிறானா
0: என்று மெல்லிய குரலில் கேட்டாள். நாம் இங்கே நின்ற பிறகு காலடி சத்தம் கேட்கவில்லை, அவன் இங்கேதான்
1: பக்கத்தில் எங்கேயோ மறைந்து நிற்க வேண்டும். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா?
0: பூங்குழலி இறைந்து,
3: ஆ, தெரியாமல் என்ன, நன்றாய் தெரியும். கோடிக்கரை ஆந்தைகளை பற்றி சுந்தரர் பாடியிருப்பதுதானே, இதோ கேள்.
2: காடேன் மிகவால் இது காரிகை அஞ்ச கூடிப்புந்தில் ஆந்தைகள் கூகை குழற, வேடித்துண்டர் சாலவுந்தீயர் சழக்கர் கோடி குழகா விடங்கோயில் கொண்டாயே.
1: பார்த்தாயா அமுதா, சுந்தரமூர்த்தியின் காலத்தில்
3: ஆந்தைகளும் கூகைகளும் இன்று போலவே இக்காட்டில் கத்தியிருக்கின்றன. ஆனால் இப்போது இக்காட்டில் மனிதர்கள் கூட ஆந்தைகள் போல சத்தமிடுகிறார்கள். சற்று முன் அத்தகைய குரல் ஒன்று கேட்டேன். அந்த தீய சழக்கர் யாராக இருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா?
0: இப்படி உரத்த குரலிலேயே பூங்குழலி கேட்டாள். கேட்டுவிட்டு,
3: எனக்கு அம்மாதிரி கத்த வருகிறதா என்று பார்க்கிறேன், ஆந்தை குரல் மாதிரி இருக்கிறதா, நீயே கேட்டு சொல்லு என்றாள்.
0: பின்னர் ஆந்தை மாதிரியே மூன்று தடவை குரல் கொடுத்தாள். அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது, தேனினும் இனிய குரல், தெய்வீக கீதங்களை பாடுவாயே, இதை எங்கே கற்றுக்கொண்டாய் என்று அமுதன் கேட்டான்.
4: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: அருள்மொழிவர்மன கடல் கொண்டது என்பதில் நந்தினிக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ரவிதாசனும் ரெண்டு பகைவர்களும் ஒரே நாள்ல பலியாகிட்டதாக உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நந்தினியின் கவலையெல்லாம் ராக்கமாளி நாத்திய பத்தி தான். பூங்குழலி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறான். நல்லா தெரியும், அவளு சுழற்காற்றுல போயிருப்பா அங்கிறா மந்திரவாதி. சற்று முன்னால ராக்கம்மா ஒரு படகுல ரெண்டு மூணு பேர் இருந்ததை பார்த்ததாக இளையராணி சொன்னதும் ரொம்ப அலட்சியமா, அப்ப நீங்க எல்லாரும் புறப்படுங்க, மேல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்னு ரவிதாசன் சொன்னதையும் கேட்டோம். பொதுவா எந்த நிலையிலையும் மனம் தளராத பூங்குழலிய இந்த உரையாடல் எந்த அளவுக்கு பாதிச்சுட்டுதுங்கிறத பார்த்தோம். பதற்றத்தோட ஓடி வர்றா, வழி தவறிட்டோமோன்னு குழப்பம் வேறு. அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்கள். நேர்களே, நம்பிக்கை இழந்த நிலையில ஒரு வகை வெறித்த நிலைக்கு ஆளாயிடுறது மனித இயல்பு. பூங்குழலி இந்த நிலைக்கு வந்திருந்த போது இன்னொரு திருப்பத்தை கொண்டு வந்துட்டார் கல்கி. அத்தானும் மாமன் மகளும் உரத்த குரல்லையும் மெல்லிய குரல்லையும் பேசி நம்மையும் அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. நாகத்தீவுக்கு பக்கத்துல மயில போல ஒலி எழுப்பினானே வந்தியத்தேவன், நினைவு இருக்குதா? நல்லது. இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகள். தம்பிரான் தோழர்னு குறிப்பிடப்படுற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் மேனியனேங்கிற திருப்பாட்டில் திரு மழபாடியுரை இறைவனை போற்றி பாடுறார். அன்னை வடிவானவனே, உன்னை அன்றி வேற யாரை நினைப்பேன், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, இறைவனே அடி எடுத்து கொடுக்க சுந்தரர் பாடின முதல் திருப்பதிகம். தலம் திருவெண்ணை நல்லூர். எப்போவோ உனக்கு அடிமை ஆயிட்டேன், இப்போ அடியவன் அல்லேன்னு எதிர் வழக்கு ஆடுறது பொருந்துமா ஐயா? பறக்கும் எம் கிள்ளைகள். திருவாரூர் பெருமானிடம் காதல் கொண்ட ஒருத்தி கிள்ளைகளையும் அதாவது கிளிகளையும் பூவைகளையும் அதாவது நாகனவாய் பறவைகளையும் அழைச்சு இந்நிலையை அவருக்கு உணர்த்துங்கன்னு சொல்ற மாதிரி சுந்தரரின் இந்த திருப்பதிகம் அமைஞ்சிருக்குது. உத்தேசம் கருத்து அளவில் இட்ட திட்டம், சுருக்கமா தீர்மானம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார், கோடி குழகரே, கடற்காற்று கடுமையா வீசுது, இந்த கடற்கரையில உமக்கு யாரையா துணை, இப்படி தனியா இருக்கீங்களே, சௌகரியமா வேற இடத்துல இருக்கக்கூடாதா? எற்றுதல்னா மோதுதல். கோடிக்கரையில இருக்கிற அழகனே, இந்த காடு ரொம்ப பெருசு, இந்த சூழல் உன் தேவிக்கு அச்சம் தருது,

0: இங்க இருக்கலாமா? இப்படி கவலைப்படுறார் சுந்தரர். காடேல் மிக வாலிது இந்த தொடருக்கு. நீ வழக்கமா இருக்கிற காடு இதை விட சிறந்ததுன்னா பொருள் கொள்ளலாம். சழக்குங்கிற சொல் குற்றம்ங்கிற பொருளிலும் வரும். சழக்கர் குற்றவாளிகள். ஒளிஞ்சு ஒட்டு கேட்பவனுக்கு இது அழைப்பு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஆட்டம் போட வைக்கும் அதிரடி இசையோடும் துள்ளலிசை பாடல்களோடும் ஒழிக்க வருகிறது நமது கோடை பண்பலையின் 100.5 டோல் தமாக்கா தூள்.

தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஆட்டம் போட வைக்கும் அதிரடி இசையோடும் துள்ளலிசை பாடல்களோடும் ஒழிக்க வருகிறது நமது கோடை பண்பலையின் 100.5 டோல் தமாக்கா தூள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியைந்தில் உயிரெழு

பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரிழத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரிழத்து.

டிஜே டிஜே டிஜே டிஜே காதுரு ரே, இது ஓஜே ஒங்கோலு ஜாத்ரா. ஓஜே ஓஜே ஓஜே.

இசை மீட்டும் துயிலாத இசையினை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். நேர்களே, இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்ட நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது. கேட்டு ரசிக்கலாம் இன்றிரவு 10 மணிக்கு காற்றின் வழியே.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: இசையோடு இதமாய் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலையின் 1.5 டோல் தமாக்கா தூள். நேர்களே, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஹர்ஷா அவர்களின் தெரிவில் வளம் வர காத்திருக்கிறது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் இசையோடு இணைந்து.

இன்றைய இசைப்பயணம் பல மொழிகளோட பல உணர்வுகளோட முடிவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் வரும் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு ஆட்டம் போட வைக்கும் அதிரடி மெட்டுக்களோடு டோல் தமாக்கா தோல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். லீமா அருண், நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழக ஆளுநரை தவிக தலைவர் திரு விஜய் சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோர உள்ளார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவிகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவிக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் கன்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது யாசர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்சிக் சிமன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எர்கேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட இப்பொழுது உங்கள் விருப்ப கோடை பண்பலை 100.5 வந்துவிட்டது. உயிரெழுத்து நிகழ்ச்சி, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் என் ஹர்ஷா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்களை வழங்க காத்திருக்கிறது நிகழ்ச்சி. நேயர் அவர்கள் நிகழ்ச்சியின் வகுப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கம், என் பெயர் ஹர்ஷா, சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்தில் இருக்கிறேன். 1st ஆண்டு வகுப்பு முடித்து 2nd ஆண்டு வகுப்பு செல்லப் போகிறேன்.

கோடை பண்பலையில் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு எனக்கு தேர்வான பாடல்களை இடம்பெறுமா என்று கேட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எனக்கு கேட்பது அவ்வளவு பிரியம், கொள்ளை பிரியம் அப்படின்ட்டு இருக்கிறார். அம்மா திவ்ய பாரதி, அப்பா கலைவாணன், தாத்தா பழனிச்சாமி. அம்மா வீட்டில் இருப்பதை விட தாத்தா வீட்டில் இருப்பது தான் அதிகம் பிடிக்கும். ஏனென்றால் தாத்தாவையும் பாட்டியும் அதிகமாக பிடிக்கும். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மழலைகளின் மகிழ்ச்சியை எடுத்து சொல்லும் பாடல்களாக தொகுத்து அனுப்பியிருக்கிறேன். என் பாடல்கள் அரங்கேறுமா என்று இருக்கிறார். ஏதோ அரங்கேற காத்திருக்கிறது அன்பரே. நிகழ்ச்சியில் முதலாவதாக மை டியர் குட்டி சாத்தான் அந்த திரைப்படத்திலிருந்து பாடலை தெரிவு செய்திருக்கிறார். அதற்கு எவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். தாயும் தந்தையும் தான் பெற்ற குழந்தைகளோடு கொஞ்சி மகிழும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அனைவருக்கும், அதை பார்ப்பவர்களுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி தான். அதுபோல தான் இந்த பாடலும்.

தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற

0: பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுலதான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தொட்டாம்பாளையம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த ஹர்ஷாத் நிற்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் உயிரே உனக்காக, இந்த திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என அனைவரோடும் ஒன்றாக சேர்ந்து விளையாடினால் எவ்வளவு மகிழ்ச்சி! அந்த விளையாட்டு யாருக்குத்தான் பிடிக்காது?

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நம்மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி. நேரம் பிற்பகல் 3:16. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தொட்டமாலயம் சத்தியமங்கலத்தைச் சார்ந்த ஹர்ஷா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து, அதற்கு இவ்வாறான பொழிப்புரையை தந்திருக்கிறார். தந்தையுடன் கைகோர்த்து செல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி! அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தந்தையுடன் கைகோர்த்து ஒன்றாக பயணிப்பதே மகிழ்ச்சி தானே. அதுபோன்ற மகிழ்ச்சியை எடுத்துச் சொல்லும் ஒரு அற்புதமான பாடல்.

0: சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், கட்டு கட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும்.
1: கண்ணே உன் கைப்பட்டா

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இந்த நிலம், இந்த காடு, இந்த மலை, இவை எல்லாம் இயற்கையின் ஒரு பகுதி. அதே போல பழங்குடி மக்கள், இந்த பசுமை சூழலின் இதயம். காடுகளை காக்கிறவர்கள் அவர்கள், விலங்குகளோடு பகிர்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள், இயற்கையை ஆளாமல் இயற்கையோடு வாழ்கிறவர்கள் அவர்கள். இது நம்முடைய பூமி போல அவர்களுடைய பூமியும். வாழவும், சிரிக்கவும், வாழ்க்கையை ரசிக்கவும் அவர்களுக்கும் சம உரிமை உண்டு. பழங்குடி மக்கள் நாகரிகத்தின் விளிம்பு அல்ல, நாகரிகத்தின் அடித்தளம். சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
3: மேலும் விவரங்களுக்கு தொல்குடி.in.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட்
6: 73828 1234 or visit www.mahindra.org. தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
11: கொடி பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் ஹர்ஷா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நேரம் பிற்பகல் 3:24 ஆகப் போகிறது. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி சிறப்பான பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. மழலைகளை மயில்பாக வைத்திருக்கக்கூடிய அதை சார்ந்த பாடல்களை தொகுப்பாக தந்திருக்கிறார் நேயர் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் குரு திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு

இவ்வாறு விளக்கம் தந்திருக்கிறார். பிள்ளைகளின் மனதில் நன்றியை வளர்க்காமல் நல்ல எண்ணங்களை வளர்ப்பது ஒரு தாயின் அன்புக்கு அதீதமான உண்மை. ஒரு தாய் தன் பிள்ளையை அழகாக வளர்த்தெடுக்கிறாள், இந்த சமூகத்திற்கு அழகான பிள்ளையாக கொடுக்கிறாள். அவர்களை ஆடிப்பாடி மகிழ்வாக இருக்க என்ன செய்ய விதமோ அத்தனையும் செய்கிறாள். அந்த மழலை வளரும்போது அதன் எண்ணங்களில் நல்ல எண்ணங்களை விதைத்து நல்ல ஒரு மனிதனாக இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறார். அதை அற்புதமாக பாடக்கூடிய பாடல் கேட்போமா? இந்த பாடலை

இது உங்கள் கொடி பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தொட்டாம்பாளையம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த ஹர்ஷத்தந்திரக்கு விடுத்த உப்புக்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ராஜா சின்ன ரோஜா அந்த திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு பொடிப்பணி தந்திருக்கிறார். பள்ளி விடுமுறை காலத்தில் குழந்தைகளை சுற்றுலா கூட்டிச் செல்லும் பொழுது வனவிலங்குகள் சரணாலயத்திற்கு கூட்டிச் சென்றால் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை கண்டு எவ்வாறு மகிழ்வார்கள் அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளின் மகிழ்வை நாம் இசையோடு கேட்டு ரசிப்போமா இந்த பாடலில்?

0: மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இல்

நேரம் பிற்பகல் 3:35 நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தொட்டாம்பாளையத்தைச் சேர்ந்த ஹர்ஷா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் நிலவை மலரை. இந்த திரைப்படத்திலிருந்து பெண் பிள்ளைகளை நிலவை போல வர்ணிப்பது, நிலவையோடு ஒப்பிட்டு வர்ணிப்பது எல்லாம் அழகு. அந்த அழகு குட்டி தேவதைகளை இசையோடு சேர்த்து இப்படி வர்ணிக்கிறார்கள். கேட்டு மகிழ்வோமா நம் கூடை பின்பலை 100.5.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத் தோரிகை.
3: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத் தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டும் பதமும்.
1: இதனம் கொடிப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சத்தியமங்கலம் துட்டம்பாளையம் ஹர்ஷா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகளை வர்ணிக்கும் குழந்தைகளோடு மகிழக்கூடிய பாடல்களாக தொகுத்து அனுப்பியிருக்கிற நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ரமணா திரைப்படத்திலிருந்து. எத்தனை திருவிழாக்கள் வந்தாலும் தீபாவளியில் பெருவிழாவில் மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு எந்த விழாவும் கிடையாது. குழந்தைகளோடு இணைந்து மத்தாப்பு வெடிக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை. அதுபோன்ற ஒரு அழகான பாடல், குழந்தைகளோடு கொண்டாடும் ஒரு அழகிய தீபாவளி பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமா

0: பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: இது உங்கள் குறிப்பின்பலை 100.5 இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் ஹர்ஷா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பூ திரைப்படத்திலிருந்து. அதற்கு எவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார்? கிராமப்புறங்களில் சின்னஞ்சிறு குழந்தைகள் அழகாக ஒன்றாக விளையாடி கண்ணமூச்சி விளையாட்டு விளையாடுவார்கள். அவ்வொருவர் பின் ஒருவராக நின்று கொண்டு சட்டையை பிடித்து கொண்டு ரயில் ஓட்டி மகிழ்வார்கள். அந்த ரயில் வண்டி ஓடும் அழகே அழகு, அதை எவ்வாறு வர்ணிக்க?

0: இது உங்கள் குடி பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் ஹர்ஷா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்தது. குழந்தைகளை மையப்படுத்தி, குழந்தைகளின் மகிழ்ச்சியை மையப்படுத்தி வரக்கூடிய பாடல்களாக தொகுத்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் சுப்பிரமணியம் சுரேந்தர். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: போச்சு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தவேக தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவேகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவேக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் அம்பா மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த் முகமது யாசிர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்பே சிக்மண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: என்ன ஒரு வாரம் கழிச்சு அரபது பரபரப்பா அலகழிப்பா வந்திருக்கீங்க போல.
7: பரபரப்பா வந்திருக்கீங்கன்னு சொல்ற ஒரு நியாயம் இருக்குது. அலக்கழிப்பான்னா
6: அலகழிப்பாவா? அதுக்கு இது ரைமிங்கா இருந்துச்சு.
7: ஒரு ரைமிங்கா சொன்னியா? சரி சரி
6: சரி. வெய்ய காலம் அதோட சேர்ந்து அப்பப்ப மழை காலம்னு வேற சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல உள் மாவட்டங்கள்லாம் மழை வரும்னு வேற சொல்லியிருக்காங்க.
7: 9ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும், அது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இருக்கிறாங்க.
6: ஆக நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கடை ஒன்று திறக்க போறேன்.
7: கடையா?
6: ஆமாம்.
7: இப்போதான் எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். புதுசாக ஒரு பஞ்சாயத்தா?
6: ஆமாம், கொடை கடை. கொடை குடை குடை விற்கும் கடை.
7: கொடை விற்கிறது சரிதான். அடுத்தது காத்து காலம், காத்துக்கு கூட பறந்துடாது.
6: பரவாயில்ல, அதே கொஞ்சம் பெருசா செஞ்சோம்னா அந்த
7: அங்கங்க வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாமா?
6: ஏரோப்ளேன்ல இருந்து குதிக்கும் போது அந்த ஒரு மாதிரி இதை கட்டி குவிப்பாங்களே
7: பாராசூட்,
6: அந்த மாதிரி டிசைனா சேர்த்து மாட்டிட வேண்டியதான். காத்து நேரத்தில் இழுத்து பிடிச்சி பறக்க வேண்டியதான்.
7: சரி,
6: கிழக்கால போறவங்க காத்து மேக்கால வீசும் போது எது திசையில புடிச்சுட்டா அந்த திசைக்கு போறக்கட்டும்.
7: சரி,
6: அழகா.

0: அதாவது பஸ் செலவு வண்டி செலவு இதெல்லாம் இல்லாம காத்தோட காத்தா பயணிச்சு அந்த இடத்துக்கு போயிடலாம்ல.
1: ஆக மொத்தத்துல காத்தோட காத்தா கலக்க சொல்ற
0: இல்லங்க, எல்லாத்தையும் நமக்கு சாதகமா அதை அப்படி பயன்படுத்திக்கணும். மழை பெஞ்சா அதை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறது? வெளியே ஒரு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு நம்ம தண்ணி எல்லாம் புடிச்சு சேமிச்சு வைக்கிறது இல்ல.
1: ஆமா,
0: வெயில் நேரத்தில் என்ன பண்றோம்?
1: வெயில் சேமிச்சு வைக்க முடியாத
0: அதை எப்படி மாற்றி சேமிக்கிறோம்? சோலார் பேனல் அதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம என்ன பண்றோம்? அதை மின்சாரமா மாத்தி பயன்படுத்துறது இல்ல.
1: ஆமா,
0: ஒண்ணு இல்ல, வீட்டுல தண்ணி சுட வைக்கலன்னா மொட்டை மாடியில தூக்கி தண்ணியை வச்சோம்னா தண்ணி கொதிச்சு வருது.
1: ஆமா கண்ணு,
0: அடுப்பு செலவு மிச்சம்ல.
1: இந்த
0: மாதிரி எது எங்கெங்க எப்படி நடக்குதோ அதை அப்பப்ப அப்படியே பயன்படுத்திக்கிட்டோம்னா
1: ஆக மொத்தத்துல கொடக்கடை போட போறேன்.
0: ஆமா,
1: இப்ப இந்த இதனால் தாங்கள் கூற விரும்பும் கருத்து
0: என்னன்னா,
1: இடம் முடிக்கணுமா?
0: இல்ல இல்ல, கொடை பிடிச்சாலும் நம் இல்ல கொடை வித்தாலும் இருங்க கேளுங்க. மழை வந்தா மழைக்கு பிடிச்சிக்கலாம்,
1: சரி
0: ரொம்ப வெயில் அடிச்சா வெயிலுக்கும் பிடிச்சிக்கலாம், நிழலுக்கு பிடிச்சிக்கலாம், ரெண்டுக்கும் பயனாச்சு.
1: ஆக மொத்தம் நமக்கு பிடிக்க கூடாது,
0: அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நமக்கு நம்மளே பிடிச்சிக்கணும்.
1: சரி, என்னமோ உள்கருத்து இருக்கிற மாதிரியே தோணுது.
0: இருக்கு, நமக்கு நம்ம கொடை பிடிச்சிக்கிட்டாதான் நமக்கு நல்லது.
1: சரி
0: சரி, இப்ப என்னன்னா விடுகதைகள்லாம் நிறைய இருக்கு,
1: அவ்வளவுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் அதுதானே.
0: அதை கேட்கறதுக்கு தானே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? என்னது, சரி இருக்கட்டும், டேட்டா கேப்போம் டேட்டாமே. வாங்க,
1: யாருக்கு பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா. நாட்டாமே.
1: வணக்கங்க, வணக்கங்க
2: தம்பி. ஒரு சுந்தர்
1: சுரேந்தருங்க, சுரேந்தருங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நீங்க சொன்ன வரலாம் இந்த ஊர்லயே கிடையாது, முன்னாடி சொன்ன
2: வரலாம். என்ன அந்த ஐயா, அந்த நண்டு யாரு சுண்டு யாரு உங்க ரெண்டு பேர்ல?
0: அது நீங்க நீங்க
1: அதாவதுங்க, அது ஒரு வாரம் கழிச்சு கேளுங்க, நாங்க யோசனை பண்ணி சொல்றோம்.
2: சரிங்கய்யா, சரிங்கய்யா, அடுத்த வாரம் வந்து கேக்குறேன்.
0: சரி, விடுதலை கேட்கலாமா?
1: ரெண்டு
0: கிணத்துக்கு ஒரே பாலம் இத சொல்லுங்க.
1: மேம்பாலமா இருக்குமா தரப்பாலமா இருக்குமா?
0: ஒரே பாலம் கிணறுங்க,
1: என்னங்க
2: கிணத்துல இருக்க படிக்கட்டா இருக்குமான்னு நினைக்கிறேன்.
0: ரெண்டு கிணறு ரெண்டு குகை எதுவானா வச்சுக்கலாம், அதனால யோசிங்க.
1: ரெண்டுக்கு ஒரே பாலம் சொல்லிட்டோம், நீங்க மறுபடியும் கிணறுக்கே போறீங்களே.
2: பாலம் பாலம் ரெண்டு கிணத்துக்கும்
3: வணக்கம்.
0: ஒரே பாலம்
3: ஒரே
0: பாலம் சொல்லிருக்கோம். ஒரே மூடி அப்படி
3: வச்சுக்கோங்க,
0: அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. இப்ப அடுத்து ஒருத்தவங்க வராங்க, அவங்ககிட்ட என்னன்னு கேட்டீங்க.
4: நன்றிங்க.
0: யாருங்க
4: பேசுறீங்க?
0: என்னாச்சு தொண்டைக்கு?
1: ஐஸ் சாப்பிட்டுருப்பாங்க, வெயில் அதிகமா இருக்குதுன்னு.
4: சேலம் கேஆர் தோப்பூர் கோமதி குப்புசாமி.
0: சரிங்க, அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் நீங்கள் பாட்டு பட்டாளத்தில் இந்த மாதிரிலாம் பாடினீங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்கள் நேராக விடுகதைக்கு வந்தோம்னா நான் நேரம் மிச்சம் அவங்க விரும்புறேன்னு அடுத்தவங்கள பார்த்துடலாம். சரிங்க, விடுகதை கேட்டுருப்பீங்க. ஆ
1: சொல்லுங்க சொல்லுங்க. மூக்குங்களான்னு கேட்குறீங்களா என்னையே?
4: மூக்குதான்.
1: மூக்குதானா?
0: மூக்குதானா?
4: மூக்கே தான்.
0: ஆஹா ஆஹா, அப்போ மூக்குதான் பதில். நன்றிங்கம்மா.
4: எனக்கு பாடல்
1: பாடல் தான் வருது.
4: என்றென்ற காதல தலக்கு தலக்கு ஜங்க் ஜங்க்.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா
1: தாராபுரம் VSN சூரியன் ரெண்டரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7 3 8 2 8 1 2 3 4 5
7: இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
8: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
11: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: என்னமா
9: புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
15: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.

0: வாங்கி விக்கிறது இல்ல ஜூஸ்லாம் அடிக்கிறது இல்ல. மழை வர நேரத்துல டீ கடையை போட்டு பக்கோடா பஜ்ஜி அதெல்லாம் போட்டு சூடா கொடுப்போம்.
1: சரி,
0: நல்லா வெயில் அடிக்கும் போது அதை கொஞ்சம் ஓரம்
1: ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சு கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்துருவோம்.
0: நல்லா இருக்கே. இன்னொன்னு நல்லாதான் இருக்கும், டீ கொஞ்சம் சில்லுன்னு சிலு சில்லுன்னு குடிச்சாலும் நல்லா இருக்கும். காஃபி அந்த கோல்டு காஃபிலாம் வச்சு வைக்கிறாங்களே, ரொம்ப ஆறி போச்சுன்னு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும்.
1: மொத்தத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எதை வேணாலும் வியாபாரம் பண்ணலாங்கிற. நீ
0: வியாபாரம் இல்லை, எதையும் வீணாக்க விரும்பலன்னு அர்த்தம், அவ்வளோதான்.
1: சரி,
0: ஓ அது பதில சொன்னா அவங்க கோபப்படுறேன்.
1: சரி இருக்கட்டும், அடுத்த விடுதலை கேட்போமா?
0: கேட்போமே, வாங்க.
2: ஹலோ.
0: ஹலோ,
2: வணக்கம்.
1: யாருங்க பேசுறீங்க?
2: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் அழகர்.
0: கட்டிக்குளம் அழகர் அவர்களே,
2: சொல்லுங்க
1: உங்களுக்கு ஆன இன்றைய விடுதலை
0: கேட்போமா?
2: கேட்கலாம்.
0: கண்கள் இல்லாமல் அழுகிறாள், சிறகு இல்லாமல் பறக்கிறாள்.
1: இருக்கட்டும் இருக்கட்டும்,
2: கண்கள் இல்லாமல் அழுகிறாள், சிறகு இல்லாமல் பறக்கிறாள்,
1: அவ்வளவுதாங்க.
0: தங் இப்படி மௌனம் கத்தல் என்ன அர்த்தம்?
1: மோசனம் பண்றாரா?
2: இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: இன்னொரு தடவையா? இன்னொரு தடவை.
1: சிறகு இல்லாமல் பறக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி கண்கள் இல்லாமல் அழுகிறாங்க.
0: இதுக்கு மேல குழு உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது.
1: இதுக்கு என்னங்க குழு குடுக்கறது?
0: இதுவே குழு
2: தான்.
1: சொல்லுங்க பாப்பா.
2: வெங்காயம்
1: நினைக்கிறேன். வெங்காயம் வெங்காயம் நம்மளதான் அழகு வைக்குது.
3: வணக்கம்.
1: யாருங்க பேசுறீங்க?
3: நாமக்கல்
1: பதில் தெரியுங்களா?
0: அதாவது கண்கள் இல்லாமல் அழுகிறாள்,
1: சிறகு இல்லாமல் பறக்கிறாள்,
0: துடுப்பு இல்லாமல் மிதக்கிறாள்.
1: ஒன்பதாம் தேதி வரைக்கும் அடிக்கடி வருமுன்னு வேற சொல்லி இருக்கிறாங்க.
0: அதாவது கண்கள் இல்லாமல் அழுகிறாள்,
1: சிறகு இல்லாமல் பறக்கிறாள்,
0: துடுப்பு இல்லாமல் மிதக்கிறாள்.
3: வானம் மழை.
1: வானம் மழை.
0: வானமா? வானம் எங்க மிதக்குது சொல்லுங்க.
3: மழை. மழை.
0: மழையா? இல்லையே. பதில் பதில் தவறு. அது அது சம்பந்தமா தான் இருக்கும். ஆனா
1: ஒரே பதில் தான். நீங்க இத்தனை பதில ஓசனம் பண்ண கூடாது.
0: என்னங்க
1: அப்படியே ஒட்டி வர்றீங்க? அப்புறம்
0: பதில் முக்கியமா அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறதாங்க பதில்.
1: ஏன் மழை எங்க இருந்து வருதுங்க?
0: வாழ்த்துக்களுங்க. இப்ப ஒரு கடமை ஒன்று இருக்குங்க, அதை நிறைவேற்றிட்டு உங்களுக்காக பரிசாக ஒரு அற்புதமான பாடல் கொடுத்துடலாங்க.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
6: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர்

0: பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: என்னது இது, ஒரே நிசப்தமா இருக்குது. கொடைக்கடையில் ஒருத்தர் இல்லையே, கொடையெல்லாம் வியாபாரமாயிருச்சோ? நமக்கு தெரியாமல் இப்படி வியாபாரமாச்சு. சரி பரவாயில்ல, யாராவது வியாபாரத்துக்கு வந்தாங்கன்னா கேட்போம். வாங்க, ஏன் யாருக்கு பேசுறீங்க?
8: வணக்கம் சார், நான் திருநெல்வேலி மாவட்டம் ராதாவரம் பார்க்கலேருந்து வசதி பேசுறேன்.
7: எங்கிருந்து?
8: சாரும் சுரேந்திர சாரும் ரெண்டும் நல்லா
7: எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க நிலையத்தில் இருக்கிற ஊரா
8: பேசுறேன்.
7: அப்படியா, எங்க கிட்ட முத முத நான் பேசுறீங்க? ரெண்டு கலையில கால் வச்சு ஒரு ஓணான் ஓடுது. ரெண்டு கிளைகள்ல கால் வச்சு ஒரு ஓணான் ஓடுது. மூக்கா மூக்கு எங்க ஓடுது?
8: ரெண்டு கிளையில
7: கால் வச்சு ஒரே ஓணான் ஓடுது.
9: புது
7: ரேடியாங்களா? குறைச்சு போடுங்க.
9: சொல்லுங்க. நாங்க வந்து நீங்க கொடைக்கடை வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
7: ஆமா ஆமாங்க. வேடுங்களா, உங்களுக்கு எத்தனை கொடை வேணும் சொல்லுங்க. பார்சல்
9: சர்வீஸ்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் துணி தைக்கிற டைலர், அதனால பக்கத்துல கொடை தைச்சு கொடுக்கறேன் உங்களுக்கு.
7: ஓஹோ, ஒருத்தர் அனுசரணையா இருந்துக்கலாம். புது கொடையை வாங்கி எப்படிங்க தப்பாங்க?
9: இல்லைங்க, அதாவது கொடைய நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு புதுசா.
7: ஓ, புது கொடையே தச்சு தரங்கிறீங்க.
9: ஆமாங்க.
7: சரிங்க, வாங்கிக்கலாமுங்க. நல்லது, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது. நன்றி.
9: நன்றிங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் Innova's best quality, reasonable price.

0: லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805. முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: அப்பா என்ன சுவை, என்ன சுவை!
7: ஏங்க
6: சூடா ஒரு டீ குடி.
7: ஒரு மனுஷனுங்க உட்காந்துருக்கிற நல்ல கொடை கடையை வச்சு போட்டு நீ வாட்டில் போயிட்டா கொடையை வரத்துக்கு வர்றாங்க போறாங்க சொல்லிட்டு போறது இல்லையா? ஒரு டீ குடிச்சிட்டு வரம்னு
6: இல்ல இல்ல, டீ போட்டா முதல்ல போட்ட டீ ஆறி போச்சு. சரி, ஆறாம இருக்கிறதுக்கு இன்னும் சூடா ஒரு டீ குடிப்போம் அப்படின்ட்டு போய் குடிச்சு வரேன்.
7: ஆறாம இருக்கிறதுக்கு குடிச்சு இல்ல.
6: ஆமா,
7: ஆறோ வாட்டர் நான் உட்காந்துருக்கிறேன். இல்ல
6: அந்த பிளாஸ்க்ல கொண்டு வந்திருக்கோம்ல.
7: பிளாஸ்க்ல கொண்டு வந்திருக்கு, பரவாயில்ல.
6: ஆறி போயிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன்.
7: பரவாயில்ல கண்ணு.
6: நீங்க டீ குடிப்பீங்களா காபி குடிப்பீங்களா?
7: அது எதை கொடுத்தாலும் குடிக்கல, ஒன்றும் தப்பு இல்லை.
6: அச்சோ, ரெண்டையும் ஒன்னா வாங்கிட்டு
7: வந்திருக்கேன். ஏங்கண்ணு,
6: பிளாஸ்க் ஒன்று தாங்க இருந்துச்சு.
7: நான் ஏதோ ஒன்றை மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதானே? அவர் கவுண்ட மணி ஐயா பண்ற மாதிரி பண்ணலாம் நினைச்சிருக்கேன். நீ
6: முன்னாடி ரெண்டு பேரும் லெமன் ஜூஸ் கேட்டாங்க, அதையும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதையும் அதில் தாங்க ஊற்றி வாங்கிட்டு வந்தேன்.
7: சுத்தம் அப்ப அது வாயில் ஊத்துறதுக்காகாது.
6: அப்ப காஃபி டீ லெமன் ஜூஸ் மூணையும் ஒன்னா ஊத்துனா என்ன ஆகும்?
7: என்ன ஆகும்
6: தெரிஞ்சிடும் என்னமோ. சரி விடுக்க, அடுத்த விடுகதை கேப்போம். ஹலோ
8: ஹலோ, வணக்கம். நாட்டாமைக்கும் பங்காளிக்கும் இனிய மாலை வணக்கம்.
7: வணக்கம் சொல்றதா இருங்க.
8: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் புங்கமுத்தூர்ல இருந்து பால்ராஜ் நாட்டாம.
6: பால்ராஜ்யா,
7: பால்ராஜ்யா, ரொம்ப நாள் ஆளுக்கானது, எங்க போனீங்க சொல்லுங்க.
6: வெள்ள நிலத்துல கருப்பு விதைகளை விதைச்சேன், ஆனா அந்த கருப்பு விதைகளை எடுக்கவே முடியலையே.
8: மழை துளி
7: கருப்பாவா விழுகுது, வெள்ள நிலமாவா இருக்குது. ஆமாவா பால்ராஸ் ஐயா?
6: நீங்க ரொம்ப யோசிக்கணும் ஐயா. நன்றிங்க ஐயா, போயிட்டு வாங்க ஐயா. இப்ப அடுத்து
7: ஹலோ,
6: வணக்கம்
7: அம்மனே. ஏனுங்க அம்மனே, பேர் சொல்லுங்க, பேசாமன்னா இப்படி. இப்பதெல்லாம் கிடைச்சதுங்களா? சரி சரிங்க,
6: லைன் மட்டும் கிடைச்சிச்சே, டைகர் கிடைக்கலையா?
7: மொட்டை கடுதாசி போட்ட மாதிரி இருக்குதுங்க. ஏதாவது பேர் ஊரெல்லாம் சொல்லுங்க. மறந்து போச்சா
6: சுமதி? சுமதி அம்மா,
7: சரிங்க சரிங்க.
6: அப்ப விடுகதை கேட்டான், அது கேட்டிருப்பீங்களா? திருப்பி கேட்கணுமா? வெள்ள நிலத்துல கருப்பு விதைகளை விதைச்சேன், ஆனா கருப்பு விதைகளை எடுக்க முடியலையே.
7: கண்ணை விதைப்பாங்களா?
8: பயிறு
7: தட்ட பயிர்ல கருப்பாவா இருக்குது.
6: வெள்ள நிலத்துல கருப்பு விதைகளை விதைச்சேன், கருப்பு விதைகளை எடுக்க முடியலையே.
7: நல்லா கவனிச்சு பாருங்க, வெள்ள நிலம்னு சொல்றாப்புல நில வெள்ளையாவா இருக்குது. ஒரு ஓமைப்படுத்தி இருக்கிறோம் அவ்வளவு.
6: இதுவே நாங்க குழுவா தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கியமான வேலை இருக்கு, வேலை இருக்குன்னு முன்னாடி பூஜா கைய கைய காட்டிட்டு இருக்காங்க. பூஜா முக்கியமான வேலை பார்த்துட்டு வந்துருவான்.
9: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்.

0: செட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
3: ஏங்க நட்டம,
4: என்னங்க
3: இதுக்கு மேல எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படியான விடுகதை
4: கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
3: வாங்க, விடுகதையிலேயே குறிப்பு இருக்கு, குழு இருக்கு.
4: வணக்கம், யாருக்கு பேசுறீங்க?
5: வணக்கம் சார், ஈரோடு மாவட்டம் தாண்டாமலை வேலி நடராஜன் சார்.
3: வெள்ள நிலத்துல கருப்பு விதைகளை விதைச்சேன், ஆனா கருப்பு விதைகளை எடுக்க முடியலையே.
4: இல்லைங்க, அத முதல்ல சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. அதை முதல்லயே சொன்னாங்க ஒருத்தவங்க, இல்லைன்னு சொல்லிட்டோம்ல.
3: வெள்ளை நிலத்தில் கருப்பு விதைகளை விதைத்தேன், கருப்பு விதைகளை எடுக்க முடியவில்லை. நீல விதைகளை கூட விதைப்போம்.
4: ஆமா,
3: சிவப்பு விதைகளை விதைப்போம், பச்சை விதைகளை கூட விதைப்போம்.
4: ஆசிரியர்களாக இருந்தால் சிவப்பு,
3: இதுவே நேரடியான குழு தான்.
4: கெஜெட்டட் ஆபீசராக இருந்தால் பச்சை விதை.
6: எல்லாருமே
4: நல்லா இருக்கிறோம்.
3: பதில் சொல்லுங்க ஐயா.
6: வெய்ய
3: காலம் சீக்கிரம் சரி பண்ணிருங்க, அப்பதான் நிகழ்ச்சியை கேட்க முடியும். எந்த நிகழ்ச்சின்னு தெரியும் உங்களுக்கு.
4: வெள்ள வெள்ள நிலமுங்க, கருப்பு விதைகளை விதைக்கிறோம், ஆனா அந்த கருப்பு விதைகளை எடுக்க முடியல.
3: வெள்ள நிலத்துல கருப்பு விதைகளை விதைச்சா அந்த கருப்பு விதைகளை எடுக்க முடியல. வெள்ள நிலம், கருப்பு விதை, சில நேரங்களில் சிவப்பு விதை, பச்சை விதை, நீல விதை, இப்படி நிறைய, பெரும்பாலும் இத்தனை விதைகள் தான் இப்போதைக்கு விதைக்கிறோம். இன்னும் ஒருத்தர் இருக்காராம். சரி,
4: இருக்காரா? சரி, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க.
3: வர சொல்லிடுறோம், வாங்க.
4: ஹலோ,
3: வந்துட்டீங்களா
7: சார்? திண்டுக்கல் மாவட்டம் பெரியவடை கிராமம், சன்னாசி பேசுறேன் சார்.
3: சன்னாசி, அப்ப விடுகதை கேட்டிருப்பீங்க, பதில் சொல்லுங்க ஐயா.
7: கேட்டேன் சார்.
4: சொல்லுங்க, பதில் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
7: புத்தகம் சார்.
3: புத்தகம், புத்தகம்னா சொல்றது
4: ரெண்டு பதிலா சொல்லணும்.
7: சரி சார.
4: வெள்ளை நிலம்,
3: கருப்பு மயில எழுதுறது, அவ்வளவுதான். காகிதமும் பேனா மையும், அவ்வளவுதாங்க பதில். நன்றிங்கய்யா.
8: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
11: நிறுவனங்கள்.
1: 7328-123-455.
12: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின்

0: கேள்விகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பண்பலை 5:30
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: சரி நட்டாம
1: என்னங்க
0: கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு.
1: கொடக்கடை
0: கொடக்கடையா போகும்போது தான் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கொடை கொடுப்போம்.
1: சரி
0: மழை வர மழை வந்தாலும் பாதுகாப்பாக போங்க, வெயில் வந்தாலும் பாதுகாப்பாக போங்கன்னு கொடுப்போம்.
1: யார் யாருக்கு கொடுப்போம்? பொரியல் நுட்பம் பண்ணதுல இருந்து ஒவ்வொருத்தராக கொடுப்போம்.
0: எல்லாத்துக்கும் போய் கொடுத்துட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு பாட்டுக்கு அப்புறம்
1: அப்புறம்
0: செய்திகள் செய்தி சுருக்கம் வரும். செய்தி சுருக்கத்துக்கு அப்புறம் சித்திரச்சவனை வர காத்திருக்கு.
1: சரி
0: இப்ப என்னன்னா நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எல்லாம் பண்ணது யாருன்னா நாகராஜ் மணிவண்ணன் அவரும் அனீஸ் அவரும் ரெண்டு பேரும்.
1: சரி ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிடுவோம். அப்புறம் இந்த தொலைபேசி எல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி கொடுத்தாங்கல்லோ
0: நம்ம சரஸ்வதி அவங்க தான்.
1: சரி அந்த அக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். அப்புறம் கணினியாக்க பண்ணாங்கல்லோ
0: பூஜா இவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லிட்டு நம்மும் அப்படியே கிளம்புவோம். நல்ல உற்சாகமான பாட்டை கேட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். பாடல் முடிஞ்ச உடனே
1: செய்திருக்கோம்.
0: அதுக்கப்புறம் சித்திரச்சவனம் தான்.

0: அறுவடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகுத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தவேகா தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவேகா உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவேகா தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்கள் தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நோங்பாக் நன்பா, மெய்தித்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமத் யாசிர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டிபி சிக்மண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. அந்திசாயும் மாலை நேரம், இதமான தென்றலோடு மனமயக்கும் பாடல்களை செவியோரம் கேட்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்னப்பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
6: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் மாலை 5:10 இசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பன்மணி 100.5 சித்திர செவ்வானம். உன்னை காணும் அந்த நொடிப்பொழுதிற்காக காத்திருக்கிறது என் காதல், தருவாயா?

ஒரு நொடியில் ஆறு ஆயிரம் சிந்தனைகள் உன் கடைக்கண் பார்வையில் மயங்கி கிடக்கின்றேன் ஏக்கத்தோடு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட

0: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.

நேரம் மாலை 5:22. இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 1.5 சித்திர செவ்வானம். நேர்களை, இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்று இரவு 7 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் வளம்பெற 94 86 28 24 24 என்ற கட்சவியனிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் காட்சியில் வளம்பெறும் இன்று இரவு 7 ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சித்திர செவ்வானம். உன் பார்வையில் தடுமாறி விழுந்தேன், தடம் தெரியாமல் இருக்கின்றேன், வருவாயா காண

0: கொடை பண்பலை 100.5 தொடர்வது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இசைந்திருக்கின்றோம். கோடை பன்மணி 100.5 சித்திர சுபானம். நேரம் மாலை 5:30. உன் கண்களுக்குள் என்னை வைக்கின்றேன். கனவாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் நிலவை காண செல்கின்றேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் மாலை 5:35. காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது கோடைப்பான்மலை 100.5 சித்திர செவ்வானம். நேர்களின் இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் உன் விழிப்பார்வையில் 1000 அர்த்தங்கள், ஆனால் மௌனமாய் இரு விழிகளும் காதலை பரிமாறிக்கொள்கிறது. எப்படி?
3: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22, சிறு தொண்டர். சிறு தொண்டரும் அவருடைய பத்தினியும் தல யாத்திரைக்காக அவ்வூருக்கு வந்திருப்பதாக சக்கரவர்த்திக்கு கடிதம் கிடைத்தது.

0: அவரை வரவேற்பதற்காக அவர் குந்தவையுடன் கிளம்பினார். இனி உறையூருக்கு மேற்கே காவேரி நதியிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது. அந்தி நேரமானபடியால் அத்தடாகத்தை அழகு செய்த தாமரை மலர்கள் எல்லாம் அச்சமயம் இதழ் கூம்பியிருந்தன. மேல் வானத்தை பொன்மயமாக செய்து கொண்டிருந்த சூரியன் சுழலுகிற தங்கத்தட்டை போல் அதிவிரைவாய் கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். தாமரை குளத்தைச் சேர்ந்த படித்துறை மண்டபத்தில் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும் வந்து தங்கி இருந்தார்கள். மண்டபத்துக்கு சற்று பின்னால் வேல் பிடித்த வீரர்கள் ஒதுங்கி நின்றார்கள். பட்டத்து யானையும் புறவிகளும் சிறிது தூரத்தில் காணப்பட்டன. மேற்கு திக்கிலிருந்து காவேரி ஆற்றின் ஓரமாக வந்த சாலையை சக்கரவர்த்தி ஆவலுடன் உற்று நோக்கி கொண்டிருந்தார். குந்தவி தடாகத்தின் படிக்கட்டில் இறங்கி கீழ்படியில் வந்து நின்றாள். தள தளவென்று விளங்கிய தாமரை இலைகளின் வனப்பையும் கூம்பிய தாமரை மலர்கள் மொட்டுகள் இவற்றின் அழகையும் அவள் சிறிது நேரம் பார்த்து மகிழ்ந்தாள். தாமரை இலைகளின் மேலே முத்து முத்தாக தண்ணீர் துளிகள் நின்றதையும் இளங்காற்றில் தாமரை இலைகள் அசைந்த போது அந்த முத்துக்கள் அங்குமிங்கும் ஓடி சில சமயம் பிரிந்தும் விளையாடியதையும் பார்த்து கழித்தாள். அப்போது தடாகத்தின் தெளிந்த நீரில் பிரதிபலித்த அவளுடைய உருவமானது தற்செயலாக அவள் பார்வையை கவர்ந்தது. சந்தன நிற தந்தத்தினால் செய்தவை போல் விளங்கிய குந்தவையின் அழகிய நீண்ட புஜங்களும் பங்கஜ மலர் பாதங்களும் பளிங்கு போல் தெளிந்த நீரிலே பிரதிபலித்த போது பன்மடங்கு வனப்பும் சோபையும் பெற்று விளங்கின. குந்தவி தன்னுடைய பிரதிபிம்பத்தை தானே பார்த்த வண்ணமாக சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றாள். அந்த காட்சி கைதேர்ந்த சிற்பி ஒருவன் செய்த அற்புத அழகு வாய்ந்த தந்த பதுமை ஒன்றை உயர்ந்த ஆடை ஆபரணங்களினால் அலங்கரித்து அக்குளக்கரையில் நிறுத்தி வைத்திருப்பது போல் தோன்றியது. திடீரென்று தந்த பதுமைக்கு உயிர் வந்தது போல் குந்தவி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுடைய மேனி அழகை பற்றி அவளிடம் ஏற்கனவே பலர் பிரஸ்தாபித்ததுண்டு. தாய்மார்கள் சொல்லியிருக்கிறார்கள், தோழிகள் அடிக்கடி கூறியிருக்கிறார்கள், சித்திரக்காரர்களும் சிற்பிகளும் வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் குந்தவி மேற்படி பாராட்டுதல்களை பொருட்படுத்தியதே இல்லை. ஆனால் இப்போது அவள் தன் மேனி அழகை பற்றி தானே சிந்திக்கத் தொடங்கினாள். தோழிகள் அழகை பற்றி சொல்வதெல்லாம் வெறும் புகழ்ச்சி அல்ல, விளையாட்டும் அல்ல, உண்மைதான். ஆனால் இந்த அழகினாலே என்ன பிரயோஜனம் என்று அவளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. அடுத்தாற்போல், ஆஹா, அந்த ராஜகுமாரனுக்கு இந்த உறையூர்தானே, அவன் மட்டும் இப்போது என் அருகில் நின்று கொண்டிருந்தால் என்னும் எண்ணம் உண்டாயிற்று. இதையடுத்து இன்னதென்று விவரிக்க முடியாத மனக்லேசம் ஏற்பட்டது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:45 எழுந்திருக்கின்றோம். கோடை பன்மலை 100.5 சித்திரச்ச வானம். உன்னை நினைத்து காத்திருக்கின்றேன், மெல்ல மெல்ல நீ என் அருகில் வருவாய் என்ற கற்பனையில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதுவரை இன்ப ராகங்களை காற்றலில் தந்து இனிதே நெருப்புக்கு வருகிறது கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துறைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை இணைந்து ரசித்தோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.

0: தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 22வது தலமாகும். சென்னை அம்பத்தூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் கோவிலை சென்றடையலாம். இறைவன் திருநாமம் மாசிலாமணீஸ்வரர், இறைவி பெயர் கொடியடை நாயகி. திருமுல்லை வாயில் என்ற பெயரில் 2 பாடல் பெற்ற சிவத்தலங்கள் இருக்கின்றன. இவற்றை வேறுபடுத்தி காட்ட தொண்டை நாட்டில் உள்ள சிவாலயத்துக்கு வட திருமுல்லை வாயில் என்றும், காவிரியின் வடகரையில் சீர்காழிக்கு அருகில் உள்ள சிவத்தலம் தென் திருமுல்லை வாயில் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிராதன சிறப்புமிக்க இந்த ஆலய இறைவன் திருநாமம் மாசிலா மணீஸ்வரர். இவர் பாசுபதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி பெயர் கொடியடை நாயகி. சிவபெருமான் இங்கு சுயம்புலிங்கமாக ஆலயத்தின் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். உயரமான லிங்கத்தை சுற்றி சதுர பீட ஆவுடையார் உள்ளது. லிங்கத்தின் மேல்புறம் வெட்டப்பட்ட வடு உள்ளது. வெட்டப்பட்ட இடத்தில் எப்போதும் சந்தனம் சாத்தப்படுவதால் லிங்க பகுதிக்கு அபிஷேகங்கள் கிடையாது. ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் என்பதால் லிங்கத்தின் மீது சந்தனம் களையப்படுவதில்லை. அந்த சந்தனத்தின் மீது மீண்டும் சந்தனம் சாத்தப்படும். வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் மட்டும் சந்தன காப்பு முழுவதுமாக களையப்பட்டு அபிஷேகம் முடிந்து மீண்டும் சந்தன காப்பு செய்யப்படும். இந்த நாளில் மட்டுமே லிங்க திருமேனியின் சொரூபத்தை நாம் தரிசிக்க முடியும். மற்றபடி ஆண்டு முழுவதும் இறைவன் மீது சந்தன காப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பாதரச லிங்கத்தை தனிச்சன்னதியில் வைத்து பூஜை செய்கிறார்கள். அம்பாள் சுவாமிக்கு வடபுறத்தில் எழுந்தருளியுள்ளார். மூலவரின் கோபுர விமானம் கஜபிருஷ்ட விமானமாகும். அதாவது யானையின் பின்பகுதி போன்ற அமைப்புடைய விமானமாகும்.
1: சிவனே அருணாச்சலா, ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா.
0: காஞ்சிபுரத்தில் இருந்து அரசாட்சி செய்து வந்தார் மன்னர் தொண்டைமான். அதே வேளையில் புழல் கோட்டையில் ஓணன் காந்தன் என்ற அசுரர்கள் வெள்ளறுக்க தூண்களும் வெண்கல கதவும் கொண்டு ஒரு அரண் அமைத்து ஆட்சி செய்து வந்தனர். அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு மக்களை பல வகையிலும் துன்புறுத்தி வந்தனர். இதனால் அஞ்சி நடுங்கிய மக்கள் தொண்டைமானிடம் வந்து முறையிட்டனர். அதை கேட்ட மன்னர் வெகுண்டெழுந்து பெரும் படையுடன் அங்கு சென்றார். வரும் வழியில் மன்னர் ஏறி வந்த யானையின் காலில் முல்லை கொடிகள் பின்னிக் கொண்டன. யானை கால்களை எடுக்க முடியாமல் திணறியது. இதை பார்த்த மன்னர் யானையின் மீது அமர்ந்தபடியே முல்லை கொடிகளை வெட்டினார். திடீரென்று அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வரவே மன்னன் திடுக்கிட்டு யானையிலிருந்து இறங்கி வந்து அந்த இடத்தை பார்த்தார். புதர்கள் வெட்டப்பட்டு இருந்த இடத்தில் ஒரு லிங்க திருமேனி இருப்பதையும் அதிலிருந்து ரத்தம் வழிவதையும் கண்டு திகைத்தார். தவறு செய்து விட்டோமே என்று எண்ணி தனது வாளால் தலையை கொய்து உயிரை விட துணிந்தார். அப்போது இறைவன் காளை வாகனத்தில் காட்சியளித்து, மன்னா, வெட்டுப்பட்டாலும் குற்றமில்லை. நான் மாசில்லா மணி, கவலைப்படாதே. நந்தியை உனக்கு துணையாக அனுப்பி வைக்கிறேன், வெற்றி பெறுவீர் என அருள் புரிந்தார். அரசனும் அரக்கர்களுடன் போர் செய்து அவர்களை வெற்றி கண்டார். தனக்கு உதவி செய்த இறைவனின் கருணையை நினைத்து போற்றி சிவபெருமானுக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பினார். அசுரர்களின் அரணில் இருந்து கொண்டு வந்த 2 வெள்ளருக்கு தூண்களையும் தான் உருவாக்கிய சிவாலயத்தில் இறைவன் கருவறை முன் பொருத்தி வைத்தார். அந்த இடமே திருமுல்லை வாயிலாகும். பொதுவாக சிவாலயங்களில் மூலவருக்கு நேராக நந்தி சிலை இருக்கும். தலபுராணப்படி இங்குள்ள நந்தி தொண்டைமானுக்கு உதவி செய்வதற்காக அசுரர்களை எதிர்த்து போர் புரிய சென்றதால் நந்தி சுவாமியை பார்த்தபடி இல்லாமல் எதிர் திசையை நோக்கி திரும்பியபடி உள்ளது. பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம் போன்ற நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நந்திக்கு பூஜை செய்து நந்திக்கு சாற்றிய மாலையை அணிந்து கொண்டால் திருமணத்தடை, புத்திரதோஷம் நீங்கும் என்பதும் ஐதீகம். சென்னை வட திருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர் திருக்கோவில்.
2: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இப்ப நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட, அந்த வைரக்கற்களே எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாலும் கூட அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா பாத்துருக்கலாமே அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் எப்போதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன். குறை சொல்லுகிற போது என்ன அப்படின்னா, ஆனா சொன்ன உடனே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் முகம் சுருங்கி போகுங்க. அப்ப குறையே சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படி இல்லை. ஆனா நீங்க நிறைய நிறைய சொல்லிட்டு ஒரு குறை சொல்லுங்களேன், அது தெரியாதுங்க. எப்படி அப்படின்னா, இப்ப எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்திலிருந்து. அவர் வந்த உடனே எங்கள் குடும்பமே அவரை பாராட்டி வரவேற்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பணக்காரரா? இல்லை. பெரிய அதிகாரியா? கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விவசாயி. எங்களுக்கு சொந்தக்காரன் வச்சுக்கங்களேன், வருவார், சாப்பிட சொல்லுவாங்க. இலை போட்ட உடனே முதல் வார்த்தை சொல்லுவார், அற்புதமான இலைங்க, எங்கே கிடைக்குது அப்படிம்பார். தண்ணி ஊற்றுக்குவாங்க, அதில் ஏசா அப்படி குடிச்சு பார்த்துட்டு, அமுதம் அப்படிம்பார். எனக்கு தெரியாது, ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த கார்பரேஷன் வாட்டர்ன்னு. ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான். அடுத்தது என்ன, சாப்பாடு வைப்பாங்க, இட்லியை தொட்டு பார்த்துட்டு மல்லிகைப்பூ சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு ஆகா ஓகே இது நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அவர் போறப்ப குடும்பமே போய் அவர் பின்னாடி நின்று, அடுத்து எப்போ வருவீங்க? இத்தனைக்கு அவர் ஒன்றும் வாங்கிட்டு வந்ததில்லை எனக்கு தெரியும். ஆனால் என்ன தெரியுங்களா, அவர் போற போது என்னுடைய துணைவியாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எப்படி பாராட்டுறார், நீங்கள் இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன், அவர் பாராட்டிட்டு போயிடுறாருல, நான் இங்கே தானே இருக்கேன், அதே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் என்ன தெரியுங்களா, நான் கண்டுபிடிச்சேன், அவர் எல்லா பொருளையும் நல்ல விஷயத்தை பார்க்குறாருங்க. தண்ணீரா? குளிர்ச்சி பொருந்து இதுதான், ஆனால் அது தருபவர்களை பொறுத்து இனிமையாக மாறுகிறது. சரி, அடுத்தது என்ன? உணவு. எல்லாருக்கும் உணவு தாங்க, தருபவரை பொறுத்து அது வந்து இனிமையாக மாறுகிறது. எங்க அம்மா கையில வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமானால் பொருள் இல்லைங்க அங்க வந்து அந்த இனிமைதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரபரப்பான வாழ்க்கையில நெரிசல் மிகுந்த இந்த நகரங்கள்ல பயணப்படுற போது மனம் சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும். அப்ப யாரையாவது கோபப்பட்டு யாரையாவது வஞ்சி எதையாவது ஒன்ன சொல்வதை காட்டலாம், அந்த நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு உதாரணமா சிவபுராணமா சொல்லி பார்க்கலாம், ஒரு பைபிள் வாசகமா நினைச்சு பார்க்கலாம். இப்ப கவனத்தை ஒரு நிமிஷம் நம்ம மாத்திக்கிட்டு ஒரு விஷயத்த ரசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கார்ல உட்காந்துருக்கிறோம், இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது நின்று ஒரு சின்ன பையனையோ ஒரு சின்ன குழந்தையோ ஆர்டியா பேசிட்டு இருக்கத பாத்துட்டு இருந்தோம்னா ஒரு வினாடி மனசு ஒரு டக்குன்னு ஒரு மாறு மாறுங்க. இப்ப பாத்தீங்களா, குறை காணுதல் என்பதை காட்டிலும் நிறை காணுகிற போது கிடைக்கிற பலன் என்ன என்பதை பார்க்கிறோம். குறை காண வேணான்னு சொல்லல, குறையே காணுதல் தான் தப்பாக நமக்கு தோன்றுகிறது. எனவே நிறைவாக எதையும் செய்கிற போது நமக்கு எப்போதும் இனிமை ஏற்படும்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
6: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர்

0: போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, மாலையின் மஞ்சள் வண்ணம் மெதுவாக மங்கி அந்திவானம் காதல் கவிதை எழுதத் துவங்கி இரவு எனும் இனிய அத்தியாயம் தொடங்க ஆரம்பிக்கும் அழகிய பொழுதில் இனிமையான பாடல்களோடு உலாவர இருக்கிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்.

0: 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா,
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.

நேயர்களெல்லாம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வலம் வரருக்கும் நினைவே சுகம் இன்று பயணிக்க இருக்கிறது ஈரோடு மாவட்ட நேயர்களே உங்களோடுதான். இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக

தவிகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இத்தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவிகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவிக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள்

மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததை அடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தலுக்கு பிந்தைய அஇஅதிமுகவின் நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிலையங்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் இசிஐ நெட் செயலி முக்கிய பங்கு வகித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை இதுவரை 10 கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக எண்ணிக்கையில் இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் April 8 முதல் 11 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதிலும் கடந்த 4 தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய தினத்தில் கடும் வெயில் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், மன்னார்குடி, லெச்சுமாங்குடி, பொதக்குடி, கொடடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நங்போங் கங்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷன், முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பால் நிவேஷும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டாப் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. +2 தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: நம் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க உதவும் வழிதான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதற்கான வழிமுறைகளை குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பிரியசாமி வெங்கடேசன் அவர்கள்.
4: வணக்கம். இந்த வானிலை, அதாவது பொது வானிலை அறிவிப்புகளில் வந்து இந்த மழை பெய்யறது, காய்ச்சல் அதிகமாக போகிறது, சூறாவளி அடிக்கிறது, இது போன்ற நிகழ்வுகளை உருவாக்கிறதுக்கு எல் நீனோ லா நீனோன்னு ரெண்டு நிலைகள் இருக்கு. இப்போ எல் நீனோங்கிறது பசிபிக் கடலில் அந்த கடலுக்கு மேலே உள்ள வெப்பத்தை பொறுத்து இங்கே நம் இந்தியாவில் குறிப்பாக தென்மேற்கு பருவ காலத்தில் சமச்சீராக மழை கிடைப்பதற்கோ அல்லது அந்த மழை திடீரென்று நின்றும் போகலாம், சீராக பரவுவதற்கு பதிலாக குறுகிய தீவிரமான பொழிவாகவும் இருக்கலாம், காய்ச்சலும் விழலாம். பற்றாக்குறையை விட பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் விவசாய நீர் மேலாண்மை மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்கள் எவ்வளவு மழை பெய்கிறது என்பதை மட்டுமல்லாது அது எப்போதும் எப்படி பெய்கிறது என்பதையும் சார்ந்துள்ளது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த எல் நீனோங்கிற ஒரு நிலை உருவாக்குகிறது. இது வந்து பசிபிக் பெருங்கடலில் உள்ள மேற்பரப்பு நீர் அசாதாரணமாக வெப்பம் அடைவதை குறிக்கிறது. இந்த வெப்பமயமாதல் இந்திய துணைக்கண்டத்தில் பருவமழையை சீர்குலைக்கிறது, சீரற்றதாக ஆக்குகிறது. இது மாதிரி எல் நீனோ குறித்த அனுபவம் இந்தியாவுக்கு ஏற்கனவே நிறைய இருக்கிறது.

1965-66, 72-73, 87-88, 2002-2009 மற்றும் 2015-16 இந்த ஆண்டுகளில் வறட்சி ஏற்பட்டு குறைந்த விவசாய உற்பத்தி மற்றும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. 1987-88 சமீப கால வரலாற்றில் மிக கடுமையான வறட்சிகளில் ஒன்றாக பதிவாகி இருக்கிறது. அதே நேரம் 1997-98 எல்நினோ நிகழ்வானது மற்ற காலநிலை காரணிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் ஒரு கடுமையான வறட்சியாக மாறவில்லை. 2026 தொடங்கும் போதே உயர்ந்த வெப்பநிலை, அரபிக்கடலில் தென்மேற்கு பருவமழையானது வழக்கத்தை விட 2 வாரங்கள் முன்கூட்டியே தொடங்குவது, பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவு, காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரிப்பு போன்ற ஆரம்பகட்ட அறிகுறிகள் எல்நினோ காலத்தில் சாத்தியக்கூறுகளை காட்டுகிறது. இந்த எல்நினோவை 87-88 போல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட காலமாக அனுபவிக்கப் போகிறோம் இல்லை, 97-98 போல பெரிய பாதிப்பில்லாமல் சமாளித்து கடந்து வரப்போகிறோமா என்பதுதான் இப்போது நம் முன் இருக்கும் சவால். பல 10 ஆண்டு அனுபவங்களால் இதுபோன்ற சவால்களை சமாளிக்கும் திறனை இந்தியா வலிவு பெற்றுள்ளது. வானிலை முன்னறிவிப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் காலநிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே சிறப்பாக கணிக்க உதவுகின்றன. விரிவாக்கப்பட்ட நீர்ப்பாசன நெட்வொர்க் மழையை சார்ந்திருப்பவை குறைகின்றன. அதே நேரத்தில் மேம்படுத்தப்பட்ட உணவு தானிய சேமிப்பு பற்றாக்குறை காலங்களில் கூடுதல் இருப்பை உறுதி செய்கிறது. அதோடு பயிர் பல்வகைப்படுத்துதல், வறட்சியை தாங்கும் ரகங்கள் மற்றும் நிலையான நடைமுறைகள் மூலம் விவசாயம் காலநிலை மாற்றங்களை தாங்கும் திறனை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. எல்நினோவுக்கான தயார் நிலை என்பது அரசாங்கங்களின் பொறுப்பு மட்டும் அல்ல. நீரை சேமித்தல், ஆற்றலை திறமையாக பயன்படுத்துதல் ஆகியவற்றில் சமூகங்களும் தனிநபர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். 2026 எல்நினோவை ஒரு நெருக்கடியாக கருதாமல் ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்க வேண்டும். தயார் நிலையில் முன்னெடுப்பில் அரசாங்கத்தோடு சமூகமும் தனிநபர்களும் சேர்ந்து முன்னேற வேண்டும். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் நம்முடைய முன் அனுபவங்களை பயன்படுத்தி இந்த ஆண்டில் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் எல்நினோவை பெரும் பாதிப்பில்லாமல் கடந்து செல்வதை அரசும் சமூகமும் ஒவ்வொரு தனிநபரும் உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் சேதங்கள் அதிகமாக இருக்கும், வறட்சியிலிருந்து நாம் மீள முடியாது. இதையெல்லாம் மனத்தில் வைத்துக்கொண்டு இந்த எல்நினோ நிகழ்வை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய நிலை. அதுக்கடுத்து இப்போ தென்மேற்கு பருவமழை காலம் சற்று முன்கூட்டியே 1 வாரம் அல்லது 2 வாரம் முன்கூட்டியே தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அப்படியே தொடங்கினாலும் பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலம் தமிழ்நாட்டின் மலையோர பகுதிகளில் மட்டும்தான் பலன் கிடைக்கும். மற்ற பகுதிகளில் மழைப்பொழிவு அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஆனால் நமக்கு காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்தால்தான் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகம் இருக்கும். அதை வைத்து நம்முடைய சாகுபடியை திட்டமிடலாம். அப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யணும். அந்த மழைப்பொழிவு இந்த ஆண்டு சற்று குறைவாக இருக்கும். அதற்கு காரணம் இந்த ஆண்டு எல்நினோ நிகழ்வு இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. எங்கோ பசிபிக் கடலில் மேல்பரப்பில் வெப்பநிலை மாறுபடும் பொழுது அதனுடைய பாதிப்பு நமக்கு தான் ஏற்படுகிறது. இந்த ஆண்டும் அதே போல் நமக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதிப்புன்னு என்ன, வறட்சி, மழை பற்றாக்குறை, இது போன்ற நிகழ்வுகள் தான். இது எல்நினோவினுடைய குணாதிசயம். அதனால கிடைக்கும் மழை நீரை புத்திசாலித்தனமா திறமையாக மண்ணில் இருத்தி வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதான் மேல ஆத்துலேயும் தண்ணி வந்தாலும் அந்த நிலம் அதிக தண்ணீரை வாங்காது. ஆனால் அவ்வப்போது

0: மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு நிலையம் சொல்லியிருக்கிறது. அந்த மழைகளை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதான் கிடைக்கும் நீரை வைத்துக்கொண்டு குறுவை பருவத்தை சமாளிக்க முடியும். இப்போ அணையில் இருக்கும் நீரை வைத்துக்கொண்டு குறுவை சாகுபடியை முழுமையாக செய்து முடிக்கவே சற்று சிரமமாக தான் இருக்கும். அதனால் வரப்போகிற மழையையும் பயன்படுத்தி கொண்டால்தான் முழுமையாக அந்த குறுவை சாகுபடியை செய்து முடிக்க முடியும். சம்பாவுக்கு நீர்வரத்து மேற்கொண்டு மழை பெய்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து அது மேட்டூர் அணைக்கு வந்து அதுக்கப்புறமா தான் சம்பாவுக்கு கிடைக்க போகிற ஒரு சூழ்நிலை. இப்போ இருப்பில் இருக்கிற நீர் குறுவையோடு சரியாக போயிடும். அதனால் கிடைக்கிற மழையை புத்திசாலித்தனமாக திறமையாக சேமித்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்போக்கு நமக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை. நன்றி, வணக்கம்.
1: கோடை பந்தலை 100.5 இல் இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.

இன்னிசை பாடல்களை இசைப்பாடி நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே, மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்கும்போது எப்போதும் மகிழ்ச்சி தான். அந்த பாடல்களை எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் கேட்கணும்னு தோணும். அந்த பாடலை இப்போ கோடை பண்பலை 100.5 கேட்கலாம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் நிகழ்ச்சியில் வளம் பெற 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வளம் பெறும். உங்களுடைய பாடல்களை காற்றலையில் தர காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: Mi. இப்போ முதலாவது பாடலா யாருடைய பாடல் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டு விடலாமா?
1: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அன்னை தரசாலையிலிருந்து அழகர் பேசுகிறேன். ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் தீபாவளி படத்திலிருந்து கண்ணன் வரும் வேலை என்ற பாடலை ஒளிபரப்ப வேண்டுகிறேன்.
0: இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில்.

0: விருப்ப பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:06. இனி யாருடைய விருப்பம் காற்றலையில்?
1: வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குரலை வந்து பதிவு செய்து மட்டும் அனுப்புங்க, யாரும் வந்து கால் பண்ண வேண்டாம்.

0: இப்போ யாருடைய பாடல்?
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நறுக்கைப்பட்டியிலிருந்து விஜயஸ்ரீ பேசுகிறேன். எனக்கு டும் டும் டும் படத்திலிருந்து ரகசியமாய் பாடல் வேண்டும். நன்றி.
0: இது உங்களுடைய பாடல் கோடை பண்பலை 100.5.

0: உயரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள். கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: நேரம் இரவு 7:12. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. உங்களுடைய பாடலும் நிகழ்ச்சியில் வளம் பெற 94 86 28 24 24 என்ற கடைசி எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரலையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் வளம் பெறும். இப்போ யாருடைய பாடல் காற்றலையில் வளமர காத்திருக்கிறது?
2: நிகழ்ச்சிக்கு வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாபட்டியிலிருந்து சுஜாதா பேசுறேன். எங்க ஊர் பாட்டுக்காரன் பாட்டிலிருந்து பேச்சு பேச்சு பெருமையில பேச்சு அந்த பாட்டு பாடணும்.
1: இது உங்களுடைய பாடல்.

0: இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேரம் இரவு 7:15. நேர்களில் இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்று இரவு 10 நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேர்களில் உங்களுக்காகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் காற்றலையில் வளமர காத்திருக்கிறது?
1: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சிறு சிறு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா என்கிற பாடல் வனமகன் படத்திலிருந்து காங்கேயன் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: இது சிலு சிலுனு பாடல் கோடை பண்பலையில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா,
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.

0: இசை பூங்காற்று கோடை பண்பலை நூறுபடி ஐந்தில் இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு விருப்ப பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கும் இவ்வேளையில் யாருடைய விருப்பம் அடுத்ததாக ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டுவிடலாமா?
1: கொடை பண்பலை நிலையத்தில் பணிபுரியும் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கும் மற்றும் வாசியில் ஒரு குக்கு தொகுப்பாளர் இளத்திரிக்காடு டி கருப்புசாமி அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சியிலிருந்து குருமூர்த்தி, தற்போது ஒசூரில் வசித்து வருகிறேன். எனக்கு ஏழுமலை திரைப்படத்திலிருந்து சில்லென்று வரும் காற்று என்ற பாடலை ஆசையில் ஒரு குக்குவில் அனைவருக்காகவும் ஒளிபரப்புங்கள். நன்றி.
0: இது உங்களுடைய விருப்பம் காற்றலையில் அரங்கேற காத்திருக்கிறது.

0: ஆசை பாடல்களை ஆசையாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:28. இப்போ விருப்ப பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கரூரிலிருந்து மகாதேவி. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் கேட்க விரும்பும் பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ. நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுடைய விருப்பம் காற்றலையில்.
2: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில் தரும் தலைப்பு எப்படி கேட்கிறது என்ற கேள்வியோடு விரிகிறது. முற்பகல் 11 மணிக்கு லேக் FM ஏரிச்சாலையில் சுற்றுலா சொந்தங்களின் பங்களிப்பில். பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி என்ற தொகுப்பில். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரன் அவர்களின் விருப்ப பாடல்களாக. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூர்கை பண்பலைக்கழகமாக மலர்கிறது. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி மற்றும் இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் 2 விளையாட்டுகளோடு. முன்னிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக. இவையாவும் நம் கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
2: நேரம் இரவு 7:35. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. இப்போ யாருடைய விருப்பம் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டுவிடலாமா?
3: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்லிருந்து. எனக்கு பிடித்த பாடல் அரண்மனை கிளி படத்திலிருந்து பூங்குயிலே. நன்றி.
2: ஏதோ உங்களுடைய விருப்பம் காற்றலையில்
4: அடிப்பூங்கு.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நண்பரை சந்திக்க போகிறோம். வணக்கம் நண்பரை.
1: சார் வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: சார் என்னோட பேர் ஜீவன் சார். நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் சார்.
0: எப்படி இருக்குது கொடைக்கானல்?
1: சார் கொடைக்கானல் சொல்ல தேவையில்லை, அது எப்படியும் வருஷ வருஷம் அந்த கூலிங் டைமில் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். நார்மல் டைமில் பீப்புள்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க சார்.
0: சரி, உங்களுக்கு கொடைக்கானலில் எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? இந்த இடத்துக்கு போங்கப்பா, அந்த இடம் யாருமே அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க, ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படின்னா எந்த இடத்த சொல்லுவீங்க?
1: சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேக்கு தான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, ரெண்டாவது ஃபால்ஸ் இருக்குது, குணா பாறை பெஸ்ட்டு சார், நல்லாயிருக்கும்.
0: ஒரு வித்தியாசமான இடம். இந்த இடத்துல வந்து கூட்டமே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது இடம் இருக்கா?
1: அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.
0: எல்லா இடமே ரசிக்கக்கூடியதாக தான் இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக,
0: அது நம்ம பார்வையில் தான் இருக்கு.
1: கண்டிப்பாக நம்ம மனசு தான் சார் இது ஏற்றுக்கிறது.
0: அது என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் சொன்ன லேக்கே வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, எளிமையாக பார்த்தோம்னு வைங்களேன், தண்ணி இருக்குது அவ்வளோதான் அப்படின்றோம். அதை ரசித்து பார்த்தா தான் அதில் அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுது அந்த லேக்கு அப்படின்றதுலாம் தெரியும். அதோட அழகை நம்ம முழுமையாக ரசிக்கலாம் அப்படிதில்.
1: அதாவது சார் நம்ம பல பிரச்சனையோடு வந்திருப்போம். அதாவது கொடைக்கானலில் ஒரு சிட்டிங்கில் உட்காந்து அந்த இயற்கை போட்டிங்கு அந்த குருவி அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குங்க சார்.
0: கூட வீட்டுக்காரமாக வந்திருக்காங்களா?
1: சரி இன்னைக்கு வரல.
0: அப்புறம் எப்படி நீங்கள் பல பிரச்சனையோடு வந்திருப்பேன்னு சொல்கிறீங்க?
1: சார் நம்ம கல்யாணம் முடித்தாலே பிரச்சனை தான் சார்.
0: எல்லா வேத்துக்கும் தானே, அது என்ன உங்களுக்கு மட்டுமா என்ன? கூட இருக்கவர் சிரிக்கிறாரு ரொம்ப.
1: அவருக்கு இனிமேல் அனுபவம் வரும் சார்,
0: அனுபவப்படுவார். அப்போ சிரி பார்க்கலாம் அப்படின்றீங்க.
1: அந்த காலம் நினச்சிருக்கேன் சார்.
0: கல்யாணத்துக்கு முன்னாடியே சிரிக்க வேண்டியதெல்லாம் சிரிச்சுக்க, அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து அடுத்தவங்க சிரிப்பாங்க, அதெல்லாம் சொல்ல வரீங்க நீங்கள்?
1: இல்லை கண்டிப்பாக எனக்கு ஃபோன் அடிப்பார் சார்.
0: அடிப்பார், மடிச்சுக்கானே அன்னைக்கு உனையை பார்த்து சிரிச்சிட்டேனே அப்படின்னு. சொல்லுங்கள் நண்பரே, நண்பர்கள் கூட வர்றது நல்லா இருக்குமா இல்லை நம்ம ஃபேமிலியாக வர்றது நல்லா இருக்குமா?
1: சார் ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டியாக மேலே வரணும் சார். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்திலாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பார்த்தீங்கன்னா 50-50 சார், ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தால் என்ஜாய்மெண்ட்டு, ஃபேமிலி கூட வந்தால் என்ஜாய்மெண்ட்டு தான் சார்.
0: அது ஒரு விதமாக இருக்கும், இது ஒரு விதமாக இருக்கும்.
1: ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி
0: அப்படி, ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி
1: அந்த மாதிரி
0: எதாக இருந்தாலும் நாங்கள் விளாடுவோம் அப்படின்னு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார்.
0: எவ்வளோ நாள், அதாவது வாரத்தில் 7 இருக்குன்னா குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம், இல்லை எத்தனை நாள் ஒதுக்கலாம் முழுமையாக?
1: அதாவது சார் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க்கில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார் நம்ம வெளியில் வெளியில் கூட்டி போகிற மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி கூட்டி போகலாம், நாளைக்கு கூட்டி போகலான்னு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சார்.
0: இப்போ உங்கள் வீட்லேயே சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் மட்டும் கொடைக்கானல் போயிட்டு வந்தீங்க, எங்களை கூட்டு போங்க அப்படின்னு உடனே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக வேலை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
1: ஏதோ ஒரு நாள் ஒதுக்கி தான் சார்
0: அதுக்கும்.
1: நம்மளே நம்பி வந்துட்டாங்க, அவங்களும் பல கனவுகளோடு இருப்பாங்க. எந்நேரம் வீட்டில் இருந்துட்டு பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது தான் அது. அது ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் சார். கொடைக்கானல் இல்லை சார், பக்கத்தில் சினிமா கூப்பிட்டு போனான்னு சரி, ஒரு கோயில் கூட்டி போனாலும் ஒரு சந்தோஷம் சார்.
0: அருமை அருமை. அதாவது என்ன அப்படின்னா, பணத்தையோ இல்லை இடத்தையோ வச்சு சந்தோஷத்தை நம்ம நிர்ணயிக்க முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக,
0: எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றீங்க. உங்களுக்கு என்ன பாடல் நண்பரை கேட்கலாம்?
1: எனக்கு அட்டகாசத்துலேருந்து ஏதோ ஒரு சாங் ஒன்று போடலாம் சார், அஜித் சாங்.
0: ஏன் அஜித் ஃபேனா நீங்கள்?
1: கண்டிப்பாக சார்.
0: என்ன பண்ண படம்லாம் முதல் நாள் பார்த்துருக்கீங்க அஜித் படங்களை?
1: சார் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 படம் சார் பார்க்கல, மற்ற இதெல்லாம் ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன் சார் நான்.
0: கல்யாணத்துக்கு அப்புறமா?
1: இல்லை சொல்லாமல் கூட போயிருக்கேன் சார்.
0: சரி பாடல் கேட்கலாம் கூட இப்பன்பலை.

0: நேரம் இரவு 7:46. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒர்க்குக்கோ நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் அடுத்ததாக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: ஹாய், நான் கோயம்புத்தூர்லேருந்து நிலா பேசுகிறேன். எனக்கு காதல் சுகமானது மூவிலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் சாங் வேணும். தேங்க்யூ.
0: இது உங்களுடைய விருப்பம்.

நிகழ்ச்சியில் இணைவது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து குட்டியம்மாள் ரமேஷ். படம் மீரா பாடல் புது ரோட்டில் தான். நன்றி, வணக்கம்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது

சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

ஆசை பாடல்களை இதுவரை தந்து இனிது நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பனை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. ஆசை பாடல்களை தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். இன்று உங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. இனி கேட்கலாம் இளமை பேசுகிறது முன்பாய் செய்திகள்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததையடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டு

0: விட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தாவைக்காவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தாவைக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதரவு கோரி தாவேக்க தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்றார். எந்த சூழலிலும் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்றும் திரு கே பி முனுசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கோடை பண்பலை 100.5.

இனிய இரவு வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜீரோ பத்தி பேசலாமா? ஜீரோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். என்ன எப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? நான் இதை மணி அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லலை. ஏன்னா எத்தனை எத்தனை பூஜ்யங்கள் செய்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணத்தோட மதிப்பு அதிகமாகும். இப்போ ஜீரோ ஏன் பவர்ஃபுல்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு கிரிக்கெட்டரை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு, வேர்ல்ட் இயர் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் வச்சுக்கோங்க. பட் இது வரைக்கும் அவரோட கெரியரில் எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு அவர் விளையாட போகிற மேட்ச்சில் ஜீரோவிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஜீரோ இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல். இதை டேவிட் காகின்ஸ் அப்படின்ற எழுத்தாளர் காண்ட் ஹர்ட் மீ அப்படின்ற புத்தகத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. ஸ்டார்ட் அட் ஜீரோ, பூஜ்ஜியத்திலிருந்து துவங்குங்க அப்படின்னு அவர் சொன்ன வாக்கியம் ரொம்ப ரொம்ப புகழ்.

வாய்ந்தது. இந்த வாக்கியத்தோட முக்கியமான நன்மை என்னன்னா, நேற்றைய வெற்றியை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம், இன்னைக்கு லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி ஜீரோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு தோல்வி வந்துருந்துச்சுன்னா அதுல துவண்டு போகாம இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி திரும்பியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா. அதனால ஜீரோ இஸ் சோ பவர்ஃபுல். இன்னைக்கு கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது, பயணிக்க இருக்கிறது குண்டக்க மண்டக்க மற்றும் ஆனா ஆவன்னா என்ற இரண்டு விளையாட்டுகளோடு. குண்டக்க மண்டக்க ரொம்ப எளிமையான விளையாட்டு தான். முதல் ஒரு நான் ஒரு நான்கு கேள்வி கேட்பேன், முதல் கேள்விக்கு வந்து நீங்கள் சம்மந்தில்லாத பதிலை சொல்லணும். இரண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். இப்படியே தொடர்ந்து விளையாண்டுட்டே வரணும். அதுதான் குண்டக்க மண்டக்க. ஆனா அவனா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருவேன். எல்லா கேள்விக்கும் ஒரே எழுத்துலேருந்து தான் பதில் தொடங்கும். அந்த எழுத்தை நான் சொல்லிடுவேன், நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லணும். இதுதான் விளையாட்டு. நிகழ்ச்சியில் அறிமுக மாணவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இருவருமே இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நீங்கள் அறிமுக மாணவர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் வாங்க. முன்னிணைப்புக்கு இணைத்துக் கொள்ளுங்கள். 045 42. இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் மாணவ கண்மணியை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம். சொல்வது யார்? உங்க பெயர் சரியா கேக்கல, தெளிவா சொல்றீங்களா? அருள் நிறை செல்வியா? சரி, நீங்க கொஞ்சம் உங்க அலைபேசியை சரியா வச்சு பேசுறீங்களா? எத்தனாவது வகுப்பு முடிச்சிருக்கீங்க இப்போ? 5வது வகுப்பு முடிச்சிட்டீங்களா? சரிம்மா, அடுத்து எந்த வகுப்பு போகலான் இருக்கீங்க? 6வது வகுப்பு போகலான்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் தொலைபேசி வந்து கொஞ்சம் சரியாக புரியாதனால அடுத்த முறை இப்போ நீங்கள் வந்து பங்கு பெறலாமா? நன்றிம்மா.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நேரம் சரியாக 8:14. இசைத்துக் கொண்டிருக்கிறது, இளமை பேசுகிறது, மாணவ கண்மணிகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. இப்ப பாக்கத்தெல்லாம் யாரு நம்மோடு வந்து பேச இருக்கிறாங்க அப்படின்னுட்டு, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க? அருண் பேசுறீங்க. அருண், உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக விளையாட தெரியுமா? வாழ்த்துக்கள் அருணுக்கு கோடை பண்பலை சார்பாக. உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக. முதல் கேள்வி, வானம் எந்த நிறத்துல இருக்கும்? என்னமா?
2: வீட்டு பக்கத்துல
1: மரம் இருக்கும். சரி, சூரியன் எந்த திசையில உதிக்கும்? நிலா எங்கு காணப்படும்?
2: சூரியன் கிழக்கு.
1: இலையோட நிறம் என்ன?
2: நிலா வானத்துல காணும்.
1: நிலா
2: வானத்துல காணும்.
1: சூப்பர். எழுத பயன்படுறது என்ன?
2: இலையின் நிறம் பச்சை.
1: ரொம்ப அழகா விளையாண்டுட்டீங்க அருண். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: மாஸ்க் படத்துல இருந்து கண்ணுமொழி.
1: கண்ணுமொழி பாடல் அருண்காக வந்துட்டே இருக்கு. நன்றிமா.
2: நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: எட்டு மணி 20 நிமிடத்தில் நம்மோடு இணைந்து பேசுவதற்கும் மாணவர் செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்க்கா.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ரக்ஷனா பேசுறேன்க்கா.
2: ரக்ஷனா, எத்தனாவது வகுப்பு முடிச்சிருக்கீங்க?
3: 9வது முடிச்சு 10வது வகுப்பு போக போறேன்க்கா.
2: அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல. 10வது போறது அப்படியா?
3: ஆமாங்க்கா.
2: ஏன் அப்படி சந்தோஷமா இருக்கு?
3: என்ன
2: புத்தகம் சொல்லலாமா? சொல்லலாம். உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவனா. நான் வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துக்கு அந்த எழுத்து தான் முதல் எழுத்தா இருக்கும் நான் கேக்குற கேள்விக்கு எல்லாமே. ரொம்ப ஈஸி தான். மேல இருக்கிறது
3: மேகம்.
2: நான் எழுத்து சொல்லிடுறேன். வா. நெடில் வா. மேல இருக்கிறது மேகம் சொல்லிட்டீங்க. இப்ப வால சொல்லுங்க, என்னவா இருக்கும்? என்ன கிடைக்கும், என்ன வரும்? இந்த பூவை வந்து வாசம். சூப்பர். அடுத்து பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு.
3: பணிவு பூதங்கள்ல
2: பஞ்சபூதம். பஞ்சபூதம் அஞ்சு சொல்லுவாங்க தெரியுமா? எழுத்து வந்து வா இல்ல
3: சொல்லிருக்கேன்.
2: பஞ்சபூதம் சொல்லவா? வாயு. சரி, இன்னொரு கேள்வி கேக்கலாம். இந்த சாலைகள்ல ஓடும் இல்லையா, அதை என்னன்னு
3: சொல்லுவோம்?
2: வாகனம். சூப்பர். மூணு சொல்லிட்டீங்க, அப்ப உங்களுக்கு கண்டிப்பா பாட்டு கொடுக்கணும். என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: ஏதாவது பாட்டு நீங்களே போடுங்கக்கா.
2: கொடுத்துடலாமா ரக்ஷனாவுக்காக? நன்றி ரக்ஷனா.
3: தேங்க்யூக்கா.

0: நேரம் சரியாக 8:27. நேர்களே, நமது கோடை பண்பலையின் 1.5 இன்று 10 வலம் வர இருக்கிறது நினைவே சுகம், ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். இப்போ நிகழ்ச்சியோடு இணைவிருக்கும் மாணவரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனிலிருந்து ஹரிணி பேசுறேன் மேம்.
0: ஹரிணி, என்ன படிக்கிறீங்க?
1: மேம், 8 முடிச்சு 9 போறேன்
0: மேம். ஓகே, ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா லீவ் எல்லாம்?
1: எஸ் மேம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான விடுமுறை நாட்கள்ல எல்லாம்?

0: அதுக்கே நேரம் சரியா இருக்கு, அப்படிதானே?
1: எஸ் மேம்.
0: சரி அருணி, உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க, விளையாடலாமா? முதல் கேள்வி, மீன் எங்கு வாழும்? அப்படியா, மாத்திட்டாங்கன்னு நினைச்சேன்
1: இல்லையா?
0: சரி, இரண்டாவது கேள்வி, பறவை எங்கு பறக்கும்? மூன்றாவது கேள்வி, சூரியன் எந்த திசையில் மறையும்? நீங்க நான்காவது கேள்வி, சிவப்பு நிறத்தில் காரமாக இருக்கும் காய்? நீங்க கொஞ்சம் சரியா வச்சுக்கோங்க, பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. சரி, மேட்க்கு சரியான பதில். நிறைவான கேள்வி, பேனாவில் ஊற்றுவது என்ன? மிளகாய். அழகாய் சொல்லிவிட்டீர்கள் ஹரிணி. என்ன பாடல் கொடுக்கலாம் ஹரிணிக்கு? மோனிகா பாடல் கொடுத்துடலாமா? நன்றிமா.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனியவருக்கு மாணவ கண்மணியை சந்தித்து விடலாமா? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமர்பூண்டியிலிருந்து கவின்குமார் பேசுறேன்.
0: கவின்குமார் எந்த வகுப்பு?

0: படிச்சு முடிச்சிருக்கீங்க?
1: நான் ஒன்பதாம் வகுப்பு படிச்சு 10ஆம் வகுப்பு போகிறேன்.
0: போக போறீங்க?
1: ஆமாங்க.
0: எப்படி இருக்கு அப்படியே? ஓ, ஜாலியாக இருந்துட்டோம் இத்தனை வருஷம், இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படி ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: அப்படிதான் நினைக்கிறேன்.
0: அப்படியெல்லாம் இருக்காது, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நல்லா ஜாலியாக படிங்க.
1: சரிங்க,
0: வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கான விளையாட்டு ஆனா ஆவனா இல்லாமா? உங்களுக்கான எழுத்து குரில் கா, நெடில் கிடையாது, குரில் கா. சரியா? முகத்தில் இருப்பது, முகத்தில்
1: கருப்பு.
0: என்னம்மா?
1: கருப்பு.

0: உங்களுக்கான எழுத்து குரில் கா, நெடில் கிடையாது, குரில் கா, சரியா? முகத்தில் இருப்பது என்னமா?
1: கருப்பு.
0: கருப்பா? முகத்தில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட் சொல்லுங்க. முகத்துல நம்ம மூஞ்சில என்னெல்லாம் இருக்குன்னு யோசிங்க. கா எழுத்துல
1: காது.
0: நான் குரில் சொன்னேன் இல்லையா, குரில். குரில் கால என்ன இருக்கு, என்னமா இது பாருங்க, முகத்துல என்னெல்லாம் இருக்கு.
1: கண்.
0: ஏன் இவ்வளோ நேரம் அதுக்கு? கண்கள் இருக்கு இல்லையா. அடுத்து அடுத்து திருப்பியும் நீங்கள் முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கா தான் உங்களுடைய முதல் எழுத்து, சரியா? நம்ம போய் பொருள்கள்லாம் வாங்குவோம்ல, அதுக்கு பேர் என்ன, எங்கே போய் வாங்குவோம்?
1: கடைகள்.
0: கடை, சரி. அடுத்து புத்தகங்களில் படிப்போம் இல்லையா, நம்ம அந்த புத்தகங்கள்லாம் வீட்டுக்கெல்லாம் வரும் இல்லையா, லைப்ரரிலாம் போய் படிப்போம்ல, என்ன படிப்போம்?
1: கதைகள்.
0: கதை படிப்போம் இல்லையா, சரி. அடுத்து நிறைவான கேள்வி, கவிஞர் எழுதுவாங்கல்ல, அது என்னன்னு சொல்லுவோம், கவிஞர் என்ன எழுதுவாங்க, கவிஞர்கள்லாம்?
1: கவிதை.
0: கவிதைன்னு அழகாக சொல்லிட்டீங்க, அதனால கவின்குமாருக்கு கவிதைன்னு சொன்னதுனால ஒரு பாடல் கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: கொடுத்துடலாம் கவின்குமார், நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இசை பாடிக்கொண்டிருக்கிறது. இளமை பேசுகிறது. மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் நம்மோடு இணைவருக்கும் அடுத்த மாணவ கண்மணியை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் ஸ்வேதா பேசுறீங்க மேடம்.
0: ஸ்வேதா, என்ன வகுப்பு முடிச்சிருக்கீங்க?
1: பிளஸ் டூ முடிச்சிட்டேன்.
0: அடடா, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்க?
1: ஆமாங்கக்கா.
0: சரி, அதனால வந்து நம்ம நேரடியாக விளையாட்டுக்கு போயிடுவோம்.
1: ஆ, போயிடலாம்.
0: டென்ஷனே இல்லாமல் போயிடுவோம். அப்படியா ஸ்வேதா?
1: ஆமாங்கக்கா.
0: சரிடா, உங்களுக்கான விளையாட்டு குண்டுக்க மண்டுக்க. உங்களுக்கான முதல் கேள்வி, பால் எந்த விலங்கிலிருந்து கிடைக்கிறது?
1: மாடு.
0: நீங்க பதில் சொல்லக்கூடாதே, சம்மந்த இல்லாத பதில் இல்ல சொல்லணும்.
1: ஆடு.
0: இப்ப முதல் கேள்விக்கு நீங்க சம்மந்த இல்லாத பதில சொல்லணும், சரியா? இரண்டாவது கேள்வி கேக்குறப்ப முதல் கேள்விக்கான பதில சொல்லணும், சரியா?
1: சரிங்கக்கா.
0: இப்ப முதல்ல இருந்து விளையலாமா?
1: ஆ, விளையலாம்க்கா.
0: பால் எந்த விலங்கிலிருந்து கிடைக்கிறது?
1: ஆடு.
0: சரி, ஆட்டுல இருந்து பால் எடுக்கவே மாட்டமா? அதுலயே இருக்கும் தானே.
1: கோழி.
0: சரி, இரண்டாவது கேள்வி, நதி எதை நோக்கி வருகிறது அல்லது எங்கு கலக்கிறது?
1: மாடுல இருந்து பால் எடுக்கறாங்கக்கா.
0: மூன்றாவது கேள்வி, பள்ளியில பாடம் சொல்லி கொடுக்கிறவர் யார்? என்னாச்சு, இரண்டாவது கேள்வி மறந்துட்டீங்களா?
1: காவேரிக்கா.
0: காவேரியா? நதி எங்கு கலக்கிறதுன்னு கேட்டேன். காவேரியில கலக்குதா? இந்த நதி எல்லாம் வரும் இல்லையா, ஆறு நதி, அதெல்லாம் எங்க கலக்கும்? எங்க போய் கலக்கும் எல்லாம்? கடைசியா எங்க போய் கலக்கும்? கடல்ல கலக்கும். என்னாச்சு ஸ்வேதா?
1: சரிங்கக்கா.
0: சரி, இப்ப அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்டேன்னு ஞாபகம் இருக்கா?
1: இல்லங்கக்கா,
0: மறந்துட்டீங்க. எப்படி விளையாடுறது அப்புறம் நம்ம இப்படி விளையாண்டோம்னா? சரி, பள்ளியில பாடம் சொல்லித்தரவர் யாருன்னு கேட்டேன், சரியா? அடுத்த கேள்வி கேக்குறேன், இரவில் வானத்தில் தெரிவது என்ன? டீச்சர், ஆசிரியர். நிறைவான கேள்வி, மழை பெய்யும் போது நனையாமல் இருக்க நாம் எதை எடுத்து செல்வோம்?
1: நட்சத்திரம்.
0: ஒரு வழியா புடிச்சிட்டீங்க கடைசியில ஸ்வேதா. நல்லா விளையாண்டீங்க ஸ்வேதா. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கண்ணாடி பூ. அந்த
0: கொடுத்துடலாமா? நன்றிமா.
1: நன்றிக்கா.

0: நேரம் சரியாக 8:46 ஆயிருக்கு. உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இளமை பேசுகிறது மாணவ கண்மணிகளோடு. நம்மோடு இணைவிருக்கும் மாணவரை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? என்ன பெயர்மா? சமித்ரா. சமித்ரா அப்படின்னு அழகான பேர் வச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையா? அடுத்த டைம் வரப்ப நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும். சரி சமித்ரா, எந்த வகுப்பு படிச்சு முடிச்சிருக்கீங்க? நாலாவது. என்ன அதுலயே குழப்பமாயிருச்சு, நாலாவதா மூணாவதா? நாலாவது முடிச்சு அஞ்சாவது போக போறோம் அப்படியா? சரி, உங்களுக்கு விளையாட்டு வந்து ஆன ஆவனா விளையாடலாமா? உங்களுக்கான எழுத்து தா, நெடில் தா, சரியா? இப்போ தால தான் பதில் இருக்கும், அதுதான் உங்களோட க்ளூ. ஒரு பூவோட பேர் சொல்லுங்க. தால.
1: தாமரை.
0: தாமரை, சரி. உருட்டி விளையாடுவோம்ல, அது என்னன்னு சொல்லுவோம்? உருட்டி எல்லாம் விளையாடுவோம்ல வீட்டில். என்னது சமித்ரா? என்னமா? தாயக்கட்டை. சூப்பர். அடுத்து இலவசமா கொடுக்கறோம்னு சொல்றோம்ல, அதை என்னன்னு சொல்லுவோம்? இலவசமா கொடுக்கறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு.
1: தள்ளுபடி.
0: தள்ளுபடி இல்லை, இலவசமா கொடுக்கறது தள்ளுபடி இல்லைல்ல. அது இல்லாம தா வந்து இது குரில், நான் சொன்னது நெடில். என்னவா இருக்கும்? இலவசமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல.

இந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க, கோயிலுக்கெல்லாம் கூட கொடுப்பாங்க. தெரியலையா? சரி பதில் சொல்லிடுவோம். தானம், தானம் சொல்லுவோம்ல. சரி கடைசி கேள்வி, நீங்க கண்டிப்பா அதுக்கு பதில் சொன்னாதான் பாட்டு சமித்ராக்கு. சரியா? சரி, இப்போ ரொம்ப ஈஸி தான். அம்மாவை வந்து இப்படின்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா. வேற பேர்ல சொன்னோம்னா எப்படி சொல்லுவோம்? எழுத்து வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னம்மா? தாய். சூப்பரா சொல்லிட்டீங்க. மூணுக்கு பதில் சொன்னதுனால சமித்ராவுக்கு ஒரு பாட்டு கொடுத்தரலாம். என்ன பாடல் கொடுக்கலாம்? அதே பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குமா?

0: சந்திக்கலாம் அடுத்த மாணவ கண்மணியை. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, நாங்கள் திருப்பூர் மாவட்டம்ல இருந்து பெங்களூர்ல இருந்து பிரியா பேசுறேன்.
0: பிரியா, என்ன வகுப்பு முடிச்சிருக்கீங்க?
1: நைன்த் முடிச்சு டென்த் போறேன்க்கா.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விடுமுறை எல்லாம்? நீண்ட விடுமுறை, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கிறோம் இல்லையா? எப்படியும் அடுத்த வருஷம் போனால் படி படின்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அப்படி தானே? ஹாப்பியாக இருங்க. ஆனால் நிறைய தண்ணி குடிங்க. குடிக்கிறீங்களா? ஆமாம். சரி, உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: நான் முதல் கேள்வி கேட்குறப்போ ஒரு சம்மந்தம் இல்லாத பதிலை சொல்லணும். இரண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். மூன்றாவது கேள்வி கேட்கும்போது இரண்டாவது கேள்விக்கான பதிலை சொல்லணும். இதுதான் குண்டக மண்டக்க விளையாட்டு. போலாமா? பறவைகள் வந்து பறக்க பயன்படுவது எது? பறவைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு அதோடைய ஒரு விஷயம் வந்து பறக்க பயன்படும், அது எதுதான் கேள்வி?

0: பதில் சொல்லுங்க. மா,
1: பறவை ரொம்ப அழகா இருக்கு.
0: பறவை ரொம்ப அழகா இருக்கு. சரி, இரண்டாவது கேள்வி, காரு ஓடுறதுக்கு பயன்படுற எரிபொருள் எது?
1: கார்
0: என்னம்மா?
1: கார் சாலையில
0: கார் சாலையில் ஓடுமா? முதல் கேள்விக்கான பதில் தானே நீங்கள் சொல்லணும். ஆமாங்க்கா, முதல் கேள்வி என்ன கேட்டிங்கன்னு மறந்துருச்சே. அப்படியா? இல்லையா? அப்போ முதல் கேள்வி என்ன கேட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கேட்டாங்க? யாராவது பக்கத்தில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கா?
1: பக்கத்தில் யாருமே இல்லைக்கா.
0: அடடா, என்ன பண்ணுறது பிரியா, இப்படி ஒரு சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி, பறவைகள் பறக்க பயன்படுவது எதுன்னு கேட்டேன், இப்போ பதில் சொல்லுங்க. முதல் இருந்து விளாட்லாம்.
1: பறவை அழகா இருக்கு.
0: சரி, இரண்டாவது கேள்வி, கார் ஓடுறதுக்கு பயன்படும் எரிபொருள் எது? சொல்லுங்க ஏதாவது ஒரு பதில். சிறகு. சரி, மூன்றாவது கேள்வி, மழை வந்தால் நிலம் எப்படி இருக்கும்? பெட்ரோல் வேணும். சூப்பர். அடுத்த கேள்வி, சூரியன் வந்து பகல்ல என்ன கொடுக்கும்? இப்ப முன்னாடி கேள்வி மறந்து போச்சே, அப்படிதானே? ஐயோ, என்னடா பண்றது. சரி பிரியா, நான் முதல் கேள்விக்கு முன்னாடி கேள்வி வந்து மழை வந்தால் நிலம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். ஆமா, இருந்தாலும் நீங்க வந்து மாத்தி மாத்தி கேட்டு குழம்பிட்டீங்க, பரவாயில்ல, நல்லா விளையாண்டீங்க. முயற்சி பண்ணுங்க அடுத்த முறை பிரியா. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? குட்டி ஸ்டோரி கொடுத்துடலாம், ஆனா அடுத்த டைம் வரப்ப நல்லா விளையாடணும். சரியா? நன்றிமா, நன்றிமா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய இளமை பேசுகிறது நிறைவு பெறுகிறது. பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் பயணமே வெற்றியின் முதல் படி அப்படின்றத மனசில் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை தொடருவோம். வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்பதை மனதில் கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அருண், ரக்ஷனா, ஹரிணி, கவின்குமார், ஸ்வேதா, சமுத்ரா, பிரியா இவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த மாணவ கண்மணிகளுக்கும் கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவும் இசையும் இணையும் நேரம், செவியும் இமையும் இரவுக்காக காத்திருக்கும் நேரத்தில் தென்றலோடு இசைப்பாட கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது கொடை தென்றல். தென்றலோடு பயணிக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி.

நேரம் இரவு 9:06. இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பண்பனை 100.5 கோடை தென்றல். உன்னை காண என் இருவிழிகள் காத்திருக்கிறது. காத்திருப்பதும் காதலில் சுகம்தானே. உன்னை எப்போது நான் காண்பேன்?

நேரம் இரவு 9:15. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றலானது பி. ஜெயச்சந்திரன் தனித்தும் பிற பாடகர்களோடு இணைந்தும் பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம் ஒலித்து கொண்டிருக்கிறது.

நேரம் இரவு 9:29. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 கோடை தென்றல். நேர்களே, இன்று 10:10 நினைவே சுகம் என்று ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேர்கள் மட்டும் பங்கு பெற்று அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இணைந்திருக்கின்றோம் கொடை தென்றல்.

மயங்கினேன் உன்னிடம், காதலை சொல்லத்தான் தயக்கம். ஆனால் நீ இல்லாத அந்த நொடி எப்போதும் ஏற்க மறுக்கிறது மனம்.

நேரம் இரவு 9:38. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றலானது பி. ஜெயச்சந்திரன் தனித்தும் பிற பாடகிகளோடு இணைந்தும் பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேர்களை இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் வட்ட நிலாவாய் நெற்றியில் உன் பொட்டு, நிலவை காண்பதற்கு பதிலாய் உன் பொட்டை இப்போதும் துணைக்கு அழைக்கின்றேன். வருவாயா? காத்திருக்கிறது.

0: மல்லிப்பூ மனம் வீசும், தென்றல் காற்றாய் வீசும், நம் காதல் இரு உள்ளங்களிலும் மனமாலை வீசும்.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

மனமிட்டு பேச இரு விழிகளும் காத்திருக்கிறது. இரவும் பகலும் வந்தாலும் உன்னோடு நான் சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை.

0: பேயா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகளில்லை
0: பேயா பொய்யா
1: மீரா ஐயா.

0: மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: என்ன நேர்களே, இன்றைய கொடை தென்றல் உங்கள் செவிகளுக்கு இதம் சேர்த்து சென்றதா? இன்றைய கொடை தென்றலானது பி ஜெயச்சந்திரன் தனித்தும் பிற பாடகிகளோடு இணைந்தும் பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம் இதம் பாடியது. இனிய பாடல்களை கொடுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே. மீண்டும் கொடை தென்றல் வீசும் நாளை இரவு 9 மணிக்கு. இனி ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் வளமர காத்திருக்கிறது நினைவே சுகம்.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலையின் நினைவே சுகம் இன்று பயணிக்க இருக்கிறது. நூல்களில் நெய்யப்பட்ட வரலாறும் நீரோட்டத்தில் ஓடும் நம்பிக்கைகளும் உழைப்பால் எழுந்து உயர்வாகும் கனவுகளும் கொண்ட ஈரோடு மாவட்ட நேயர்களோடு. மஞ்சள் மனத்தின் மகிமையை உலகிற்கு எடுத்துச் சொன்ன, வியாபாரத்தின் வாசலில் வெற்றியை வரவேற்ற வளம் நிறைந்த நிலம் ஈரோடு. காவிரியும் பவானியும் கைகோர்த்து நெஞ்சங்களை நனைக்கும் இயற்கையின் அரவணைப்பும் இங்குதான். கைத்தறி நூல்களில் கலாச்சாரம் பேசி உழைக்கும் கரங்களில் வரலாறு எழுதும் தாயகமும் இதுதான். சாதாரண வாழ்க்கையிலும் சாதனை செய்து வியாபாரமும் விவசாயமும் சேர்ந்து வளர்க்கும் வலிமையான மண்ணை கொண்டு எளிமையிலே பெருமையும் உழைப்பிலே உயர்வும் கொண்டிருக்கும் ஈரோடு மாவட்ட நேர்களே, வாங்க இன்னைக்கு உங்க விருப்ப பாடல்களை தான் என்ன செய்யப்பாட இருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில். அறிமுகங்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் வரலாம். முன்னணிப்புக்கு இணைத்துக் கொள்ளுங்கள் 045 42. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இது கோடை பண்பலை 100.5. வணக்கம். இது கோடை பண்பலை 100.5. உங்க பெயர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பெருமாம்பாளையம் துணைசேகரன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா? இது நம்மால இருந்து ஒரு பாடல் கேட்டலாங்களா?
1: கேட்டலாங்க.
0: கேட்டலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: பத்து மணி 8 நிமிடத்தில் நம்மோடு இணைவிருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யம், ஈரோடு மாவட்டம் சத்யம்.

0: சத்தியமங்கலம் காந்தி நகர்லருந்துங்க. சுப்பிரமணியம் பேசுறேன்.
1: சுப்பிரமணிய ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
0: மேடம், பெரிய கோயில் இருந்து இதயம் ஒரு கோயில்.
1: இதயம் ஒரு கோயில் பாடல் வந்துட்டே இருக்குங்க ஐயா. நன்றி.
0: நன்றி, நன்றிங்க மேடம்.

0: முன்னிரவு வேளையில் என்ன செய் பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய பண்பலையின் நினைவே சுகம். நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: கோவிந்தசாமி ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையத்துல இருந்து பேசுறேங்க.
0: கொடுமுடி ராசாம்பாளையத்துல இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆமா, புதிய பார்ப்பகல இருந்து வான் மேகங்களே அந்த பாட்டு அனைத்து நேரங்களும் கொடுத்துருங்க.
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா.

0: நேரம் சரியாக 10:20 நிமிடம். சந்திக்கலாம் அடுத்த நேயரை. வணக்கம்.
1: இசையின் தாலாட்டாய் கோடை பண்பலை 100 புள்ளியதுக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: பெருந்திரை திருவாதி சினியம்பாளையம் சோமசுந்தரம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம், எனக்கு தர்மத்தின் தலைமையிலிருந்து தமிழ் கவியே வருக அந்த பாடல் அனைத்து நேரம் இந்த பாடல்
0: கொடுத்துர்லாங்க. நன்றிங்க, நன்றிங்க.

0: இன்னிசை பாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்து நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: அம்மா இரவு வணக்கம்மா.
0: வணக்கம், என் பெயர் சொல்லுங்க ஐயா.
1: ஈரோடு சூரமட்டி வலசி இளங்கோம்மா.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: தற்பொழுது தர்மபுரியில் இருக்கிறம்மா. பேரம்பேத்தி பார்க்க வந்தேன். மழை பெஞ்சுமா?
0: சரிங்கய்யா.
1: இந்த நேரத்துல சுகமான பாடலை ஈரோடு மாவட்டத்துல கொடுத்துருக்கீங்க. அது முத்தமிழ் தமிழே வருகன்னு போட்டிருந்தீங்க. இந்த நேரத்துல அந்தி மலை பொழிகிறது.
0: சரிங்க,
1: இந்த பாடலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்காங்க. இந்த எனக்கு வந்து மழை பெஞ்சது சந்தோஷத்துல பாடல கேட்ட சந்தோஷத்தையும் இரவு தூங்குறதுக்கு நிம்மதியா இருக்கும்மா.
0: கேட்டுலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா.

நேரம் சரியாக 10:30 நிகழ்ச்சியோடு இணையவிருக்கும் அடுத்த ஈரோடு மாவட்ட நேயரை சந்திக்கலாம். வணக்கம். இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது நினைவே சுகம்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம்? நேயரின் குரலை வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் சோழாலிருந்து பாபுங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: தங்க மனசுக்காரன் படத்திலிருந்து பூத்தது போன்ற ஒரு பாடல்.
0: கொடுத்துடலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: ஈரோடு மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். கேட்கலாம் அடுத்த நேயரின் குரலை. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் வேணி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதுநெல்லை புத்தநாட்டிலிருந்து பாடல் கொடுங்க மேடம்.
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: 10:45 நிமிடத்தில் நம்மோடு இணையவிருக்கும் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் ஈரோடு மாவட்டத்தில் பேசுறேன் மேம். எங்கள் மாவட்டத்தினுடைய சிறப்பு தங்கள் கவித்துவமாக எடுத்துரைக்கும் சகோதரிக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க. ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மெல்ல பேசுங்கள் படத்திலிருந்து செவந்தி பூக்களில் இதை வீடு, அந்த பாட்டு கொடுங்க மேம்.
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் வல்லிபாளையத்திலிருந்து பரமசிவம் பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எஜமானிலிருந்து ஒரு நாளும் முனை மறைவாக, அந்த பாட்டு
0: கேட்டுடலாங்க. ஆனா முன்னாடி வந்து யார் பேசினாங்க?
1: முன்னாடி பொண்ணு.
0: அவங்க அவங்க தானே பேசினாங்க இல்லையா?
1: ஆமாங்க, ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, நன்றிங்க, கொடுத்துடலாம் பாடல்.
1: நன்றிங்க மேடம்.

0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் வெள்ளாட்டம்பரப்பிலிருந்து முத்துக்குமார் டெய்லர் பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பூவே பூச்சோடவாவிலிருந்து இயேசுதாஸ் குரல்ல பூவே பூச்சோடவா அப்படிங்கிற பாடல் போடுங்க மேடம்.
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.
0: ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு ஈரோடு மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இசைப்பாடி நிறைவு பெறுகிறது நினைவே சுகம். இந்த இரவு உங்களுக்கு ஓய்வை தரட்டும், நாளை உங்களுக்கான புதிய வாய்ப்போடு இனிதாக தொடங்கட்டும். மற்றுமொரு நாளில் மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு நேரம், மின்னும் நட்சத்திரங்கள், இமைகளுக்கு ஓய்வு கொடுக்கும் நேரம், செவியோரம் இசை விருந்து படைக்க காத்திருக்கிறது கோடை பன்மலை 100.5 இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு. இடைவிடா பாடல்களை தர காத்திருக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.

இடைவிட கானங்களை காற்றலையில் தந்து இனிதி நிறைவுக்கு வருகிறது. கோடை பன்மலை 100.5 இரவு சிறகு மீண்டும் சிறகடுத்து விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இன்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை 6 மணிக்கு வசந்தபடிகள், 6:20 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல் ஸ்மார்ட் தாவணி மதுரையின் வசந்தபடிகளில் சேவை செய்திகள், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலின் நேரம், 6:45 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக, காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:15 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் தக்கும் முக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன் சின்னர்வரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதொடராகும், நாளை அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக, 8:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வாக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் மனதொடராகும், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆகில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் எப்படி கேட்கிறது எப்படி கேட்கிறது, 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல் ஸ்மார்ட் தவணை மதுரையின் கவிதையும் கானமும், முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல் ஸ்மார்ட் தவணை மதுரையின் மகளிர் நேரம் கண்டுபிடி, 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவலி, 12:40 தமிழ் செய்தியறிக்கை சென்னையஞ்சலாக, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெலியஞ்சலாக, 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் நாமக்கல் மாவட்டம், சிறப்பு விருந்தினர் நாமக்கல் மாவட்டம் மகாலிங்கம் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரன் அவர்களின் தெரிவில், 3:10 நாமக்கல் MEM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்துறையில் பண்பலைக்கழகம், 4:30 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்துறையில் பண்பலைக்கழகம், 5 மணிக்கு இடைக்காலம் மெட்டுக்களோடு சித்திர சுப்பானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர சுப்பானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம மலர்கள், 6:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பண்ணையும் பசுமையும், 7:00 ஆசியில் ஒரு குக்கு, 7:30 சொந்தமந்தம், 7:55 சேவை செய்திகள், 8 மணிக்கு தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:50 இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம், நாளை திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக, முன்னிரவு 11:00 கேட்கலாம் இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள், இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள், நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் உளவு குரல் எண் 1039.

0: உழுது பயிரிட்ட நிலத்தை உரியவனே சென்று கவனித்து வர வேண்டும். அப்படி இல்லையானால் உரிமையான மனைவி முகம் சுழிப்பதைப் போல நிலமும் வெறுத்து விளைச்சலில் குறைந்துவிடும். குறள் எண் 1039 அதிகாரம் உழவு.
1: செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும்.
0: உழுது பயிரிட்ட நிலத்தை உரியவனே சென்று கவனித்து வர வேண்டும். அப்படி இல்லையானால் உரிமையான மனைவி முகம் சுழிப்பதை

0: போல நிலமும் வெறுத்து விளைச்சலில் குறைந்துவிடும். குறள் எண் 1039 அதிகாரம் உழவு.
1: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் எளிதே நிறைவு பெறும் தருணம்.

வணக்கம் நேயர்களே, இன்றைய பொன்னான இந்த விடியல் அனைவரின் வாழ்விலும் மகிழ்வை தரும் நன்னாளாக மலரட்டும். வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் எமது பண்பலையின் நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் வளமையான அலைவரிசை 100.5 மகாஹர்ட்ஸில் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, வைசாக 17, பராபவ வருடம் சித்திரை திங்கள் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் மே மாதம் 7 தேதி வியாழக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

விடியல் நேர வணக்கம் நேர்களே, விடியல் நேர ஒளியாய் வந்து விடியும் வரையில் அமைதி தந்து வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கை தந்து கரம் பிடித்து வளம் சேர்க்கும் இறைவனின் இசைப்பாடி புலருகிறது கோடி பண்பலை 100.5 அருள்மாலை.

பக்தியின் இசை பாடி விடியலை கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 105.5 அருள் மாலை. நேரம் விடியற்காலை 5:16.